நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சக வருடம் 1948 வைசாக மாதம் 21ஆம் தேதி 2026ஆம் வருடம் மே மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை நிலையத்தின் நேரம் 5:56 25:00 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது காரைக்கால் வானொலியின் இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகளின் இதை தொடங்குகின்றன.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் நேர்கள் இனி கேட்கலாம்
1: குரலோசை. வினைத்திட்பம் 67 அதிகாரம் 9வது குறட்பா.

முதலிலே வருகின்ற துன்பங்கள் வருத்தமடைய நேர்ந்தாலும், முடிவிலே இன்பம் தருகின்ற செயல்களை மனத்துணிவுடனே செய்து முடிக்க வேண்டும்.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: நேர்கள் இனி கேட்கலாம். நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், சிறுகாழி நாராயணன் ஜுவல்லரி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், காரைக்கால் PSR தங்க மாளிகை, காரைக்கால் திருச்சி மற்றும் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்வி நிறுவனங்கள், கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன். நமது காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சி குறிப்புகளின் முதலில், இன்று முற்பகல் 11:10 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் சோம்நாத் மாவட்டம் சோமநாதர் ஆலயம் மேல்கட்டமைப்பு செய்யப்பட்ட 75வது விழாவையொட்டி நடைபெறும் விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்கவிருக்கிறார் ME கிருஷ்ணகுமார் அவர்கள் படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாபர்மாவின் வீரியன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ராம் மருதநாயகம் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுவன் கே சரண், 7:00 மயிலாடுதுறை ARC நடச்சச்செட்டியார் ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி விளம்பரதார் நிகழ்ச்சி, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்வி நிறுவனங்களின் காலை காம்போ, 8:00 துள்ளி வரும் பாட்டு முதலில் மயிலாடுதுறை ARC நடச்சச்செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார் நிகழ்ச்சி, 8:05 கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், காரைக்கால் PSR தங்க மாளிகையின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 சிறுகாழி நாராயணன் ஜுவல்லரி, மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாழ், குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கமளிக்கவிருக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள், 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரின் தேதியும் சேரியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும், 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி, 10:00 சிந்தனை அரங்கம் முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி, 10:05 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரின் சிந்தனை அரங்கம், 11:00 வணக்கம் தோழி, 12:00 FM Express, 12:10 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுவன் கே சரண், 12:55 பன்னிசை, 1:00 தேசிய தொழில்நுட்ப தினத்தையொட்டி

0: திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக கணினித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி தியாகராஜன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் திருச்சி மற்றும் சேலம் மங்களான்மங்கள் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் கேள்விக்கு என்ன பதில். 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீதசாரல் ஓஎஸ் தியாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 3 மணிக்கு சிறுகாணி நாராயணன் ஜுவல்லரி காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளியின் எல்எஸ்சி. 3:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம் ஜிஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களின் எல்எஸ்சி. 4 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷனின் தேநீர் நேரம் நேயர் விருப்ப நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 4:30 மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் வைக்கிங் பனியல்ஸ் அண்ட் பிரிப்ஸின் தேநீர் நேரம். 5 மணிக்கு நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸின் உலாவரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 அனைவருக்கும் அமைதி அனைவருக்கும் செழிப்பு கவியோகி மகரிஷி டாக்டர் சுதானந்த பாரதி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குபவர் முனைவர் கே அருள்தாசன் அவர்கள் படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது வழங்கவிருக்கிறார் மயிலாடுதுறை முனைவர் ரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட்டோஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜன் மருத்துவமனை நலமாய்வாளர் சர்க்கரை நோயிற்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து விளக்கமளிக்கவிருக்கிறார் காரைக்கால் நீரழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடரவிருக்கிறது காலை மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து தொடர்ந்து இணைத்தாலும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி சென்னையிலிருந்து.
1: The news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi will participate today in Somnath Amrit Parv 2026, marking 75 years of the reconstruction of the first Jyotirlinga, Somnath Mahadev Temple. Mr. Modi will offer prayers to Lord Somnath, perform the Kumbhabhishek ritual and later address a public gathering. A roadshow has also been organized. On this occasion, Chief Minister Bhupendra Patel and Deputy Chief Minister Harsh Sanghvi will also remain present. Assam Governor Lakshman Prasad Acharya has invited Chief Minister-elect Himanta Biswa Sarma to form a new government in the state, paving the way for the NDA's third consecutive term in Assam. After being unanimously elected leader of the BJP-led NDA's legislature party, Mr. Sarma, along with alliance leaders, met the governor at Lok Bhavan and formally staked claim to form the government. Mr. Acharya will administer the oath of office and secrecy to Mr. Sarma and members of the new Council of Ministers tomorrow. The swearing-in ceremony will be held at the Veterinary College playground in Khanapara and is expected to be attended by Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah, Defence Minister Rajnath Singh and BJP President Nitin Naveen, among others. West Bengal Chief Minister Suendu Adhikari will chair a meeting of the Council of Ministers at the State Secretariat Nabanna today. Portfolios are expected to be distributed among the 5 ministers who took the oath of office and secrecy along with the Chief Minister on Saturday at the Brigade Parade Ground. The new cabinet is expected to discuss the BJP's electoral promises. Newly elected MLAs are also expected to attend the meetings. A guard of honour will be presented to Chief Minister Subendu Adhikari at around 11 a.m. today, following which the cabinet meeting will take place. India now ranks 3rd globally in installed renewable energy capacity. A new report by Morgan Stanley says India's renewable energy transition will help reduce external dependence, but its success will depend on how quickly the country localizes critical segments such as solar cells, wafers and polysilicon. According to data from the Ministry of New and Renewable Energy, domestic solar module capacity has nearly doubled from 38 gigawatts in March 2024 to 74 gigawatts in March 2025. Solar cell capacity has also increased from 9 gigawatts to 25 gigawatts. Madhya Pradesh Chief Minister Dr. Mohan Yadav will release 2 cheetahs into the wild at Kuno National Park in the Gwalior-Chambal region today. Prime Minister Narendra Modi launched Project Cheetah in September 2022 by introducing 8 cheetahs brought from Namibia into Kuno National Park. It was the world's first intercontinental big cat relocation project. This was followed by the arrival of 12 cheetahs from South Africa in 2023 and 9 more from Botswana in February this year. Uttarakhand administration has urged the Char Dham Yatra pilgrims and tourists to remain cautious and travel safely amid adverse weather conditions in the hill state. An orange alert has been issued by India Media.

0: Meteorological Department amid the possibility of rainfall and adverse weather in various parts of Uttarakhand, especially in the hilly areas, tomorrow and day after tomorrow. Taking cognizance of the bad weather, Garhwal Divisional Commissioner Vinay Shankar Pandey has appealed to the devotees and tourists that they must get the latest information about the weather during their journey and plan it with utmost care. The Indian Embassy in Madrid, Spain has said that two Indian nationals aboard a hantavirus-hit cruise ship are safe and asymptomatic. The Dutch-flagged vessel MV Hondius, carrying around 150 people including two Indians, arrived in Spain yesterday and anchored off the Canary Islands following the outbreak. According to the embassy, passengers disembarked in line with protocols issued by the World Health Organization and Spanish authorities. The Spanish National Center for Emergency Monitoring and Coordination said the two Indians who were working as crew members have been evacuated to the Netherlands, where they will undergo quarantine under health safety protocols. In IPL cricket, Royal Challengers Bengaluru defeated Mumbai Indians by 2 wickets in a last over thriller in Raipur last night. Put into bat first, Mumbai Indians posted 166 for 7 in 20 overs, riding on Tilak Verma's 57 off 42 balls. Today, Punjab Kings will face Delhi Capitals at Himachal Pradesh Cricket Association Stadium in Dharamshala at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10. நேர்கள் இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி. இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் ஆண்டாள் தமிழை ஆண்டாள். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள்.
3: தமிழ் மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்தது. ஒரு தோட்டத்தில் எத்தனை மலர்கள் இருப்பினும் முதலில் பூத்த பூவிற்கு தனி பெருமை உண்டு. அவ்வாறு தோண்டிய மொழி தமிழ் மொழி. தேனும் தமிழும் வேறென்று தேன் நாவிற்கு சுவை தருவது போன்றே தமிழும் நாவிற்கு சுவை தரும். ஆனால் தேன் செவிக்கு இன்பம் பயப்பதில்லை, தமிழ் செவிக்கும் இன்பம் தரும். அமிழ்து அமிழ்து என கூறினும் தமிழ் தமிழ் என கூறினும் ஒன்றாகவே இசைக்கும். அத்தகைய தமிழை நாள்தோறும் போற்றி பாட வேண்டும் என்னும் எண்ணத்திலேயே புலவர்கள் இலக்கியங்களை பாடல்களாக பாடியுள்ளனர். அம்மாவா என கூறுவதை காட்டிலும் அம்மா இங்கே வா வா என்பதில் எத்தனை இன்பம் இருக்கிறது. நிலவை அழைக்க கவிஞரால் மட்டுமே முடிகிறது. நிலா நிலா ஓடிவா என அழைத்து குழந்தைகளுடன் விளையாட வைத்து விடுகின்றனர். மண் நிலாவுடன் வான் நிலா மகிழ்ந்து விளையாடுகிறது. தமிழ் அத்தனை வித்தைகளையும் செய்து விடுகிறது. பன்னிரு ஆழ்வார்களுள் ஒரே பெண் ஆழ்வாராக சிறந்தவர் ஆண்டாள். பிறந்த வீடு ஸ்ரீவில்லிபுத்தூர், புகுந்த வீடு ஸ்ரீரங்கம். ராமனுக்கு சீதை, திருமாலுக்கு கோதை என போற்றும் அளவிற்கு அன்பு காட்டுகிறாள். தான் அணிந்துவிட்டு மாலையை திருமாலுக்கு கொடுத்தார், அதனால் சூடி கொடுத்த சுடர்கொடி என போற்றப்படுகிறார். இவள் தமிழில் பாவை பாடல் பாடினால் அது திருப்பாவையானது. அவள் பாடிய மொழி நாச்சியார் திருமொழியானது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் என அழைத்து மகிழ்கிறாள் ஆண்டாள். மேலும் காலையிலே விழிக்க வைத்து நம்பிக்கை ஊட்டுகிறாள். கார்மேனி செங்கன் கதிமதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதருவான் என கூறுகிறாள். ஒவ்வொரு காலையும் நமக்கானது என்னும் நம்பிக்கையை ஊட்டி பாடி மகிழ அழைக்கிறாள். ஒருவரிடம் பேசும்பொழுது எப்படி பேச வேண்டும் என கற்பிக்கிறாள் ஆண்டாள். ஒவ்வொரு நாளையும் அறிவை பெறும் நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உண்பதை மட்டுமே வாழ்க்கையாக கொண்டிருக்க கூடாது என்பதனை கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என பாடுகிறார். மேலும் அழைக்கும் பொழுதே குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா என விளிக்கிறார். குறையில்லாத உன்னால்தான் குறையில்லாதவனாக என்னை மாற்ற முடியும் என வேண்டும் அழகினையும் இங்கு பார்க்கலாம். நாராயணா மாதவா வைகுந்தா என பெயரிட்டு அழைப்பதனை மரியாதை குறைவாக எண்ணிவிடாதே. அன்பால்தான் அப்படி அழைக்கிறோம். அருள் புரிவா என வேண்டுகிறாள். மேலும் உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் என பாடுகிறார். கோபம் வந்தால் சீறுதல் இயல்பு, பாம்புதான் சீரும். பாம்பினை படுக்கையாக கொண்ட நீ அருள் வடிவமானவன். எங்கள் மேல் பாம்பு போல் சீராது அருள் புரிக என வேண்டுகிறார். தாயானவள் அடித்து விரட்டினாலும்

0: குழந்தை அவள் முந்தானையே பிடித்து சுற்றி திரியும். அதுபோலவே நீ விரட்டினாலும் நம் உறவை யாராலும் பிரிக்க முடியாது என கூறுகிறாள் ஆண்டாள். தாய்க்கு அறிவுடைய பிள்ளைகளை காட்டிலும் அறிவில்லாத பிள்ளைகளிடமே பாசம் அதிகமாக இருக்கும். எனவே தாயில்லம் கொண்ட நாராயணனிடம் அறிவில்லாத பிள்ளைகளாகிய எங்களை காப்பாயாக என வேண்டுகிறாள் ஆண்டாள். திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் தமிழின் அருமையாக பாடல்களாக அமைகின்றன. எனவேதான் ஆண்டாள் அருளிய தமிழ் பாடல்கள் சங்க தமிழ் மாலை என போற்றப்படுகிறது. வில்லிபுத்தூர் கோவில் தமிழக அரசின் சின்னமானது. ஆண்டாள் தமிழ் பக்தியின் வண்ணமானது.
1: இதுவரை எனத்தானும் நல்லவை கேட்க இதில் ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: இது பண்பலையின் உறுப்புள்ளி மூன்றில் காரைக்கால் வானொலி நிலையம். நேர்கள் இனி கேட்கலாம் ஆன்மீக மலர்களின் பக்தி மாலை. அழகாய் புலரும் அதிகாலை பொழுதில் அழகன் முருகனை வணங்கி பாடியிருக்கிறார் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

மலர்ந்து மனம் வீசியது. ஆன்மீக மலர்களின் பக்தி மாலை.

0: மலர்ந்து மனம் வீசியது. ஆன்மீக மலர்களின் பக்தி மாலை. மீண்டும் பக்தி பாடல்களை இன்று மாலை 5:30 விளக்கேற்றும் வேளையில் கேட்டு மகிழலாம். இது பண்பலையின் 1.3 காரைக்கால் வானொலி நிலையம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
7: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
10: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
9: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
10: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
9: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்.
10: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
9: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: நேர்களை, நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று மாலை மற்றும் இரவு நிகழ்ச்சிகளில் இன்று மாலை 6:45 இசைத்தூரிகை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர், 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம், 8:00 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் கானம், 8:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்வி நிறுவனங்களின் காரை எக்ஸ்பிரஸ் 100.3, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமது வழங்கவிருக்கிறார் மயிலாடுதுறை முனைவர் ரா மர்தன் அயகம் அவர்கள், 10:00 மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷனின் இரவு மலரும், 10:30 காரைக்கால் PSR தங்கமாளியின் இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம். அன்பார்ந்த உழவர் நண்பர்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 28 திங்கட்கிழமை. இனி வருவது காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
11: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
12: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
13: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
8: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் காரைக்கால் சேகர்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
14: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
15: உழவர்களுக்கு
16: சுப்பாக்கா, நம்ம ராமு அண்ணன் லாரி லாரியா செம்மறி ஆடு இறக்குனாங்களே, அந்த ஆடுலாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கா அவங்க வீட்டுல?
17: அதெல்லாம் அண்ணன் அருமையா வளர்த்துட்டு இருக்காங்க. இறைச்சிக்காக தீவிர முறையில செம்மறி கிடா குட்டிங்களை வளர்க்குறாங்க, பராமரிப்பும் கூட பார்த்து பார்த்து பண்றாங்க.
16: சுபாக்கா, அன்னைக்கு செம்மறி ஆடு பத்தியும் அதனோட கொட்டகை பத்தியும் அந்த குட்டியை எப்படி தேர்ந்தெடுக்கிற முறைய பத்தி சொன்னீங்க. இறைச்சிக்காக வளர்க்குற குட்டியெல்லாம் நல்லா கொலு கொலுன்னு வளர்றதுக்கு என்ன தீவனம் கொடுப்பாங்கன்னு உங்ககிட்ட கேட்டேன், அப்புறம் சொல்றேன்னு சொன்னீங்க, அதை இப்ப சொல்றீங்களா?
17: நானே மறந்துட்டேன்.

0: பூங்குடி.
1: ஆ, சொல்றேன். இறைச்சிக்காக வளர்க்கப்படுற இந்த கெடா குட்டிங்கெல்லாம் குறுகிய காலத்திலே அதிக லாபம் பெறணும்னா அடர்த்தீவனத்தோட பங்கு ரொம்ப முக்கியம் பூங்குடி. அதனால 3 மாத செம்மறியாடு குட்டிக்கு அடர்த்தீவனத்தை 1 நாளைக்கு 200 கிராம் அப்படிங்கிற அளவுல தொடங்கி 15 நாளைக்கு 1 தடவை 100 கிராம் அடர்த்தீவனத்தை அதிகரிக்கணும். இப்படி 7 மாதம் முடியறதுக்குள்ள 700 கிராம் சாப்பிட்ற அளவுக்கு அந்த குட்டிங்க நல்லா வளர்ந்துடும். இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா கவனிச்சுக்கணும், இந்த அசிட்டோசிஸ் அப்படிங்கிற வயிறுபூசம் வராம முன்னெச்சரிக்கைய பாத்துக்கணுமா பூங்குடி.
0: பசந்தீவனங்கா?
1: ஆ, அது இல்லாம எப்படி, இந்த பசந்தீவனங்களான பயிர் வகை, புல்லு வகை, தானிய வகை, மர வகை தீவனங்க இதெல்லாத்தையும் 1 நாளைக்கு 3 கிலோ அப்படிங்கிற அளவுல தொடங்கி 7 மாத இறுதியில 5 கிலோ அப்படிங்கிற அளவுல நம்ம கொடுக்கலாம். பசந்தீவனத்துல பொதுவா புரதம், தாது உப்பு, விட்டமின் இதெல்லாம் அதிகமா இருக்கு. இதனால குட்டிங்க வேகமா வளர்றதுக்கு உதவி பண்ணும். அது மட்டும் இல்ல பொங்கடி, தானியம் 3 பங்குன்னா புல்லு வகை பசந்தீவனங்களோட பயிர் வகை தீவனம் 1 பங்கு அப்படிங்கிற அளவுல கலந்து கொடுக்கறதுனால ஆடுங்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே ஒரு சேர சமச்சீரா கிடைச்சிருமா.
0: நான் கூட கேள்விப்பட்டிருக்க சுபாக்கா, இந்த பசந்தீவனத்தெல்லாம் சின்ன சின்னதா வெட்டி கொடுக்கறதுனால ஆட்டுக்குட்டிங்களுக்கு செரிமானம் சீக்கிரமா ஆகிடுமா. அது மட்டும் இல்லாம ஆட்டுக்குட்டி தீவன சாப்பிடுறத ஆர்வத்தோட சாப்பிடுமா.
1: சரியா சொல்ற பூங்கடி. முக்கியமான விஷயம், பசுந்தீவனம் விரயமாவத தடுக்கலாம். இந்த உலர் தீவனங்களான சீனி அவரை பொட்டு, சோள நாற்று தட்டை இதெல்லாம் கிடைக்கிற சமயத்துல 100 குட்டிங்களுக்கு 20 கிலோ அப்படிங்கிற அளவுல வாங்கி நம்ம குட்டிங்களுக்கு கொடுக்கலாம். இந்த கடலை கொடி, கொள்ளு கொடி இதெல்லாம் கிடைச்சா கூட உலர் தீவனமா மாற்றி கொடுக்கலாம். இந்த அகத்தி, சுபாபுளு, கல்யாண முருங்கை, கொடுக்காப்புள்ளி இந்த மாதிரி மரவகை தீவனங்களை கொடுக்கலாம். இந்த கொடுக்காப்புள்ளி மரத்தை உயிர் வேலியா பண்ணையை சுற்றி அமைச்சிட்டோன்னு வச்சுக்கேன், வேலிக்கு வேலியும் ஆச்சு, மரவகை தீவனம் கிடைச்ச மாதிரியும் ஆச்சு.
0: அப்போ தாதுப்பு கலவலா?
1: 1 நாளைக்கு 2-5 கிராம் அப்படிங்கிற அளவுல தீவனத்துல கலந்து கொடுக்கணும்.
0: சுபாக்கா, இதுவே நம்ம அதிகமா தீவனம் கொடுத்தா இந்த ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் பூச்சி வச்சிடாத வயித்துக்குள்ள.
1: அதுக்குதான் பூங்குடி, செம்மறியாடு பண்ணைக்கு வந்த 1-2 நாள்லயே கட்டாயம் குடற்புழு நீக்க மருந்த குடுத்துடணும். 6 வார இடைவெளியில புற ஒட்டுண்ணிகளுக்கான மருந்தையும் கால்நடை மருத்துவரோட ஆலோசனைப்படி குடுத்துடணும். அப்புறம் இந்த துள்ளுமாரி நோய்க்கான தடுப்பூசி, ஆட்கொல்லி நோய்க்கான தடுப்பூசி இதெல்லாம் கட்டாயம் போட்டுடணும்.
0: அக்கா, ஆட்டுக்கு வயிறுப்பூசம் வரும்னு சொன்னீங்க, அது எப்படி வராம பாதுகாக்கலாம்?
1: தீவன முறை பராமரிப்பிலேயே அதிக மாவு சத்து அடங்கின தீவனத்தை தொடர்ந்து ஆடுங்களுக்கு கொடுக்கறத நிறுத்தணும். இந்த மாதிரி மாவு சத்து அடங்கின தீவனத்தை அதிகமா கொடுத்தா வயிறுப்பூசம் வருமா.
0: ஓ, இப்படியெல்லாம் செம்மறி ஆட்டை பராமரிச்சா நல்ல இறைச்சிக்கு தயாராகும் சொல்றீங்க.
1: ஆமா பூங்குடி, வாயன் அப்படியே பேசிக்கிட்டே போய் ராமண்ணா வீட்டு பண்ணையை பத்துருவலாம்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: உலா வந்தது. காரைக்கால் ONGC காவேரிய செட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
3: இதமான காலை பொழுதில் நம்மை இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3.
5: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேர்கள் இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதம்பல் சித்தா ஃபார்மாவின் வீரியனாயில் வழங்கும் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதம்பல் சித்தா பர்மாவின் வீரியனாயில்.
8: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
9: தீர்வு 9361290909.

0: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்குவது பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
1: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
2: பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: இன்சொல் அமுது
0: இணையும் நேரம் 6:40.
3: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
4: வணக்கம். சில நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்காது. நமக்கு என்ன தேவையோ அது நம் கண்முன்னாலே இருக்கிறது. அதை வாய்ப்பு என்று கண்டுபிடிப்பவர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள். வாய்ப்பு என்று தெரியாதவர்கள் தோற்றுவிடுகிறார்கள். வாய்ப்பு என்பது எல்லோர் முன்பும் நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறது, நடமாடாத இடமே இல்லை என்று சொல்லலாம். வாய்ப்புகளை எப்படி கண்டுபிடிப்பது என்றால் அதற்கு ஓர் உதாரணம். பொறியியல் கல்லூரியில் படித்த ஏழை மாணவன் ஒருவன் புத்தகங்களை விலை கொடுத்து வாங்க முடியாததால் வாடகைக்கு புத்தகங்களை வாங்கி படிக்கலாம் என்று திட்டமிட்டான். அதை செயல்படுத்தினான். நம்மை போலவே எத்தனையோ பேர் வாடகைக்கு புத்தகங்களை வாங்கி படிக்கிறார்களே, இவற்றை யார் நமக்கு வாங்கி கொடுக்கிறார்கள், அதனால் அவர்களுக்கு என்ன லாபம் கிடைக்கிறது என்று சிந்திக்கத் தொடங்கினான். அதன் விளைவாக 3 படிக்கும் போதே தானே சொந்தமாக ஒரு வாடகை புத்தக நிலையத்தை தொடங்கினான். 4 படிக்கும் போது அதனை இன்னும் விரிவுபடுத்தினான். படிப்பு முடிந்த பிறகும் வாடகை புத்தக நிலையத்தை நடத்த விரும்பினான். பொறியியல் வேலைக்கு போகாமல் இருக்கிறானே என்று குடும்பமே அவனை எதிர்த்தது. எம்வி புக் என்கின்ற ஒன்றை ஆரம்பித்தான். வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று நம்புவது சுலபம், எல்லாம் கெட்டுப்போய்விட்டது என்று படி போடுவது மிகவும் சுலபம். இன்றைக்கு இருக்கிற பல அற்புதமான தொழில் வாய்ப்புகள் எல்லாம் 10 முன்னால் இல்லாதவை, 20 முன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாதவை. உலகம் வளர்கிற வேகத்தில் மக்களும் சந்தையும் பெருகுகின்ற வேகத்தில் எவ்வளவு சின்ன விஷயங்களையும் பெரிய சந்தையாக நம்மால் மாற்ற முடியும். சரியான திட்டமிடுதலால் நமது திறமையை அதன் உச்சத்திற்கு கொண்டு சென்றால் அதன் பரப்பளவு விரிவடையும். அது மிகப்பெரிய பலனை நமக்கு தரும். சாதாரணமாக நம்மிடம் இருக்கும் திறமையை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றினால் வாழ்வில் எத்தகைய உயரத்தையும் நம்மால் அடைய முடியும். ஒரு தொழிலின் திட்டம் என்று சொல்லப்படுவது ஒருவருடைய மனத்தின் திட்பமே, அதாவது மனதின் உறுதியே ஆகும். எண்ணியவர் எண்ணியபடி செயலாற்றுவதில் உறுதி உடையவராக இருக்க பெற்றால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர் என்பதனை. வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்றைய எல்லாம் பிற. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகுப்பெறின் என்ற குறட்பாக்கள் விளக்குகின்றன. ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்னால் மிகச்சரியாக திட்டமிடுவோம், அதில் வெற்றியும் காண்போம். நன்றி.
3: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில்.
5: கைவலி மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் புதிய படைப்பு விவிஎன் ஆயில்.
6: கைவலி கால்வலி இடுப்பு வலி எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
5: விவிஎன் ஆயில். தொடர்புக்கு 9361290901.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
1: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், எங்கும்
0: இன்று காலை 6:55 பண்பலையில் உலாவரவிருக்கிறது பசுந்தளிர். இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது காலை 6:45 கனமான செய்திகள். செய்திகளை செவி மடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள் நேர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோனியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஹைதராபாதில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்த அளவு குறைந்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியிட்டு விழாவில் அவர் நேற்று பங்கேற்றார். நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை காலை 9:30 அளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோரவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மத்திய அரசின் சுற்றறிக்கையின்படி செயல்பட வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருப்பதாக ஆளுநர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். அதன்படி தவிர்க்க முடியாத சூழலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் 3வதாக ஒலிக்கப்பட்டது என்று கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இந்த புதிய நடைமுறை பின்பற்றப்படாது என்றும் இதற்கு முன்பிருந்த நடைமுறையே பின்பற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகம் மட்டுமல்லாமல் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழி வாழ்த்து பாடலே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இசைக்கப்பட வேண்டும் என்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக இந்த விவகாரத்தில் பழைய நடைமுறையை பின்பற்றப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக சட்டப்பேரவையின் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொரோனாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். இதனிடையே சமூக வலைதளத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், புதிய அரசுக்கும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்திலும்

மக்கள் மன்றத்திலும் சமூக ஊடகங்களிலும் ஆற்றல் மிகு எதிர்க்கட்சியாக திமுக செயல்பட்டு மக்களின் குரலை எதிரொலிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைத்து மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான ஊடகமாக திமுக விளங்கும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை மீறுவது ஏற்புடையதல்ல என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தாவேக்காவின் தேர்தல் அறிக்கையில் மாதத்திற்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தற்போது 2 மாதத்திற்கு 200 யூனிட் இலவசம் என்று அறிவித்திருப்பது தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை வாரி வழங்குவதையும் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அதை செயல்படுத்த மறுப்பதையும் அடிப்படையாக கொண்டிருந்த திமுக அரசின் நீட்சியாகவே இது அமைந்துள்ளது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற தாவேக் அரசு முன்வர வேண்டும் என்று திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி தபால் வாக்குகளை வேறு தொகுதிக்கு அனுப்பியதாக கூறப்படும் புகார் குறித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பனை தாவேக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வென்ற நிலையில் இது தொடர்பாக திரு பெரியகருப்பன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய விடுமுறைக்கால அமர்வில் அவசர வழக்காக நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் பதிவான தபால் வாக்கு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு தவறுதலாக அனுப்பப்பட்டதாகவும் இது தொடர்பான புகாரை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கவில்லை என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் தபால் வாக்கை வேறு தொகுதிக்கு அனுப்பியது குறித்து பதிலளிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியதுடன் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டனர். இதற்கான காரணங்களை விளக்கி இன்று பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். 3 நாள் சண்டை நிறுத்தம் மீறப்பட்டது தொடர்பாக ரஷ்யாவும் யுக்ரைனும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளன. உத்தராகண்ட் மாநிலத்தில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக சார்தாம் யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்சியில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை வரவழைத்து இனி குற்ற செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வ நாகரத்தினம் எச்சரிக்கை விடுத்தார். திருத்தணியில் திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். சென்னை திருவனந்தபுரம் விரைவிரையில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற கூட பின்னர் பேட் செய்த சென்னை அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை

0: வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:55.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: நேர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் துளிர்த்து எழுகிறது பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழலை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
6: வணக்கம் தம்பி.
7: வணக்கம்.
6: உங்க பேர் என்ன?
7: சரண் கே.
6: என்ன ஸ்டாண்டர் படிக்கிறீங்க?
7: 5th ஸ்டாண்டர்ட்.
6: சரிங்க பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
7: சங்க இலக்கியங்களா? ஒண்ணுதான் பழிப்பால். இங்கு பழிப்பால் 11வது பாடல்கள் சொல்லப்பட்ட பாடல்கள்ல 5 மழை உள்ள புதியல் தான் இன்னைக்கு சொல்ல போறேன். கூந்தல் மனம் என்ன அதிக மனத்துக்காக பெயர் பெற்றுவேன். நான் மனதான் பண்டுகள் என் இதற்கு அமர்ந்து ஆரவாரம் செய்யும் என்ன நடமரம் பெண்களின் பூந்தலுக்கு மூமையாக சொல்லப்பட்டது. விடை செண்பகம் பண்டு அறைய செண்பகம் மலைத்தி. நான் ஒரு கொடியினத்தை சேர்ந்த செம்மலர். என் வழிநம் சுடதி போலவோ அல்லது தலைக்கிழான போலவோ காணப்படும். நான் புரிஞ்சிலத்தின் மிகவும் பிரகரமான மலர். நான் யார்? விடை காந்தல். காந்தல் தாயே தோன்றி பொன்னும் புளியும். நான் ஒரு மரத்தின் மலர். என் மலர்கள் புளிய கொன்ற நிறத்துடன் பொன் இடத்தினுடன் கறி புள்ளையுடன் காணப்படும். என் பூக்கள் விழுந்து கிழந்த அது புள்ளியின் தோலும் உழந்து கிழப்பர் போல தோன்றும். என் சங்க அறிக்கையும் கோடுகிறது. என் மரம் மலையும் உயர்ந்தோறும். நான் யார்? விடை இலங்கை சினைவேணை நீளத்தன். நான் புலிகாலத்தில் மலரும் ஒரு நீளம் ரேபு. என் முறைந்து பார்ப்பதற்கு கண் போல தோன்றும் புடைதல் பொன்னிலம். நான் யார்? நீப்பு நீளம் மாறுதல்லது நீலோட் படம் புடைதல் பொன்னிலம் வெள்ளை நாகம். நான் நாகம் என்று பெயரால் அறியப்படும் மரத்தின் மலர். அரையன புண்ணாகும். என் மலர்கள் வெள்ளை நிறத்தில் காணப்படும். என் பெயர் முன்னோட்டமாக புண் என்று சொல்லுள்ளது. நான் ஒரு அருமன் உள்ள மலர். கரகாயோரத்திலும் மலைகளையும் பழக்குறையவர். நான் யார்? விடை புன்னாகம் அல்லது புன்னை வரையன புன்னாகம்.
6: அப்புறம் சொன்னீங்களே பரிபாடல்ல வர 5 மலர்களை பத்தி. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா தம்பி? படிச்சு பெரியாரான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
7: கலெக்டர்.
6: நீங்க வருங்காலத்துல சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
7: நன்றி.
5: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் நினைந்தோம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர்

0: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
3: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7 மணி.
5: நேயர்கள் கேட்க விருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன்கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன்கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன்கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
6: அழகு கைராசி, புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
7: வணக்க நேயர்களே, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி வழியா உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறோம். நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
8: மாமி, மாமி, மாமி, எங்க போனீங்க? சீக்கிரம் வாங்க.
9: மாப்பிள, என்னது இவ்வளவு பரபரப்பா வரீங்க?
8: மாமி, இது வரைக்கும் நான் இப்படி வந்ததே இல்ல. அவ்வளவு சந்தோஷமா நீங்க வந்திருக்கேன்.
9: மாப்பிள, சந்தோஷமா? அப்படி என்ன சந்தோஷம் மாப்பிள?
8: அத நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே மலைச்சு போயிடுவீங்க.
9: மாமா, இந்த வெடியெல்லாம் வெடிக்கும் போது திரிய பத்த வச்ச அப்புறம் வெடிக்குமான எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திரி புசு புசுன்னு வந்து அப்படியே பொசுக்குன்னு வெடிக்காம விடும்ல, அது மாதிரி விஷயம் இல்ல.
8: என்ன சொல்லி நீ எப்ப பார்த்தாலும் என்ன எப்படி சொல்லிட்டு இருக்க? நான் யாரு? மாப்பிள மன்னார்சாமி. இன்னைக்கு நான் எப்படி வந்திருக்கேன் தெரியுமா?
9: அட, அத சொன்னாதானே வெடிக்கிற வெடியா வெடிக்காத வெடியான்னு முடிவு பண்ண முடியும்.
8: என்ன சொல்லி இப்படி சொல்லிட்ட? நான் சொல்ல போற விஷயம் நீ சொன்ன வெடிய விட பயங்கரமா சத்தம் கேக்கும். அவ்வளவு எஃபெக்டிவான விஷயம்.
10: என்ன மச்சான் வெடிகடின்னு பீடிய போட்டுட்டு இருக்கீங்க?
8: வா மாடசாமி, வந்துட்டியா? ஒண்ணுகிட்டயும் சேர்த்து இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன்.
9: மாப்பிள, சொல்ல வந்த விஷயத்த சீக்கிரம் சொல்லுங்க மாப்பிள.
8: அது ஒண்ணு இல்ல மாமி, இந்தாங்க இத முதல்ல புடிங்க.
9: என்ன மாப்பிள கவர் இது? இது மாதிரிதான் ஒரு காலத்துல என் வீட்டுக்காரும் முத மாச சம்பளத்தை வாங்கி கவர்ல வச்சு கொண்டாந்து நீட்டினாரு. அதே மாதிரி இப்ப நீங்க குடுக்கறீங்களே, இது என்ன சம்பள பணமா மாப்பிள?
8: ஐ, பரவாயில்லையே மாமி, கரெக்டா சொல்லிட்டீங்க. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் இது நான் முத முத வாங்கின சம்பள பணம் கவர் தான்.
9: மாப்பிள, 3000 ரூபாய் இருக்கு. ஒரே நாள்ல 3000 ரூபாய் சம்பாதிச்சிட்டீங்களா?
8: அப்புறம் யாரு மாப்பிள மன்னாசாமியாக்கும் ஒரே நாள்ல 3000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன்னா, நான் மாசம் முழுக்க இதே மாதிரி வேலைக்கு போனா ஒரு மாசம் சம்பளம் எவ்வளவுங்கறத நீங்க கணக்கு பண்ணீங்க மாமி.
10: எல்லாம் சரி மச்சான், இன்னைக்கு கிடைச்ச வேலை மாதிரி மாசம் முழுக்க கிடைக்குமா?
8: கிடைக்கணும் தான், ஆனா கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது.
9: அது இருக்கட்டும் மாப்பிள, ஒரே நாள்ல 3000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் வேலை பாத்தீங்க நீங்க?
8: என்ன நீங்க மாமி அடிக்கடி மறந்து போயிருங்க. போன வாரம் மாமி என்ன சொன்னாங்க, இந்த சினிமா படம் எடுக்கிறதுக்கு வாங்கின அந்த வீடியோ கேமரா வச்சு 4 கல்யாண மண்டபம் ஏறி இறங்கி படம் பிடிச்சினாவது சம்பாதிக்க மாப்பிள அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதையே வேத வாக்க எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கல்யாண மண்டபமா ஏறி இறங்கின. ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடியே அங்க எல்லாரும் படம் எடுத்துக்கிருந்தாங்க. சரி, இப்ப என்னடா பண்றது? அப்படியே வந்துருந்தேன். நம்ம ஊரு முக்குட்டு தெருவுல இருக்குல்ல கல்யாண மண்டபம், அதுல படம் முடிக்க வர சொன்னாலும் வள்ளியா உடனே என்ன கூப்பிட்டு எடுக்கிறீங்களா? நாங்க எடுக்கிறேன், ஆனா எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு. அட, 1000 ரூபாய் என்ன தம்பி, நான் 3000 ரூபாயே தர்றேன், வந்து எடுங்க. நாங்க போன படத்தை பிடிச்ச 3000 ரூபாய் பணத்தை கொடுத்தாங்க, எடுத்துட்டு வந்துட்டேன்.
10: என்னது, நம்ம ஊரு முக்குட்டு தெருவுல உள்ள கல்யாண மண்டபத்திலயா? அந்த கல்யாணத்துக்கு தான் நான் வந்திருந்தேனே, அங்க வேற ஒருத்தர்ல வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாரு.
8: அது வந்து மாடசாமி, நான் வீடியோ படம் எடுக்கணும்னா போனேன், ஆனா எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் அழைச்சு போயிருந்தேன்ல, அவரை விட்டு எடுக்க சொல்லிட்டு நான் பின்னாடி டைரக்ஷன் பண்ணிக்கிறேன் மாடசாமி.
10: இல்லையே, அது நீங்க வச்சிருந்த கேமரா மாதிரி எனக்கு தெரியலையே.
9: சுமாரு மாடசாமி, இப்பதான் மாப்பிள்ள முத முதல்ல சம்பாதிச்சு கொண்டாந்து வீட்டுல உருப்படியா காசு கொண்டாந்து கொடுத்திருக்காரு. நீ என்னமோ போட்டு குழப்பிட்டு இருக்க, வீடியோ படம் எடுக்காம அவருக்கு வேற எங்கேந்து காசு வருங்கிற?
8: அத கேளுங்க மாமி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கல்யாண மண்டபத்துல வேர்க்க விறுவிற்க நின்னு படம் பிடிச்சு

0: காசு வாங்கிட்டு வந்திருக்கிற இவன் வேற ஏதோ கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு குழப்பறான். மாரசாமி, நீ கொஞ்சம் நல்லாவே குழப்பத்துல இருக்க, கொஞ்சம் அமைதியா இரு.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
2: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
3: சரி சரி மாமா, நீங்க போன கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் நல்லா படம் பிடிச்சீங்களா?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நான் அப்படியே பாஞ்சி பாஞ்சி படம் முடிச்சத பாத்துட்டு அந்த கல்யாணக்காரர் என்ன சொன்னாரு தெரியுமா? என்னோட பையன் கல்யாணம் அடுத்த மாசம் இருக்குது, அதுக்கும் நீங்க தான் வந்து படம் முடிச்சு கொடுக்கணும்னு சொன்னாரு.
3: பரவாயில்லையே, போன இடத்துல அடுத்த புக்கிங்கும் மாப்பிளைக்கு கிடைச்சிட்டான்.
0: ஆமா மாமிங்கற, அது மட்டுமா, நான் படம் பிடிச்ச விதத்தை பார்த்துட்டு கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாம் என் அட்ரஸ் வாங்கிக்கிட்டு கண்டிப்பா எங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க தான் படம் பிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க.
4: என்ன மாடசாமி பாத்துக்கிட்டியா? என் மாப்பிள்ளையா கொக்கானானா?
5: என்னமா மச்சான் வழக்கமா சொல்ற டயலாக்க இன்னைக்கு நீங்க சொல்றீங்க?
4: அப்புறம் என்னப்பா, இது வரைக்கும் என்னகிட்ட காசு வாங்கிட்டு இருந்த மாப்பிள்ள இப்ப அவர் சம்பாதிச்சு என்கிட்ட கொண்டாந்து கொடுத்திருக்காருல்ல.
0: அப்படி சொல்லுங்க மாமி, இனிமே இந்த மன்னார் சாமியா கொக்காங்கிற டயலாக்க இனிமே நீங்க அடிக்கடி சொல்லிட்டு இருப்பீங்க.
3: அப்பனா தினமும் இந்த மாதிரி காசு கொண்டு வந்து குடுப்பீங்களா மாப்பிள்ள?
0: எங்க இருந்து கொடுக்கறது? கையில இருக்கிற காசு கரையா வரைக்கும் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் குடுப்போம். மாமி குடுப்பேன், தினைக்கும் கொண்டாந்து குடுப்பேன்.
3: எப்படியோ போங்க, மொத முதல்ல சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதுக்காக ஒரு ட்ரீட் குடுப்போம்.
0: அப்படியா? என்ன ட்ரீட் சொல்லி, அன்னைக்கு போட்ட பாயா மாதிரி ஆயிடாதுல்ல?
3: அதெல்லாம் இல்ல மாமா, இன்னைக்கு உண்மையிலே பாயாசம் வச்சிருவோம்.
0: ஓ, பாயாசம் வச்சு கொடுக்க போறீங்களா? சரி சரி சரி சரி. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம், உனக்கு உண்மையிலேயே பாயாசம் வைக்க தெரியுமா?
3: நான் வைக்கலண்ணா, என்ன அம்மா இருக்காங்க பெரியம்மா இருக்காங்க, எனக்கு என்னமா கவலை?
4: ஏ அம்சோலி அம்சோலி, நீ என்ன மாட்டி விட்டுறாத, இந்த அமுதவள்ளி இருக்கா அவ பாயசம் வச்சு கொடுப்பா.
6: அதனால என்னக்கா, மாப்பிள்ள தேனந்தோட சம்பாரிச்சுட்டு வந்து கொடுத்தா இன்னைக்கு என்ன டெய்லியும் பால் பாயசமே வச்சு தரேன்.
0: அப்படியா? தினமும் சம்பாரிச்சு வந்து கொடுத்தா வெறும் பாயசம் கூட இல்ல, பால் பாயசமா? அப்ப சரி சரி மாமி, நான் தினமும் எங்கிட்ட இருக்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டாந்துறேன்.
4: என்ன என்ன, உங்கள்ட்ட இருக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டாந்துறீங்களா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையே.
0: அதாவது மாமி, எங்கிட்ட இருக்க திறமைய கொஞ்சம் கொஞ்சமா வெளிக்காட்டி அதுல இருந்து வர பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா உங்கள்ட்ட கொண்டாந்தாரேன்னு சொல்ல வந்த, கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆயிட்டு.
4: ஓஹோ, அப்படியா மாப்பிள்ள? சரி சரி, உங்க திறமைய காசாக்கி டெய்லி கொண்டாந்து என்கிட்ட கொடுங்க.
5: என்ன மச்சா ரொம்ப ரீல் விட்டுட்டு இருக்காரு, அவர் பேச்சுல கொஞ்சம் குளறுபடி தெரியுது. இன்னமும் இருக்கிற காச கொண்டாந்து குடுக்கறேங்கிறாரு, அப்புறம் திறமைய வித்து காசாக்கி குடுக்கறேங்கிறாரு, இதுல எங்கயோ இடிக்குது, கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான்.
0: என்ன மாடசாமி என்னமோ குறுகுறுனு யோசிச்சுட்டு
5: இருக்கிற? அது ஒண்ணு இல்ல மச்சான், நீங்க ஒத்தையில போய் 3000 ரூபாய் சம்பாரிச்சிருக்கீங்க, நாம ரெண்டு பேரும் போனா 6000 கிடைக்கும் இல்லையா, அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு
0: இருந்தேன். என்னது, ஏன் கூட வரப்படியா? வேண்டாம் சாமி வேண்டாம், நான் அப்புறம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதெல்லாம் நீ சம்பாரிச்சதுன்னு மாமிட்ட சொல்லி பேர் எடுத்துக்குவ, அதனால நான் ஒண்டியா போய் சம்பாரிச்சிட்டு வரேன்.
4: சரி மாப்ள, நீங்க தனியாவே போய் சம்பாரிச்சிட்டு வாங்க மாப்ள.
3: மாப்ள இந்தாங்க பால் பாயசம், சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
0: அப்படியா மாமி, கொண்டா கொண்டா கொண்டாங்க. ஐயோ, இது என்ன மாமி இது பாயசம்?
3: என்ன மாப்பிள்ள, நல்லா தானே வச்ச
0: பாயசம்? இனிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரே புளிப்பா இருக்கு மாமி.
4: என்னது பாயசம் புளிக்குதா? பாயசத்துல அப்படி என்னத்தை போட்டு செஞ்ச அமுதவள்ளி?
3: ஒண்ணு இல்லக்கா, எப்போது செய்யற மாதிரி பாயசம் செஞ்சுட்டேன், ஆனா மாப்பிள்ளைட்ட பால் பாயசம் செய்யறோம்ல சொன்னோம் அப்படின்ட்டு அலமாரில இருந்த பாலை எடுத்து ஊத்துனேன், பால் பாயசம் ரெடி.
4: ஐய, அலமாரில இருந்த பாலா? அததான் நான் காலையிலே உர ஊத்தி வச்சுட்டேனே.
0: ஓ, உர ஊத்துன பால கொண்டாந்து ஊத்துனீங்களா பாயசத்துல? இது பால் பாயசம் இல்ல மாமி, இது தயிர் பாயசம், அதான் புளிக்குது.
3: நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள, அடுத்த சம்பளம் வாங்கிட்டு வரும்போது உண்மையா பால் பாயசமே செஞ்சு தர.
0: மாமி, நீங்க பாயசம் செஞ்சு கொடுத்ததெல்லாம் போறோம், ஆனா நான் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், இன்னையில இருந்து பால் பாயசம் பாயாசமே சாப்பிடறதுல முடிவுக்கு வந்துட்டேன்.
4: ரொம்ப நல்லதா போச்சு மாப்பிள, ஆனா நீங்க ஏதோ சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவீங்களோ பயந்தேன்.
0: கவலைப்படாதீங்க மாமி, நான் யாரு, மாப்பிள்ள மன்னார்சாமி, கண்டிப்பா இந்த வீடியோ கேமரா வச்சு நிறைய சம்பாரிச்சாந்து கொடுப்பேன் என் கையில உள்ள வரைக்கும்.
5: முன்னாடியும் கையில இருக்கிற பணத்தை கொண்டு வந்து தாரேன்னு சொன்னாரு, இப்பவும் என் கையில உள்ள வரைக்கும்னு சொல்றாரு, இது சரிப்பட்டு வராது, நாம துப்பறியும் வேலையில

0: வாங்கிட வேண்டியதுதான்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
2: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
3: அரசாமி அரசாமி
4: என்ன மச்சான்?
3: இல்ல ஏதோ யோசனையில ஆழ்ந்திருக்கிறிய, அடிக்கடி யோசனை பண்ணாத மாடசாமி, அது ரொம்ப எனக்கு ஆபத்தா போயிடும். என்ன தெரியுதா?
4: சரிங்க மச்சா சரிங்க மச்சா.
5: மாப்ள உங்க போன் அடிக்குது, அதை முதல்ல எடுங்க.
3: இந்த எடுக்கிற மாமி.
6: மாமா நீங்க டைரக்டர் ஆவ போறன்னு சொன்னப்பயே அவ்வளவு போன் வந்தது, இப்ப வீடியோ கேமராவை தூக்கணும்னே போன் வருது.
3: நான் யாரு? மாப்ள மன்னார் சாமியாக்கம். இரு இரு என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் பேசுவோம். ஹலோ, அப்படியா? என்னங்க நீங்க நல்லா பாருங்க இல்லையா? சரி சரி நான் வர. என்னது பணம் வேணுமா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்படியா, சரியா, நான் உங்கள்ட்ட பணத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு மறுபடியும் பேசிக்கிறேன்.
5: என்ன மாப்ள பணம் கொடுக்கறங்கறீங்க, யாருக்கு என்ன கொடுக்கணும்?
3: அது ஒண்ணு இல்ல மாமி, இப்போ நாங்க போய் அந்த கல்யாண வீட்டுல படம் பிடிச்சோம்ல, அதுல நல்லா படம் பிடிக்கணும்னு பாஞ்சி பாஞ்சி படம் பிடிச்சதுல ரெக்கார்டிங் பட்டனை அழுத்தாம விட்டுட்டோம்ல, இருக்கு கேசட்ல ஒண்ணுமே பதிவாகலையா?
5: அது சரி, அத யாரு உங்கள்ட்ட போன் பண்ணி சொன்னது?
3: அது என்ன மாமி, நீங்க வேற, அந்த கல்யாண வீட்டுக்காரர் தான் நான் படம் முடிச்சோனையே பிரிண்ட் எல்லாம் போட்டுக்காரன்னு சொன்னேன். ஆனா அவரு தான் அர்ஜென்டா எனக்கு இந்த கேசட் வேணும், நீங்க கேசட் கொடுங்க நான் பிரிண்ட் போட்டுக்கிறேன்னு கேட்டாரு. நானும் கொடுத்தேன், அதை கொண்டு பிரிண்ட் போற கடைக்கு கொடுத்தாராம், அதுல ஒண்ணுமே இல்லையா? என்னையா பட்டன அழுத்தாமையே படம் முடிச்சிருக்கீங்களே, உலகத்திலேயே ரெக்கார்டிங் பட்டன் அழுத்தாம படம் முடிச்ச ஒரே ஆளு நீங்க தான், முதல்ல நீங்க கொடுத்த காசை கொண்டாந்து கொடுங்கயான்னு போன்ல திட்டுறாரு மாமி.
5: இவ்வளவு இல்லாம பேசினாரு, என்னமோ கொஞ்ச நாளை தானே போன்ல ஊன்னீங்க.
3: அவரு ரொம்ப வேகமா பேசிட்டாரு மாமி. நானும் சரியா பணத்தை கொண்டாந்து உன்கிட்ட கொடுத்துறையா அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதனால அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா தேவல
4: மச்சான், நான் நினைச்சேன் அது மாதிரியே நடந்துருச்சு.
6: ஏ மாடசாமி சும்மா இரு, ஏதோ மாப்பிள்ள மோத முதல்ல எடுத்ததுல ஏதோ ஒரு தவறு நடந்து போயிட்டு அடுத்த முறை நிறைய கொண்டு வந்து கொடுப்பாரு.
5: என்ன மாப்பிள்ள பணத்தை குடுக்கற மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரி வாங்குறீங்களே.
3: கவலைப்படாதீங்க மாமி, அடுத்த முறை நிறைய உங்களுக்கு பணம் கொண்டாந்து தரேன். அப்பா அடி, இன்னைக்கு எப்படியோ நல்லதமா ஓட்டி கொடுத்த பணத்தை மறுபடியும் வாங்கியாச்சு. இதே மாதிரி எத்தனை நாளைக்கு விட்டு போட்டு பணத்தை கொடுத்து கொடுத்து மாமிட்டு வாங்குறது? சரி சமாளிப்போம்
4: மச்சான், நீங்க நினைச்சபடி நடந்துருச்சுல்ல, இப்ப சந்தோஷம் தானே?
3: சந்தோஷம் தான், ஆனா மொத மொத சம்பாரிச்சு அந்த கொடுத்த அந்த காசை திருப்பி கொண்டு குடுக்கற மாதிரி இருக்கேன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்குது.
6: சரி மாமா வருத்தப்படாதீங்க, அடுத்த தடவை நிறைய கொண்டு வாங்க.
3: சரி அம் சொல்லி வாக்குமூர்த்தம், அடுத்த நடா பாரு மாமி கையில கை நிறைய கொண்டாந்து குடுக்கறேனா இல்லையான்னு பாரு.
4: என்ன சில்லறை காசாவா?
3: என்ன இப்படி சொல்லிட்டேன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 21,000 ரூபாய் கொண்டாந்து குடுக்கலான்னு முடிவுல இருக்கிறேன்.
6: அது எப்படி மாமா, வரப்போற வருமானத்தை கரெக்டா சொல்றீங்க?
3: அதாவது அம்சவல்லி, ஒரு 3 கல்யாண வீடாவது ஏறி இறங்கி வீட்டுக்கு 7,000 ரூபாய் விதம் 21,000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். எதிரியும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும் அம்சவல்லி.
6: ஓ அப்படியா மாமா, அப்ப அந்த தன்னம்பிக்கையோட அடுத்த தடவை 21,000 ரூபாய் பணத்தோட வாங்க மாமா.
3: சரி வர்றேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர்
7: நான் தாங்க மாப்பிள்ள மன்னார்சாமி, ஆந்தகுடி அருணாமணி அண்ணன்.
8: நான் தாங்க மச்சான் மாடசாமி இல்ல சண்முக சுந்தரம்.
5: நான் தாங்க பெரிய மாமி ஆரவல்லி ஜெயந்தி ராமமூர்த்தி.
6: நான் தாங்க சின்ன மாமி அமுதவல்லி ஈ சுபா.
9: நான் தாங்க உங்க குட்டி மாமி அமிர்தவல்லி நலாயினி பாலசுப்ரமணியன்.
6: நான் தாங்க அம்சவல்லி டி ஜெயபாரதி.
1: நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். சரி நேயர்களே, மீண்டும் வரும் வாரம் சந்திப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
2: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.

0: மயிலாடுதுறை.
1: இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதி கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய படுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இன்று குஜராத் மாநிலம் ஜாம்நகரிலிருந்து சோம்நாத் செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் சாலை பேரணியில் பங்கேற்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து சோம்நாத் ஆலயத்தின் புனரமைப்பில் முக்கிய பங்காற்றிய சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு பிரதமர் மரியாதை செலுத்த உள்ளார். பின்னர் சோம்நாத் ஆலயத்தில் வழிபாடு மேற்கொள்ளும் பிரதமர் அந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். பின்னர் விமானப்படையினர் நிகழ்த்தும் சாகச நிகழ்ச்சியை பார்வையிடும் பிரதமர் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டம் ஒன்றிலும் பங்கேற்க உள்ளார். இந்நிகழ்ச்சியின் போது சோம்நாத் ஆலயம் தொடர்பான அஞ்சல் தலையையும் 75 ரூபாய் மதிப்பிலான சிறப்பு நாணயத்தையும் அவர் வெளியிடுகிறார். அதன் பின்னர் வதோதரா செல்லும் பிரதமர் அங்கு சார்தாம் விடுதியை திறந்து வைக்கிறார். இதில் தலா 1000 மாணவ மாணவிகள் தங்கும் வகையில் தனித்தனியாக விடுதி வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த விடுதி வளாகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நவீன வசதிகளையும் திரு நரேந்திர மோடி பார்வையிட உள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சோம்நாத் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டதன் 75வது ஆண்டு நிறைவு விழா தொடர்பாக அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து தாக்குதலை எதிர்கொண்ட போதும் இந்த ஆலயம் மீண்டு எழுந்து வந்துள்ளது என்று கூறியுள்ளார். நாட்டில் கலாச்சார மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சோம்நாத் ஆலயம் வலிமையுடன் திகழ்வதைப் போலவே நாட்டின் பொருளாதாரமும் வலிமையுடன் உள்ளது என்றும் இந்தியா வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நமது பாரம்பரிய நடைமுறைகளான ஆயுர்வேதம், யோகா போன்றவை உலகெங்கிலும் தற்போது முக்கியத்துவம் பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஆயுர்வேதம் மற்றும் யோகா துறைகளைச் சேர்ந்தவர்கள் பயனடைவார்கள் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் நேற்று அவர் பங்கேற்றார். இந்நிகழ்வில் பேசிய அவர், நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகளை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் கிராமப்புற சாலைகள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். இவை கிராமப்புற மக்களின் கல்வி, சந்தை வாய்ப்புகள், சுகாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துவதாகவும் அவர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் 4வது கட்டத்தில் 973 சாலைகள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். இவை 2100 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தாா்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்த அளவு குறைத்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆராய்ச்சி மையத்தை நேற்று அவர் ஆய்வு செய்தார். கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிகளுக்கான உள்கட்டமைப்புகளை அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கூறினார். நாட்டின் முக்கியமான உயர்கல்வி நிறுவனங்களில் விண்வெளித்துறை தொடர்பான ஆய்வகங்கள் அமைக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு ஆராய்ச்சிகளுக்கும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் ஊக்கமளிப்பதாகவும் அதன் மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை அடைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள அவர் நேற்று வால் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றினார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உலகம் ஒரே குடும்பம் என்ற கொள்கையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக திரு பவித்ரா மார்கரெட்டா கூறினார். முன்னதாக அந்நாட்டின் புதிய அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சியிலும் அமைச்சர் பங்கேற்றார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தற்போதைய முதலமைச்சரான திரு ஹிமந்த பிஸ்வா சர்மாவுக்கு அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அஸ்ஸாம் சட்டப்பேரவைத் தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை பதவியேற்க உள்ளது. இதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கேபினெட் அந்தஸ்தில் இரண்டு பேரும் இணையமைச்சர் பொறுப்பில் இரண்டு பேரும் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு பூபேந்தர் சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினெட் அமைச்சர்களாகவும், திரு அஜித்பால் சிங் மற்றும் திரு சோமேந்திர தோமர் இணையமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். கும்பம் நகராட்சி தேசிய விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ளவர், கடந்த ஆண்டிற்கான சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான விருதில் கும்பம் நகராட்சி மூன்றாவது இடத்தை பிடித்து 1.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வென்றதை சுட்டிக்காட்டினார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 30 நாடுகளைச் சேர்ந்த 170க்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பங்கேற்கிறார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய பளுதூக்கும்

0: சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: வங்கக்கடலோர இசையலையில் நின்று இது சங்க தமிழ் பாடும் காரை பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 பஜனை மடம் தெரு, மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம், ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை, கும்பகோணம்.
9: கட்டாயம் கல்வி காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி, எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
10: LKG முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
9: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
11: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
12: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
13: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
14: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
15: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
16: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை, TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
17: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
18: திருவாரூர் சொரக்குடி ஆறுரான் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ்களுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
19: எங்கள் கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த கல்லூரி ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி.
18: ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி, சொரக்குடி, திருவாரூர்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
20: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
1: சைபால். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
21: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
22: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், கொசுக்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
23: உங்கள் கடை நாகப்பட்டினம்.
24: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
23: கோர்ஸ், வேலி வலை, மளிகை சாமான்கள் அனைத்து மொத்த விலைக்கு வாங்கிட
24: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
25: ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் வந்து பார்வை இல்லாதவர், வாதாடுறதில் ரொம்ப கெட்டிக்காரர், தர்க்கத்தில் மேதை. அவர்கிட்ட சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒருத்தர் சொன்னார், சூரியன் வந்து வெளிச்சத்தை கொடுக்குது, சந்திரன் வந்து வெளிச்சத்தை கொடுக்குது, விண்மீன் அது வந்து வெளிச்சத்தை கொடுக்குது, வெளிச்சம்னு ஒன்று இருக்கிறதுனால நமக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்குது அப்படின்னார். உடனே பார்வை இல்லாத அந்த பெரியவர் சொன்னார், வெளிச்சம்னு ஒன்று உண்மையிலேயே இருக்குதா அப்படின்னு கேட்டாராம். உண்மையிலேயே வெளிச்சம் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னாராம். அவர் சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, நட்சத்திரம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி பார்த்துருக்குறாங்க. அதையெல்லாம் ஒத்துக்கிறேன், ஆனால் அதையெல்லாம் என்னை கொஞ்சம் தொட்டு பார்க்க விடுங்களேன் அப்படின்னாராம். அதையெல்லாம் தொட்டு அறிய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா முகர்

அறிகிறேன், மோந்து பார்க்குறேன், மோர்ந்து பார்க்க விடுங்க, ஏதாவது வாசனை வருதான்னு பார்க்குறேன் அப்படின்ருக்கார். அதுவும் முடியாதேன்னாங்களாம். பெரியவர் யோசனை பண்ணியிருக்கிறார், சரி பரவாயில்ல, முரசு அடிக்கிறது மாதிரி அடித்து பார்க்கவாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அதை அடித்து பார்த்து அதோடய சத்தத்தை உணர்ந்துக்கிறேன் அப்படின்னாராம். அதாவது ஒளியின் ஒலியை, அதாவது வெளிச்சத்தின் சத்தத்தை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கும் சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி அதுவும் முடியலன்னா அந்த வெளிச்சத்தில் கொஞ்சம் எடுத்து என் கையில் கொடுங்க, வாயில் போட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் ருசி எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கார். எந்த வகையிலையும் வந்து அவரை வந்து அதை ஒத்துக்க வைக்க முடியல. சுற்றி இருந்தவங்க எல்லாம் குழம்பி போயிட்டாங்க. என்னங்க நாங்கள் சொல்கிறத நீங்கள் நம்பலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னுடைய நான்கு புலன்களுக்கும் புலப்படாத ஒன்றை நான் வந்து மாயை அப்படிங்கிறேன், நீங்கள் என்னை வந்து அவமானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ உங்களுக்கெல்லாம் பார்வைன்னு ஒன்று இருக்கிறதாகவும் அது எனக்கு இல்லைங்கிறதாகவும் சொல்லி என்னை நீங்கள் அவ

0: அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னுடைய நான்கு புலன்களுக்கும் புலப்படாத ஒன்றை நான் வந்து மாயை அப்படிங்கிறேன். நீங்கள் என்னை வந்து அவமானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ உங்களுக்கெல்லாம் பார்வைன்னு ஒன்று இருக்கிறதாகவும் அது எனக்கு இல்லைங்கிறதாகவும் சொல்லி என்னை நீங்கள் அவமதிக்கிறீங்க அப்படின்னார் தர்க்க சாஸ்திரத்தில் மேதையான அந்த பெரியவர். சுற்றி இருந்தவங்க பார்த்தாங்க, வெளிச்சம் இருக்குங்கிறத இவர் நம்பணும், இவரை நம்ப வைக்கணும் அப்படின்னா அது புத்தரால் தான் முடியும் அப்படின்னாராம் ஒருத்தர். சரி அவர்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர்கிட்ட போய் சேர்ந்தாங்க. விவரத்தை சொன்னாங்க. புத்தர் சிரித்தாராம். எப்படிப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேனோ, அதாவது உண்மை, அப்படித்தான் அவரும் நினைக்கிறார். எதையும் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்தால் தான் நம்ப முடியும். ஒளியை வந்து அனுபவித்து அறியாத வரையில் அது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு இடம் கிடையாது. அதனால் அவர் அதை நம்பாததும் சரிதான் அப்படின்னு சொன்னாராம் புத்தர். அதுக்கப்புறம் சொல்லியிருக்கார், உங்களை குணப்படுத்தி புடலாம், உங்களுக்கு தேவை ஞானி கிடையாது, உங்களுக்கு தேவை மருத்துவர் அப்படின்னாரா. ஒரு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. பார்வை கிடச்சிட்டுது. வெளிச்சத்தை கண்டதும் அவர் மகிழ்ச்சி அடைஞ்சார், புத்தரை வணங்கினார். நான் வாதம் பண்ணேன், நீங்கள் எதிர்வாதம் பண்ணலை, என்னுடைய பிரச்சனை வந்து மருத்துவரால் தான் தீரும் அப்படின்னு சொல்லி எனக்கு பார்வை கிடைக்க செஞ்சீங்க அப்படின்னாராம். மனித குலத்தில் வந்து ரொம்ப அதிகமானவர்கள் நிலைமை இப்படித்தான், கண்ணை மூடிக்கிட்டு அதை சரின்னு ஒருத்தர் வந்து வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருந்தால் அவருக்கு உதவுறது அப்படிங்கிறது முடியாத காரியம். இந்த காலத்தில் சில பேர் வந்து கண்களை திறந்துக்கிட்டே சில காரியங்கள் பண்ணுவாங்க, அது தப்புன்னு அவங்களுக்கு பின்னாடி தான் புரியும். ஒருத்தர் தன்னுடைய வலது காலில் கட்டு போட்டுக்கிட்டு அப்படி வந்தார். என்ன ஆச்சுன்னு விசாரித்தாங்க. எங்கள் வீட்டு கண்ணாடி ஜன்னல்களை வந்து வெளிப்போக்கமாக இருந்து சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தேன், சரியாக தொடச்சிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்று பார்த்தேன் அப்படின்னார். அதுக்கும் உங்கள் கால் உடஞ்சத்துக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டாங்க. நான் குடியிருந்தது 4வது மாடியாச்சே அப்படின்னாராம் அவர்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நம்ம நிலைய ஒளி களஞ்சியத்திலிருந்து ஒளியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியவர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடையை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், கொசுக்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: உங்கள் கடை நாகப்பட்டினம்.
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
6: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்து மொத்த விலைக்கு வாங்கிட
7: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், துர்காலையாரூர், திருவாரூர்.
8: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: இழை இழையாய் வானலையில் நின்று இசை இசையாய் இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3.

0: காலை காம்போ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஜிஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் நாகப்பட்டினம்.
3: நாகப்பட்டினம் ஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். தேசிய தர சான்றிதழ் மற்றும்
4: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
10: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
9: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
10: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
9: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
11: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
12: என்ன சுனாமியா?
11: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70 மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
13: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
14: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
15: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
16: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல என்ற இந்த நச்சிந்தனையின் நற்காலையின் நற்சிந்தனையோடு இன்றைய காலை நிகழ்ச்சிகளில் உங்களோடு இணைந்திருக்கும் நான் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். வான்வண்ணம் பொழிந்த பனித்துளிகள், பொய்வண்ணம் பூசாத புதிய மலர்கள், மெய்வண்ணம் ஒளிர தேனுறிஞ்சும் வண்டுகள், கைவண்ணம் வரைந்த வாசல் கோலங்கள், விழிவண்ணம் இயந்த காலையின் விடியல், எழில் வண்ணம் தரும் இனிய பறவைகள், குரல் வண்ணம் கலந்து இசை வண்ணம் தரும் இன்றைய காலை காம்போ நிகழ்ச்சிக்கு வணக்கத்தோடும் வாழ்த்துக்களோடும் வரவேற்கிறோம் நேர்களே.
17: லல்ல

இதமான காலை பொழுதை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது காரைக்கால் பண்பலை. இந்நூறு புள்ளி மூன்றில் காலை காம்பு நிறவி கொம்யூன் பஞ்சாயத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தற்பொழுது கோடைக்காலம் நடந்து கொண்டிருப்பதால் நிறவி கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குடிநீர் குழாயில் நேரடியாக மின் மோட்டார் இணைக்கக்கூடாது. அவ்வாறு இணைத்திருந்தால் உடனே இணைப்பை துண்டிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. அதுபோல் குடிநீரை காலி மனைகளில் உள்ள மரம் செடிகளுக்கு பயன்படுத்துவதையும் தவிர்த்து குடிநீருக்காக மட்டும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆய்வின் போது மோட்டார் இணைக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டால் மோட்டாரை பறிமுதல் செய்வதோடு குடிநீர் இணைப்பு நிரந்தரமாக துண்டிக்கப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிரவி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவித்திருக்கிறார். இனிக்கும் இசை வசந்தமாய் இணைத்திருக்கிறது காலை காம்போ.

0: கலகலகப்பான காலை பொழுதை கனிவாக்கிக் கொண்டிருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்பு. நிகழ்ச்சியில் தொடர்கிறது சேவை செய்திகள். திருவாரூர் மாவட்டம் அடியாக்கமங்கலம் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழாவில் இன்று மாலை 7 மணிக்கு தீமிதி நிகழ்ச்சி. எட்டுக்குடி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் உப கோயிலான திருக்குவளை அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் சித்திரை பெருந்திருவிழாவில் இன்று மதியம் மகா அபிஷேக ஆராதனை. நாகப்பட்டினம் மாவட்டம் சங்கமங்கலம் அருள்மிகு சடைச்சி முத்து காளியம்மன் ஆலய மகோற்சவ விழாவில் இன்று காலை 9 மணிக்கு பால் காவடி அபிஷேகம், இரவு துர்கையம்மன் புறப்பாடு. கேட்டது சேவை செய்திகள்.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி.
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைரநகைகள் ₹7000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
3: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி
4: DME, EEE, ECE, கம்ப்யூட்டர், சிவில், DMLT, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
3: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
8: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலை விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலை விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
9: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
10: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
11: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
12: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
13: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எசரடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9% முதல் 7.9% வரை மட்டுமே.
13: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.

இதமான இனிய காலை பொழுதை இனிமையாக்கி கொண்டிருக்கிறது. காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இனிய காலை பொழுதில் நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது காலை காம்பு நிகழ்ச்சியில் காலை காம்போ நிகழ்ச்சியினை அடுத்து வரவிருக்கிறது. காரைக்கால் பண்பலையில் தகவல் சுரங்கம், அதனைத் தொடர்ந்து துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க காரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் உங்களோடு இணைய காத்திருக்கலாம் அறிவிப்பாளர் சகோதரி செல்வ சுகப்பிரியா. நேர்களை, இன்று முற்பகல் 11:10 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் சோம்நாத் மாவட்டம் சோமநாதர் ஆலயம் மேல் கட்டமைப்பு செய்யப்பட்ட 75வது விழாவையொட்டிய நடைபெறும் விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
7: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு

0: விற்பனை
1: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
1: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
0: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
1: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
5: என்ன சுனாமியா?
4: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? Fantastic Water Park, Mannargudi.
6: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
7: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
8: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
9: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
10: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்.
11: 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு BSc, டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
10: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
12: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
0: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல்ய சரடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
12: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
13: கனிவான காலை பொழுதை கலகலப்பாக்கிக் கொண்டிருக்கிறது. காலை காம்போ.

0: இதம் தரும் காலை பொழுதில் எதுவரை இணைத்தது? விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களில். காலை காம்பு இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் நாகப்பட்டினம்.
3: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8 மணி.
4: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் அங்க நகைகள்
5: அனைத்தையும் வாங்கிட
4: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
0: தொலைபேசி தொட்டு நீங்கள் விரும்பிய பாட்டு மனம் விரும்பி கேட்டு இணையும் எது? துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக
6: கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின்

ஆரங்கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆசி நடேச செட்டியாரங்கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். இந்த உலகம் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி. இந்த உலகத்துக்கு நம்ம என்ன கொடுக்கறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். அப்ப இந்த உலகத்துக்கு நீங்க கொடுக்க வேண்டியதை சரியா கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சரியா வந்து சேரும். ஒரு அழகிய நகரம் ஒண்ணு, அந்த நகரத்துல அந்த ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், அது செக் போஸ்ட் மாதிரி. அங்க ஒரு வயசான பெரியவர் வந்து அந்த செக் போஸ்ட்ல அவர் தான் வந்து காப்பாளர். அப்ப அந்த ஊருக்குள்ள யாரும் அந்நியர்கள் வராத அளவுக்கு காவல் காத்துட்டு இருக்காரு. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. ஒரு நாள் ஒருத்தர் அந்த ஊருக்கு வராரு. அந்த பெரியவரை பார்த்து கேக்குறாரு, ஐயா இந்த ஊரு எப்படியாப்பட்ட ஊரு, இந்த ஊர்ல இருக்க மக்கள் எப்படியாப்பட்டவங்க அப்படின்னு கேக்குறாரு. ஏன் அப்படி கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நான் அந்த ஊருக்கு குடி வரலான் இருக்கேன், அதுக்காக கேக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் வேற ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு குடி வர நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொல்றாரு, அந்த ஊர் ரொம்ப மோசம், போட்டி பொறாம, எப்ப பார்த்தாலும் சண்டை, ஏதாவது ஒரு பிரச்சனை, நிம்மதியாவே இருக்க முடியல, அதான் நான் அந்த ஊரை விட்டு கிளம்பி இந்த ஊருக்கு வரேன் அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, இந்த ஊர் அப்படிதான், இங்க இருக்கிற மக்களும் ரொம்ப போட்டி போடுவாங்க, பொறாமையா இருப்பாங்க, சண்டை போடுவாங்க, இந்த ஊரும் அப்படிதான், உனக்கு இந்த ஊரு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வந்தாரு. அவர் வந்து அந்த பெரியவர் பார்த்து கேட்கிறாரு, ஐயா இந்த ஊர்ல எப்படியாப்பட்ட ஊர் அப்படின்றாரு. ஏன் இந்த ஊருக்கு எதுக்கு வரீங்கன்னு கேட்கிறாரு. இவர் சொல்றாரு, இந்த ஊர்ல வியாபாரம் பண்ண போறேன். இப்ப வியாபாரம் பண்ண போறீங்களா? ஆமா, இந்த ஊர்ல வந்து என்னோட தொழில நான் வந்து புதுசா ஆரம்பிக்கலான் இருக்கேன். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் சொல்றாரு, இந்த தொழில் பண்றேன், கல்யாணம் ஆயிடுச்சு, ஆயிடுச்சு, ரெண்டு குழந்தைங்க இருக்கு. உடனே அவர் சொல்றாரு, இந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப பாசக்காரவங்க, ரொம்ப நல்லவங்க, நல்லா உதவி பண்ணுவாங்க, மத்தவங்களை வந்து நல்லா வந்து முன்னேற்றத்துக்கு கொண்டு போவாங்க, ஒருத்தவங்களை பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்களோட நல்ல நேசமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே, சரிங்கய்யா நான் அந்த ஊர்ல வந்து இருக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த ரெண்டு இன்சிடென்ட்டையும் அங்க இருந்த வேற ஒருத்தர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவரு கவனிச்சுட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல அவர்ட்ட அங்கே வந்தாரு. வந்து என்ன கேட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க ஃபர்ஸ்ட் வந்தவர்கிட்ட வந்து இந்த ஊர் மோசம்னு சொன்னீங்க, ரெண்டாவது வந்தவர்கிட்ட வந்து இந்த ஊர் ரொம்ப நல்ல ஊர்னு சொன்னீங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே. அப்ப அவர் சொல்றாரு, இந்த ரெண்டு பேரும் எந்த மனநிலையில இந்த ஊர் உள்ள வராங்களோ அதை பொறுத்துதான் அந்த ஊர் அவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்தவரு அந்த ஊர் சரியில்லை, இந்த ஊர் எப்படி இருக்கும்னு அந்த கம்பேரிட்டிவ் மைண்ட்லயே வந்தாரு. அதனால நான் சொன்னேன் இந்த ஊர் உனக்கு ஒத்து வராதுன்னு சொன்னேன். இவரு என்ன நினைக்கிறாரு, இந்த ஊர்ல போனா ஒரு புதுசா தொழில் பண்ணி குடும்பம் நல்லா இருக்கும், குழந்தைங்க நல்லா வளர்க்க முடியும், நல்லா படிக்க வைக்க முடியுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட வராரு. அப்ப இவருக்கு வந்து இந்த மக்களை பத்தி நல்ல எண்ணத்தை சொன்னோம் அப்படின்னா, இந்த நல்ல எண்ணத்தோட இவரு இந்த மக்களோட பழகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஊருக்கு வந்த புதுசா வந்த அந்த பிசினஸ் பண்றவரு நல்ல மனுஷன், நல்ல எண்ணங்கள் உள்ளவரு, நல்ல சிந்தனை உள்ளவரு, நல்லா உதவி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்படி பழகிறாரோ அதே மாதிரி அவங்களும் இவர்கிட்ட பழக ஆரம்பிப்பாங்க. அப்ப மக்கள் மக்களா தான் இருக்காங்க, நம்ம எப்படி அவங்கள பாக்குறோம், சோ யார பார்த்தாலுமே அவங்கள்ட்ட நீங்க சரியா மூவ் பண்ணுங்க. சரியான மூவ்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க உங்களுக்கு சரியா தெரிவாங்க. சோ எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எப்படி காட்டுறோமோ அப்படிதான் அவங்க நம்மள கைய காட்டுவாங்க. நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படிதான் அவங்க நடந்துப்பாங்க. நம்ம எப்படி பேசுறோமோ அப்படிதான் பேசுவாங்க. அப்ப இந்த உலகமே ஒரு கண்ணாடி மாதிரி, அதுல நம்ம எப்படி நடந்துக்க போறோம் அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க. வாழ்த்துக்கள், நன்றி.

0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை இஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: நேரம் 8:05.

0: நேர்கள் எனிக் கேட்கலாம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் கொல்லுமாங்குடி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
3: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
4: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
3: டிஎம்இ, ட்ரிபிள்இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
4: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: திருச்சி சாரதாஸ்.
8: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
9: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
10: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
11: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
12: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
10: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
12: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
10: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
12: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்.
10: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
12: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.

நேர்கள் உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ். இன்றைய துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் நீங்கள் தொட்டழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் சுழி 4 3 6 8 2 3 1 2 3 1 2 9 9 4 8 சுழி 2 9 9 5 8 சுழி

0: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கிக் கொண்டிருக்கும் தொள்ளிவரம் பாட்டு. கீழ்வேலூர் பாலா வாஷ் கம்பெனி ஹோம் அப்ளையன்சஸ் நேரம் 8:15. வீட்டு உபயோகப் பொருட்கள், பர்னிச்சர்கள், மொபைல்ஸ், பாத்திரங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் பாலா ஹோம் அப்ளையன்ஸ், கீழவீதி, கீழ்வேலூர்.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்டேருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
6: என்ன சுனாமியா?
5: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல், வாட்டர் ஃபால்ஸ் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
7: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
8: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க.

0: இருக்கு.
1: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: நாகப்பட்டினம் பொறியியல் கல்லூரியில்

நேர்களை காரைக்கால் பண்பலையின் ஒரு புள்ளி மூன்றில் தொழில் விரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்ம நினைச்சிருக்கோம் இல்லையா. நம்ம பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்ட் பதிவிட்டிருக்கோம். இதில் வந்து தொழில் விரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக ஒரு பொதறிவு வினாவும் கேட்டிருக்கோம். இன்றைக்கு கேள்வி வந்து, இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் எப்போது தொடங்கப்பட்டது? இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் 1851 நிறுவப்பட்ட நிறுவனம், அதாவது ஜிஎஸ்ஐ, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இது வந்து சுரங்க அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஒரு முதன்மை அறிவியல் நிறுவனம். நிலத்தடி, நிலத்தினுடைய மேற்பரப்பு, இங்கெல்லாம் ஆய்வுகள், கனிம ஆய்வு, இயற்கை பேரிடர் ஆய்வுகள், இதெல்லாம் வந்து மேற்கொள்றதுல வந்து இந்த நிறுவனம் தான் முக்கிய பங்காற்றுது. இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் 1851 நிறுவப்பட்டதுங்க.

0: அபி பிரிச்சை நேரம் 8:20. அபி பிரிச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபி பிரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபி பிரிச்சை. துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலியோடு நாம் இணைந்திருக்கிறோம். வரக்கூடிய நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில்

0: வந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா மேடம்?
1: அனைவரும் நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் மேடம்.
1: என்ன பாடல் சார் வேணும் நிகழ்ச்சியில?
0: எனக்கு வந்து வேட்டையன் படத்துல இருந்து ஒரு பாடல் கொடுங்க.
1: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி.
0: புள்ளி வரும் பாட்டாக நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
4: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
5: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
6: ஆமாப்பா. ஏன்பா, தாடி ஷேவ் பண்ண எவ்வளோ ஆகும்?
5: அதே தான்ப்பா, 60 ரூபா.
6: அட, இப்போ என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
5: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
6: அடுத்த வழி,
5: அட, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு யூபிஐ மூலமா.
6: நல்ல வேலை, யூபிஐ என்னை காப்பாத்திருச்சு.
5: அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
7: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
8: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
12: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
13: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
14: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
15: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
16: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
17: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை
16: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி.
17: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
16: வைரநகைகள் ₹7,000 ஆரம்பம்.
17: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
16: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
18: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

இருக்குன்னா

0: துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைக்கூடிய அடுத்த நேயர் எங்கிருந்து பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: ஜோதி அன்னப்பன்பேட்டையில இருந்து.
0: என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு தங்கலான் படத்துல இருந்து மினிக்கி மினிக்கி மேம்.
0: சரி, விளம்பரத்தினை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். நன்றிமா.
1: நன்றி மேம்.
0: இணைந்திருக்கும் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு. நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விவி ஆயில் வழங்கும் இன்சுல் அமது. மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
4: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைவால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைவால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை.
8: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
9: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
8: AI, டேட்டா சயின்ஸ், BCom, BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும் ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.

திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம், மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மன்னார்குடி ஃபென்டாஸ்டிக் வாட்டர் பார்க், வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.

0: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மன்னார்குடி ஃபென்டாஸ்டிக் வாட்டர் பார்க், வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மன்னார்குடி ஃபேண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
3: மேலும்
0: நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். திருச்சி சாரதாஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
2: டிகிரி, டிப்ளமா, ITI, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
1: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.

0: துளி பெரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்முடைய இணைக்குரிய அடுத்த நேரம் இங்கிருந்து பேசுறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: வேதாரண்ய வட்டம் கத்திரி பிரபுல இருந்து பாக்கியராஜ் தேவன்.
0: என்ன பாடல் சார் வேணும் நிகழ்ச்சியில?
1: கருப்பன் படத்திலிருந்து முடிக்கும் இசை. மாமா, வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி, பாடல் கேட்கலாம்.

0: இணைந்திருக்கிறோம் நேயர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் மற்றும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: நேர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மற்றும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நேர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள் மற்றும் மன்னார்குடி ஃபேண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நேர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
7: டிப்ளமா டிகிரி கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: நேர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பி எஸ் சத்தங்க மாளிகையின் உலகணிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் சத்தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், நேரம் 7:45.
6: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
7: இன்னும்
6: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
5: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மன்னார்குடி ஃபேண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு.
8: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
9: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட்

0: அதாவது பிசியிடம் செல்லுங்கள், அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
6: தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக பண்பிலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடரக்கூடிய அடுத்த நேரம் இங்கிருந்து வணக்கம்.
7: வணக்கம். இனிய காலை வணக்கம். நான் ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ்.
6: என்ன பாடல் சார் வேணும்?
7: பாடல் டம் டம் டமரே.
6: பாடல் கேட்கலாம். நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்.
5: 10வது மற்றும் 12வது பொது தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு BSc, டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
4: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

யுத்தம் சூடானது சூடானது சூடானது ரத்தம் போராடுது போராடுது போராடுது சித்தம் தீராது தீராது தீராது ரத்தம் சூடானது சூடானது சூடானது யுத்தம் சூடானது சூடானது சூடானது ரத்தம் போராடுது போராடுது போராடு

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
9: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
8: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
9: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
8: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
9: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
8: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
9: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.

0: துளி விரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக இணையக்கூடிய அடுத்த நேர் இங்கிருந்து வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்ய வட்டம் சேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: என்ன பாடல் சார் வேணும் நிகழ்ச்சியில?
1: தர்பார் படத்திலிருந்து நான் தான்டா இனிமேல் வந்தேன்னா தர்பார் என்ற பாடல் மேடம்.
0: பாடல் கேட்கலாம். நன்றி.

0: இதுவரை நாம் கேட்டு ரசித்தது சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மன்னார்குடி ஃபேண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மற்றும் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி. மேலும் நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஃபேண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
1: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
2: என்ன சுனாமியா?
1: ஆமாங்க, நம்ம ஃபேண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபேண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபேண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 9 மணி.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
0: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: திருவான் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகைப் பிரிவுகளுடன் தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவடம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையமன் சன்னதி, திருவாரூர்.
6: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
7: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
6: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
7: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
8: என்னமா அங்க சத்தம்?
7: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
6: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
9: திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி, டிப்ளமோ இன் AI அண்ட் ML, DME, EEE, DCE பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லறை மெயின் ரோட், திருவிளையாட்டம்.
10: உங்கள் நாகை மூராவில், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
11: காலத்தின் கட்டாயம் கல்வி,

0: காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் கல்வி.
1: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
0: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
2: டிஎம்சி திருவாரூர் மெடிக்கல் சென்டர், அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயரிய மருத்துவர்கள் கொண்டு அனைத்து நவீன சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: திருவாரூர் சொரக்குடி ஆறுரான் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: எங்கள் கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த கல்லூரி ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி.
6: ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி, சொரக்குடி, திருவாரூர்.
8: நேர்கள் இனி கேட்கலாம். பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் தொடக்கமாக, காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை, காரைக்கால்.
9: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
10: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
9: ஜிஎல் மருத்துவமனை,
10: காரைக்கால்.
0: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில், காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
8: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
6: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
11: அடுத்த தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
6: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
11: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
12: நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். வணக்கம் நேயர்களே, நம்ம நலமாய் வாழ நிகழ்ச்சியில குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான ஹோமியோபதி மருத்துவம் என்ன, இதெல்லாம் பத்தி நமக்கு விளக்கமா சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். வணக்கம் டாக்டர்.
13: வணக்கம்
12: டாக்டர். இந்த ஹோமியோபதி மருத்துவம், இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு மருத்துவ முறை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து ரொம்ப இனிப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கும், அதனால குழந்தைகள் உட்கொள்றதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும், அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹோமியோபதி மருத்துவ முறை எந்த வயது குழந்தைகள்லேருந்து இதை தொடங்கலாம் டாக்டர்?
13: அதாவது ஹோமியோபதி மருத்துவ முறை இப்போ குழந்தைகளுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இனிப்பான மருந்து, அதனால ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கருவில் இருக்கும் குழந்தைகள் முதல் ஹோமியோபதி மருத்துவ செய்யலாம்.
12: கருவில் இருக்கிற குழந்தைகள்னா இப்போ வந்து கருவில் இருக்கும் போது என்ன மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து மருத்துவம் இருக்கு இந்த ஹோமியோபதியில?
13: சயின்ஸ் அட்வான்ஸ் ஆனதுனால வளர்ச்சியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலோ இல்லை வேற ஏதேனும் பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அந்த தாய்க்கு அவங்களுக்கு என்ன காரணத்தினால ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்து கொடுக்குறப்ப அந்த எந்த குறைபாடும் இல்லாமலும் குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம ஹோமியோபதி மருத்துவத்தில் செய்ய முடியும். இப்போ உதாரணமாக பார்த்தோம்னா குழந்தைகள் பிறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வழக்கமா சொல்றோம் இல்லையா, ஹார்ட்ல வாட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா அந்த ஹார்ட் ஃபார்ம் ஆகிற டயத்துல ஏதேனும் ஏற்படுற ஒரு குறைபாட்டினால அந்த ஹார்ட் வந்து இரண்டு பக்க அறைகளா இருக்குங்கிறது நமக்கு தெரியும், வலது இடதுன்னு இருக்கும். இது கருவில இருக்கக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த இடதும் வலதும் வந்து ரத்த ஓட்டம் ஒண்ணுக்கு ஒண்ணு இதா தான் இருக்கும். ஆனா பிறந்தவுடன் இடது வலதும் வந்து தனித்தனியா ரத்த ஓட்டம் இருக்கணும், அப்பதான் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அந்த வளர்ச்சியில ஏதேனும் குறைபாடு ஏற்படுறப்ப அந்த தாய்க்கு ஏதேனும் குறைபாடுகள், அதாவது ஏதேனும் ஒரு வைரல் ஃபீவர் வந்து அது சரியா ட்ரீட்மெண்ட் இல்லாம இருந்திருக்கலாம், இல்லை வேற ஏதேனும் காரணங்கள், தாய்மாருக்கு ஏற்படுற மன உளைச்சல்கள் என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து அதற்கான மருந்து கொடுக்கக்குள்ள அந்த குறைபாடு பிறக்கிறதுக்குள்ளே சரியாகிற அளவுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
12: குழந்தை பிறக்கிறதுக்குள்ளேயே
13: சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
12: பொதுவாகவே பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு காமனா வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தா சளி, காய்ச்சல், இருமல், இதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இந்த ஹோமியோபதியில இருக்கு டாக்டர்?
13: இப்போ நம்ம ஹோமியோபதியில இந்த சாதாரண சளிக்களுக்கு வந்து அதிகம் ஈஸியாக இதை ட்ரீட் பண்ணலாம். முதல்ல அது வந்து காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சில குழந்தைகளுக்கு வந்து சளி, காய்ச்சல், இருமல் பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லையும் வருதுன்னு சொல்லுவாங்க. மழைக்காலம் வந்தாலே அந்த குழந்தைக்கு வந்துடுது, இல்லை பனிக்காலம் வந்தாலே குழந்தைக்கு வந்துடுது அப்படிம்பாங்க. ஸோ அது போல் அந்த குழந்தைக்கு எந்த டைமில் அந்த பிரச்சனைகள் வருது, அந்த குழந்தையோட உடல் வாகு ஹோமியோபதியில் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக தான் அனலைஸ் பண்ணுவோம். இப்போ சளி, காய்ச்சலுக்குனா

0: எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மருந்துகள் இருக்காது. அந்த குழந்தைக்கு எந்த காரணத்தினால வருது அதை ஆராய்ஞ்சு பார்த்து கொடுக்குறப்ப அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் ஆகும். பர்டிகுலர் சீசனில் தான் வருது அப்படின்னா அதற்கான மருந்துகள் அவங்களோட கொடுத்து எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் ஆகிறப்ப அவங்களுக்கு அடுத்தடுத்த சீசனில் அந்த பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுக்கலாம். இன்னொன்று, சளி காய்ச்சல் வந்தாலே எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில நேரத்தில் மருந்தே தேவைப்படாது. மழையில் நனைஞ்சிட்டு வர்றாங்க, வந்தோன்னே ஒரு தும்மல் இருக்குது, இருமல் இருக்குன்னா அது ரெண்டு மூணு நாளுக்குள்ளே தானாகவே சரியாயிடும். அதற்கு நம்ம மருந்து கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது வந்து ஒரு காய்ச்சல் அளவுக்கு போகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் மெடிசன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு எப்போ கொடுக்கணும்னு முடிவு பண்ணணும், அதுக்கப்புறம் நம்மளுடைய மருந்துகளை கொடுத்து அதை சரி பண்ண முடியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் தந்தார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி. ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
6: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: செவிதேடும் இசையலையில் ஒளிப்பதெல்லாம் தேன். இது கவிபாடும் காரை பண்பலை 100.3.

0: காற்றலையில் பயணிக்க இணைகிறது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் இன் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
3: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
7: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
8: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
7: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
8: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
7: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி. மற்றும்

0: பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பரபரப்பான சுறுசுறுப்பான இந்த இனிய காலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக நம்முடைய காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதாகையை விடுத்திருக்கிறோம். அந்த பதாகையில் ஒரு கேள்வியையும் கேட்டிருக்கிறோம். நினைக்க வேண்டியதும் நினைக்க கூடாததும் அப்படின்னு ஒரு கேள்வியை விடுத்திருக்கிறோம். இதற்கான பின்னூட்டங்களை நீங்கள் காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் வந்து உங்களுடைய பின்னூட்டங்களை இடலாம் நேர்களே. நினைக்க வேண்டியது நினைக்க கூடாதது அப்படின்னு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் அல்லவா? இப்போ எதை நினைக்கலாம் எதை நினைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா என்ன பதில் சொல்லுவீங்க?
6: எதை நினைக்கலாம் எதை நினைக்க கூடாதுன்னா, நான் ஒரு விஷயத்த நினைக்கிறப்ப எனக்கு புன்னகை வருது, அதை மித்தவங்கள்ட்ட ஷேர் பண்றப்பையும் அந்த புன்னகை வருது அப்படின்னா அதை நம்ம நினைக்கலாம்,
5: ஓ
6: நல்ல விஷயங்கள் அப்படின்னு. இப்போ நினைக்க கூடாதுன்னா நம்ம வெளியே ஷேர் பண்ண முடியல, என்னடா இப்பெல்லாம் யோசிக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய செயல்களை நம்ம நினைக்கக்கூடாது.
5: ஓ, அதாவது தேவையானவற்றை நினைக்க வேண்டியதும் தேவையில்லாதவற்றை புறந்தள்ளுவதும் அதை நினைக்கக்கூடாததும் இல்லையா?
6: ஆமாம், கண்டிப்பாக.
5: இப்போ அதே மாதிரி தான் சிந்தனையோடு நம்முடைய நேயர்கள் அனுப்பியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் அனுப்பியிருக்கிறார். நினைக்க வேண்டியது எல்லாம் நல்லவையாக நடக்கட்டும், நினைக்கக்கூடாதது உதவி செய்யாவிட்டாலும் யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
6: அடுத்ததாக வந்து நிறைவிலிருந்து நச்சுப்பிள்ளையை அனுப்பியிருக்காங்க. நினைக்க வேண்டியவை உயர்ந்த எண்ணம், நினைக்கக்கூடாதவை உங்களது தாழ்வான எண்ணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் அனுப்பியிருக்காங்க. நினைக்க வேண்டியது எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோருக்கும் நல்லதே செய்யணும், நினைக்கக்கூடாதது யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது.
6: அடுத்ததாக வந்து கோமல் சரவணன் சொல்லியிருக்காங்க. நல்லதை நினைக்க வேண்டும், யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: குத்தால மாரியம்மன் கோவில் என்எஸ் மோகன், நினைக்க வேண்டியது அனுதினமும் கடவுளுக்கு நிகரான தாய் தந்தையரை வணங்கி அன்பை காட்டுவது, நினைக்க கூடாதது மனதளவில் அடுத்தவருக்கு தீங்கு நினைக்க கூடாது என்கிற நினைவு அப்படின்னு நினைப்பிருக்காரு.
6: கொடிக்கால் பாளையம் ஷாஹு ஹமீத் ராஜா அனுப்பியிருக்காங்க. நினைக்க வேண்டியது எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு, நினைக்கக்கூடாது நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு.
5: கீழக்குடியிருப்பு சிங்கார வேலு அவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, நினைக்க வேண்டியது எல்லோரும் நலமாய் வாழ வேண்டும் என்று, நினைக்கக்கூடாதது நம்மால் எந்த ஒரு உயிரினத்திற்கும் துன்பம் ஏற்படக்கூடாது என்று அப்படின்னு நினைப்பிருக்காங்க.
6: அடுத்ததாக நல்லம்பல் ஷேக்கலாவுதீன், நினைக்க வேண்டியது இறைவனால் வழங்கப்பெறும் நல்ல நிறைவான வாழ்க்கை, அதாவது கடைசி நாள் வரைக்கும். அதே போல் நினைக்கக்கூடாது பொய், பித்தலாட்டம், தில்லுமுள்ளு இதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: அடுத்தது யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அள்ளிநகரம் மகாதேவன், நினைக்க வேண்டியது நல்லது செய்ய, நினைக்கக்கூடாதது கெட்டது செய்ய, அப்படியே ரொம்ப அழகாக முடிச்சிட்டார்,
6: ஒரே லைன்லேயே முடிச்சிட்டாங்க. அடுத்ததான் நினைக்க வேண்டியது நல்லதையும் நற்செயலையும், நினைக்கக்கூடாது தீயதையும் தீய செயல்களையும் அப்படின்னு வலங்கை மாலையிலேருந்து துரை சொல்லியிருக்காங்க.
5: பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் அவங்க அனுப்பியிருக்காங்க. நினைக்க வேண்டியது யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது, அவர்கள் என்ன சொன்னாலும் காதால் கேட்டு இந்த காதால் விடுவது, நினைக்க கூடாதது கடந்து வந்த பாதையை. ஆஹா, இது கொஞ்சம் முரண்பாடா தெரியலையா?
6: அதாவது
5: கடந்து வந்த பாதைன்னா அது தவறான பாதையா இருந்தா நம்ம நினைத்து பார்க்க கூடாதுதான், ஆனா சரியான பாதையா இருந்தாலும் திரும்ப நம்ம கடந்து வந்த பாதையை திரும்ப பார்க்கணும்.
6: நிச்சயமா. அதே போல சில விஷயங்கள் வந்து நம்ம சில காலகட்டங்களில் துவண்டு போயிடுவோம் இல்லையா, ரொம்பவே அந்த மாதிரி துவழக்கூடிய நினைவுகளை வந்து நம்ம திரும்ப திரும்ப நினைக்கிறப்ப திரும்ப சிலர் வந்து நம்ம அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தோம், இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம சமாளிச்சிருக்கோன்னு பாசிட்டிவாக நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் எப்படிடா நம்ம கடந்து வந்தோம் அப்படின்னு திரும்ப திரும்ப துவழ்கிறவங்களும் இருக்காங்க. அதனால கூட அவங்க கடந்த காலத்தை நினச்சி பார்க்க வேணாம்னு சொல்லியிருக்கலாம். அடுத்ததாக வந்து இரவாஞ்சேரி கணேசன், இரவாஞ்சேரி சாகுல் ஹமீத் அனுப்பியிருக்காங்க. நினைக்க வேண்டியது நமக்கு உதவி செய்தவர்களை, நினைக்கக்கூடாது நமக்கு கடந்த தீயவைகளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்து கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பது பாயிண்ட் டு பாயிண்ட்.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
4: AI டேட்டா சயின்ஸ் BCOM BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும் ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொல்லுமாங்குடி.
5: PSR தங்க மாளிகை
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: மற்றும் திருச்சி
8: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
9: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
8: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி.
9: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
8: வைரநகைகள் ரூபாய் 7,000 முதல் ஆரம்பம்.
9: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
8: உங்கள் நாராயண

0: என் ஜுவல்லரி சீர்காழி.
1: நேர்களை, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாளர் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்வாய்கள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
1: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: விபிஎன் கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராம் நகை மாளிகையின் பசும் தளிர்
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராம் நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் ஊரும் உறவும்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
11: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
14: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
15: டிகிரி, டிப்ளமா, ITI, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
14: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.

0: காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நினைக்க கூடாததும் நினைக்கக்கூடியதும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு பதாகையை காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் விடுத்திருந்தோம். அந்த பதாகை குறித்து வந்திருக்கிற பின்னூட்டங்கள் என்னென்ன அப்படின்னு உங்களுடைய கணினிக்கு யார் அனுப்பியிருக்காங்க?
1: அடுத்ததாக வந்து நாகூர் முகமது ரஃபீக் அனுப்பியிருக்காங்க. நினைக்க வேண்டியது நல்லதே நடக்கும், நினைக்க கூடியாதது யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா முகமது ரிஸ்வான், நாகூர் முகமது ரஃபீக். அடுத்தது யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அவரிக்காடு வித்யா வீரமணி. நினைக்க வேண்டியது மற்றவர்கள் நமக்கு செய்த உதவி, நினைக்க கூடாது யாருக்கும் எப்போதும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்னு.
1: திருமலஸ்தானம் வீரசுந்தரி அனுப்பியிருக்காங்க. நினைக்க வேண்டியவை நேர்மறை எண்ணங்கள், இறை சிந்தனை, நன்றி உணர்வு, மற்றவருக்கு உதவும் எண்ணம், லட்சியங்கள். நினைக்க கூடாது கடந்த கால கசப்பான நினைவுகள், பொறாமை, பழிவாங்கும் எண்ணம், தற்கொலை எண்ணங்கள் போன்ற தேவையற்ற பயம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
0: அடுத்தது வந்து கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலிருந்து அவங்க அனுப்பியிருக்காங்க. நடந்து முடிந்த கசப்பான ஒரு எண்ணங்களை நினைக்கவே கூடாது, நடக்க இருப்பதை நினைத்து கொண்டிருந்தாலே வெற்றி நிச்சயம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
1: நாகூர் முகமது ஜலீல் அனுப்பியிருக்காங்க. நினைக்க வேண்டியது எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பது, நினைக்கக்கூடாது பிறர் நன்றாக வாழ்ந்தால் பொறாமைப்படுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கோவில்பட்டியிலேருந்து உதயகுமார் அனுப்பியிருக்கிறார். எதிர்காலத்தை நினைக்க வேண்டியது எதிர்காலத்தை, நினைக்கக்கூடாது கசப்பான நினைவுகளை. தேர்வில் தோல்வி வருகிறது, அதை பற்றி நினைத்து தவறான முடிவு எடுக்கக்கூடாது, அதற்கு பதிலாக மறுபடியும் தேர்வு எழுத வேண்டும், எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படின்னு அனுப்பியிருக்கார்.
1: நாம் தினமும் நினைக்க வேண்டியது உலகில் வாழும் உயிர்கள் யாவும் என்று மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும், பிற உயிரினங்களுக்கு துன்பம் விளைவிக்க எண்ணக்கூடாது அப்படின்னு கதிராமங்கலம் கணேசன் தங்கவேலு சொல்லியிருக்காங்க.
0: இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், நினைக்க வேண்டியது செயலில் நன்மையும் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களையும், நினைக்கக்கூடாது தீய செயல்கள், தீய எண்ணங்களை அழித்தால் நம் வாழ்வு செழிக்கும், எண்ணம் போல் வாழ்க்கை அமையும் அப்படின்னு அனுப்பியிருக்கார்.
1: காடுமனார் கோவில் குளஞ்சியப்பன் அனுப்பியிருக்காங்க. நெல்லாடும் இனிமையான நினைவு மனதில் நினைவு கூர்ந்து சந்தோஷமாக சங்கமிக்க வேண்டும், அதே வேளையில் நினைக்க கூடாது முன்பு நடந்த கசப்பான நினைவுகளை காலின் நீராக்கி அந்த கசப்பை கனியின் சுவையாக மாற்ற வேண்டும், தவிர அதையே நினைத்து மனதை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

காலி முயி சூ.

0: நேர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
3: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: நேரம் 9:30 இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.
7: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
8: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
10: என்ன சுனாமியா?
9: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல், வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70-க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் வீபின் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா

0: ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். நிகழ்ச்சியினை வழங்குவர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: விபிஎன் கண் மருத்துவமனை நீலா மேற்கு வீதி நாகப்பட்டினம்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.

0: ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி. தேதியும் சேதி, இன்று மே மாதம் 11 நாள். வரலாற்று பக்கங்களில் புரட்டி பார்த்து இடம்பெற்ற சில நிகழ்வுகளின் தொகுப்பு.
1: ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 11 தேதி, இன்றைய நாள் மே 11 அன்று தேசிய தொழில்நுட்ப தினம் கொண்டாடப்படுகிறது. 1998 ஆண்டு இதே நாளில் ராஜஸ்தானின் பொக்ரானில் இந்தியா தனது வெற்றிகரமான அணுசக்தி சோதனைகளை நடத்தி பெருமை நம் நாட்டை கௌரவித்தது. அதேபோல் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஹன்சா 3 விமானம், த்ரிசூல் ஏவுகணை ஆகியவற்றின் வெற்றிகரமாக சோதனைகளை நினைவு கூறும் வகையிலும், நம் நாட்டின் விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களின் அரும்பணியை கௌரவிக்கும் விதமாக இத்தினம் தேசிய தொழில்நுட்ப தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது.
0: கவியோகி மகரிஷி என்று போற்றப்பட்டவரும், கவிதைகள், தமிழிசை பாடல்கள், உரைநடை நூல்கள், மேடை நாடகங்கள் என பல நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவருமான வெங்கட சுப்பிரமணியன் எனும் இயற்பெயர் கொண்ட சுத்தானந்த பாரதியார் அவர்களின் பிறந்த நாள் இன்று.
1: தேசிய மகளிர் மருத்துவ தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தேசிய மகளிர் சுகாதார வாரத்தின் ஒரு பகுதியாக ஒவ்வொரு ஆண்டு மே மாதத்தின் 2வது திங்கட்கிழமை இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. தடுப்பு பராமரிப்புக்கு முன்னுரிமை அளிக்கவும், வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை திட்டமிடவும், தங்களின் நீண்டகால ஆரோக்கியத்தின் பொறுப்பினை தாங்களே ஏற்றுக்கொள்ள பெண்களை ஊக்குவிப்பதே இதன் நோக்கமாகும்.
0: பல தமிழ் திரைப்படங்களை இயக்கிய அமெரிக்காவைச் சேர்ந்தவரும், எம்ஜி ராமச்சந்திரன், டிஎஸ் பாலையா, என்எஸ் கிருஷ்ணன் போன்ற நடிகர்களை அறிமுகப்படுத்தியவரும், சத்யலீலாவதி, அம்பிகாபதி, மந்திரிகுமாரி போன்ற புகழ்பெற்ற திரைப்படங்களை இயக்கியவருமான எல்லிஸ் ஆர் டங்கன் அவர்களின் பிறந்த நாள் இன்று. இந்தியாவின் புகழ்பெற்ற நடனக்கலை பயிற்றுநரும் நடன இயக்குநருமான மிருணாளினி சாராபாய் அவர்களின் பிறந்த நாள் இன்று. பரதநாட்டியம், கதகளி ஆகிய நாட்டிய கலைகளில் 18,000 மேற்பட்ட நடன கலைஞர்களை பயிற்றுவித்த மிருணாளினி சாராபாய் அவர்களின் கலை பங்களிப்பிற்காக 1965 ஆண்டு பத்மஸ்ரீ விருதும், 1992 ஆண்டு பத்மபூஷன் விருதும் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1947 கன்னிகா என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமாகி 50 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவரும், தனது நண்பரான பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜன் அவர்களுக்கு தான் நடித்த படங்களிலெல்லாம் இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடுவிடம் பரிந்துரை செய்து வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தவருமான பி வி நரசிம்ம பாரதி இன்றைய நாளில்தான் மறைந்தார்.
1: இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் சேதியும். நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, விபிஎன் கண் மருத்துவமனை.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்க திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 100.3. நேரம் 9:35. தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட். இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நம்முடைய காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் ஒரு பதாகை எடுத்திருக்கிறோம். அந்த பதாகையில் நினைக்கக்கூடியதும் நினைக்கக்கூடாததும் என்கிற இரண்டு பொருண்மையில் வந்து நேர்கள் தங்களுடைய பின்னூட்டங்களை இடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். யார் யாரெல்லாம் அடுத்தடுத்து பின்னூட்டங்களை இட்டிருக்கிறார்கள்,
1: அடுத்தடுத்து தகவல் வந்து நிகழ்ச்சிக்காக அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆனந்தராஜ் மயிலாடுதுறையிலேருந்து, நல்லதே நினை நல்லதே நடக்கும், அந்த ஒரு வார்த்தையே சொல்லியிருக்காங்க, அதாவது நினைக்கிறத மட்டும். அடுத்ததாக ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க மயிலாடுதுறையிலேருந்து, நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல ஒழுக்கங்கள் இதெல்லாம் நினைக்கணும், நினைக்கக்கூடாது. அடித்தவங்களை பழி வாங்குறது, இடைஞ்சல் கொடுத்தல் அவங்க முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து நினைக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: அப்பா,
5: ஆ,
4: 3000 கொடுங்களேன்.
5: எதுக்குப்பா?
4: என்னோட பாக்கெட் மணி.
5: அடடா, இப்போ என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
4: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. ஹே, இல்ல, ஆ, நேரா யுபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க, இட்ஸ் ஈஸி.
5: அடடா, எனக்கு சொல்லி கொடு,

0: உன்னோட 1000 எடுத்துட்டு போ. உங்க மொபைலை கொடுங்க, எடுத்துட்டு போ.
1: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
2: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
3: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
8: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
9: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
10: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கணிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் மூலம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
12: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
10: நேர்களுக்கு மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் உளம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
13: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
14: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
10: நேர்களுக்கு மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் உளம் கணிந்த நல் வாழ்த்துக்கள். நேர்களுக்கு சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் மூலம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
15: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
16: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
10: நேர்களுக்கு காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் மூலம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
10: நேர்களுக்கு மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் கொல்லுமாங்குடியின் மூலம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
17: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
18: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
19: என்ன சுனாமியா?
18: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
3: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
20: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
21: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
20: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
15: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
10: காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் நிகழ்ச்சியில் நினைக்கக்கூடியதும் நினைக்கக்கூடாததும் எந்த பொருண்மையில் இன்றைக்கு பாயிண்ட் பயணித்துக் கொண்டிருக்கிறது. காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் உங்களுடைய பின்னூட்டங்களை இடுங்கள் நேர்களே அப்படின்னு நாம் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தோம். அந்த வகையில் அடுத்தது யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நக்கம்பாடி சுதா. நினைக்கக்கூடியது எல்லோருக்கும் நல்லதே செய்ய வேண்டும், நினைக்கக்கூடாது யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
22: அடுத்ததா பிள்ளை தெருவாசல் ஆரோக்கியதா செல்வா மாதிரி சொல்லியிருக்காங்க, நினைக்க வேண்டியது உண்மையான உழைப்பும் உறுதியான மனதும், நினைக்கக்கூடாது பகைமையும் பொறாமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
10: புதுத்துறை சித்ரா தேவி செல்வகுமார் அனுப்பியிருக்காங்க, நினைக்க வேண்டியது நமக்கு ஒருத்தர் நன்மை செய்ததை நினைக்கணும் அப்படின்னு சொன்னவங்க நினைக்க கூடாது எதுன்னு சொல்லாம விட்டுட்டாங்க, பரவாயில்ல.
22: அடுத்தது ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து, நினைக்க வேண்டியது யார் மனதையும் வார்த்தைகளால் துன்பப்படுத்தக்கூடாது, நினைக்க கூடாது மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
10: பேரளம் செந்தில் கண்ணன் அனுப்பியிருக்கிறார், அதாவது பிறர் செய்த நன்மைகளை நினைவில் கொள்ள வேண்டும், பிறர் செய்த தீமைகளை மறக்க வேண்டும், இனிமை தரும் நினைவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும், துயரம் தரும் நினைவுகளை அகற்றிவிட வேண்டும் அப்படின்னு நினைப்பிருக்காங்க.
22: புவனகிரி சுமதி பாபு, எந்த நினைவுகளை நினைக்கும் போது நமக்கு உற்சாகம் சுறுசுறுப்பு கிடைக்கிறதோ அந்த நினைவுகளை அடிக்கடி நினைத்து நம்ம அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். நினைக்கக்கூடாது அதே போல எதை நினைத்தால் நாம் அங்கேயே முடங்கி விடுகிறோமோ அதை வந்து நினைத்து பார்த்து சோர்ந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
10: நாகூர் ஜெகபிரசாதிக்கு அனுப்பியிருக்காரு, நல்லதை எப்போதும் நினைக்க வேண்டும், தீவற்றி ஒரு நாள் நினைக்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பிருக்காங்க.
22: பிடித்ததை நினைக்கணும், பிடிக்காத நினைக்க கூடாதுங்க. நாகம்பாடி கௌதமி கருணாகரன் சொல்லியிருக்காங்க,
10: செத்துர் சீதா கலியபெருமாள், நினைக்க வேண்டியது நம் குறைகளை சுட்டி காட்டி நம்மை ஒரு அழகு சிலை போல் செதுக்கி கொண்டு

0: வரை தீங்கென்று நினைக்காமல் நல்லவை என்று நினைக்க வேண்டும். நினைக்கக்கூடாதவை மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பிருக்காங்க.
1: கனவுகள், குடும்பத்தின் அன்பு, நல்ல நினைவுகள், எதிர்கால இலக்குகள் இதெல்லாம் வந்து நினைக்கணும். நினைக்கக்கூடாது காயப்படுத்திய வார்த்தை, கடந்த தோல்விகள், தேவையில்லா பயம் இதெல்லாம் வந்து நினைக்கக்கூடாது. ராஜேந்திரன் மணக்குடி இவங்க அனுப்பியிருக்காது.
0: நினைக்க வேண்டியது நல்ல செயல்கள், நினைக்கக்கூடாது தீய செயல்கள். ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி அவங்க அனுப்பியிருக்காங்க.
1: நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும், தீயவைகளை நினைக்க வேண்டாம். ரேகி ராமதாஸ் மங்கை நல்லூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க.

0: நிறைவு பெறுகிறது. பாயிண்ட் டு பாயிண்ட் நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:45.
1: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரிக்கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஒலியின் 9 தசாப்தங்கள், 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேர்ல தான், நாங்க தாம்பரத்துல இருந்து வரோம்.
2: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
3: நாங்க சின்ன வயசுல வந்து ஆல் இண்டியா ரேடியோவை நாங்க ரொம்ப விரும்பி கேட்டிருக்கோம். ஏன்னா அந்த நாட்கள்ல வந்து எங்களுக்கு எந்த பொழுதுபோக்கும் கிடையாது, சினிமா பாடல்

0: பாட்டுக்கு பாட்டு போட்டி அதெல்லாம் நாங்கள் விரும்பி கேட்போம். ஊர் தலைவர் வீட்டில் எல்லாரும் ரேடியோ வச்சுட்டு ஊர்காரங்கள்லாம் போய் உட்காந்துருப்போம். பழைய நாட்களை நான் நினச்சி பார்த்தேன். சில நாடகங்கள் வரும், சில படத்தோட கொஞ்சம் கொஞ்சம் சீன் வரும், இதற்கெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணி கேட்டுட்ருப்போம். ஏன்னா வேறு பொழுதுபோக்கு எதுவுமே கிடையாது, வெறும் ஆடியோ மட்டும்தான். அதனால் நாங்கள் இதையே விரும்பி கேட்டோம்.
1: உங்க வீட்டுல யார் ரொம்ப ரேடியோ விரும்பி கேட்பாங்க?
0: நான் தான் எங்க அப்பா ரேடியோ வாங்கி வச்சு வந்திருந்தாங்க. எங்க எந்த பக்கம்லாம் இருக்கணும் அந்த பக்கமே தூக்கிட்டு போயிருவேன் அந்த ரேடியோவை. அந்த குரல், நீங்கள் கேட்க போவது, நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது, அந்த குரல், அந்த லேடிஸ்க்கு ரொம்ப நல்லா ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்லி அந்த குரல் ரொம்ப அழகா இருக்கும். நான் விரும்பி கேட்டது அதுல பழைய சினிமா பாடல் நான் ரசித்து கேட்டிருக்கேன்.
1: அதுல என்னைக்காவது நீங்களும் வந்து ஃபோன் பண்ணியோ இல்ல லெட்டர் எழுதியோ இல்ல பாட்டு கேட்கணும்னு நினைச்சிருக்கீங்களா?
0: அந்த அளவுக்கு நாங்க கிராமங்கள்ல வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்கம்மா. ஆசை உண்டு, உலக செய்தி அதுலதான் தெரிஞ்சுக்கணும், பேப்பர் பார்ப்போம். நெக்ஸ்ட்
1: அந்த காலத்துல இருந்த அந்த பழைய ரேடியோக்கும் இப்ப நமக்கு எஃப்எம் ரேடியோ எல்லாம் வந்துருச்சு, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
0: எஃப்எம்ல நம்ம காரில் போகிறோம், இப்போ கேட்டுகிட்டே போகிறோம், அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி நான் கேட்டுக்கிட்டே வந்த ஒரு நாள். அதனால
1: ஏதாவது குறிப்பிட்ட நேரத்தில் தான் நாங்கள் ரேடியோ கேட்போம், இந்த நிகழ்ச்சிக்காக நான் கரெக்டாக காலையில் நான் வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சின்னு இருக்கு?
0: இல்லை அது ஒன்று தான்ப்பா வழியே, எப்போனாலும் கேட்போம், அந்த ஒன்று தான், வேறு வழியே கிடையாது. சமைக்க முடித்த பிறகு அந்த ஒன்று தான், கேட்டுக்கிட்டே தூங்குறது உட்காந்து அந்த ஒன்று தான், எங்களுக்கு வேறு இதுவே கிடையாது. வேலையை முடிப்பாங்க, கேட்பாங்க, நான் கேட்பேன் நீ கேட்பேன்னு போட்டி வரும். அதான் நான் ரெண்டு பேர் திருப்பி பெரியவங்களாம் இருக்காங்களே, அது மாதிரி எனக்கு இதை வையே இல்லை, நான் அதை வைப்பேன், அந்த சேனல் மாற்று அப்படிங்கும்போது இது வரும்.
1: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்ன?
0: செய்தி தான், ரேடியோ மார்க்கபோனி கண்டுபிடிச்சாரு, ரொம்ப சந்தோஷம். அந்த நாட்களில் அது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்தது. இந்த ஒரு வளர்ச்சி இல்லாத காலங்களில் நம்ம கிராமம் பட்டி தொட்டிங்களுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருந்தது ரேடியோ தான். சாதா ஏழை ஜனங்கள் இதை தான் கேட்டு பயனடைஞ்சேன்.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: என் பேர் ராஜேந்திரன். இன்னைக்கு வந்து மீடியாக்கள் வந்து நிறைய வந்துட்டு, முன்னாடி வந்து ஆல் இண்டியா ரேடியோ மட்டும்தான் இருக்கும், முன்னாடி வந்து மாநில செய்தி வந்து வரும். அப்போ எங்கன்னா அந்த தெற்கு பஜாரில் வந்து பக்கத்தில் ஒரு லைப்ரரி உண்டு, அந்த லைப்ரரியில் தான் அந்த ஸ்பீக்கர் ஒன்று இருக்கும், அது வந்து மாநகராட்சி அதாவது முனிசிபல் கண்ட்ரோலில் இருக்கும். அந்த இது அவங்க ரேடியோவை ஒளிபரப்பணும். அப்போ மாநில செய்தி கேட்கறதுக்கு எல்லாருமே அங்கே தான் நாங்கள் கூடுவோம். அப்போ வந்து அந்த மாநில செய்தி கேட்க வேண்டிய அந்த கூட்டம் கூடும். அதே மாதிரி மற்றபடி யாராவது ஒரு ஆள் இறந்து போனாலும் அதை வந்து மக்கள் மத்தியில் கிராமப்புறங்களில் வந்து ஒளிபரப்புறது ஆல் இண்டியா ரேடியோ தான். இன்றைக்கி வந்து எத்தனையோ சேனல்கள் மீடியாக்கள் வந்துட்டு, ஆனால் அந்த காலத்தில் வந்து ஆல் இண்டியா ரேடியோ மட்டும்தான் இருந்தது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரேடியோ உண்டு இந்த மைதானத்தில், அதில் வந்து எப்படின்னா அந்த விவசாயிகள்லாம் அங்கே வந்து கூடுவாங்க, விவசாய செய்திகளுக்குனே அதில் ஒளிபரப்பு பண்ணுவாங்க. மக்கள் வந்து எந்தெந்த உரம் போடணும், எப்படி பயிர் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து அதை கேட்க மக்கள். ஆனால் திரை இசைக்கு வந்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் தான் அதுக்கு ஒதுக்குவாங்க. திரை இசை பாடல்கள் போடுவாங்க, அதை கேட்க நாங்கள் ஸ்கூல்லேருந்து வரும், நாங்கள் உட்காந்துருப்போம். அப்போ எந்த பழைய காலத்து பாட்டுனாலும் போடுவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுது, அந்த காலத்தில் ஆல் இண்டியா ரேடியோ தான்.
0: நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ரேடியோ கேட்டீங்கன்னு சொல்லலாம், எந்த வயசுலேருந்து ரேடியோ கேட்டிருக்கீங்க?
1: செல்லு போட்டு தான் அதை கேட்கணும், பேட்டரி செல்லு தான் போட்டு, கரண்ட் நிறைய வீடுகளில் கிடையாது. ரேடியோ தான் எங்கள் மாமா ஒரு ஆள் வச்சிருப்பார், அதில் நாலு கட்டாக போட்டு அதில் வந்து கேட்கணும். அந்த பாட்டுகள் வந்து அது வந்து எங்களுக்கு ரொம்ப விசேஷமாக தெரியும். வயக்காட்டுக்கு போனாலுமே அந்த ரேடியோ

0: எடுத்துகிட்டு போவோம், வயலில் வச்சு நாங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த காலத்தில் வந்து இந்த ரேடியோங்கிறது ஒரு பெரிய இதாக இருந்தது, பெரிய மவுசாக இருந்தது. இந்த ரேடியோ கேட்க இவ்வளோ ஆர்வம், இந்த செய்தி கேட்குது. அதே மாதிரி உலக செய்தியில் வந்து அது வந்து போடும், அதான் எங்களுக்கு கேட்க ஒரு ஆர்வமாக இருக்கும் படிக்கிற போலும்.
1: சரி, நீங்கள் வந்து எதுக்காக ரேடியோ விரும்பி கேட்டீங்க? பாடல்களுக்காகவா இல்லை நிகழ்ச்சிகளுக்காகவா செய்திகளுக்காக?
0: எல்லா நிகழ்ச்சியுமே இல்லை வரும். சுருக்கமாக சொன்னால் கர்நாடக இசை வந்து அதில் ரொம்ப ஒளிபரப்பு பண்ணுவாங்க. கர்நாடக இசைக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோ முக்கியத்துவம் கொடுக்கும். திரை இசை பாடல்களை விட கர்நாடிக் மியூசிக் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறனால அந்த கர்நாடிக் மியூசிக் நாங்கள் பழைய காலத்து ஆட்களுங்கள அது அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்ததுனால நாங்கள் வானொலியை கேட்டிருக்கோம்.
1: உங்களுக்கு எதாவது பிடித்த அறிவிப்பாளர்கள் யாராவது இருக்காங்களா?
0: இங்கே வந்து பத்மநாபன் உண்டு. மெட்ராஸில் வாசிக்கிறது வந்து சரோஜ் நாராயண சுவாமி, டெல்லியில் வாசிப்பாங்க தெரியுமா, அவங்களுடைய குரலை இன்னும் எனக்கு இருக்குது. செல்வராஜ், பத்மநாபன் அவங்களுடைய குரல்லாம் இப்பவும் கேட்கணும் போல் இருக்கும். அப்படி இருந்தது ஆல் இண்டியா ரேடியோவில். மாநில செய்தி வாசிக்கிறதுக்கு முன்னாடி நேரம் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி செல்லு கிடையாது, நேரம் பார்க்க எல்லார் கையிலையும் வாட்செல்லாம் கிடையாது. அப்போ அந்த ரேடியோ நியூஸை பார்த்து மணி இத்தனை மணி இத்தனை மணிங்கிற கால்குலேட் பண்ணக்கு அது ஒரு உறுதுணையாக இருந்தது. ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ காலேஜுக்கு போகிறதுக்கோ எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது.
1: ரேடியோவில் கேட்டதுலேருந்து எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா எந்த பாட்டு சொல்வீங்க?
0: பிடிச்சேன்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் டி எம் சௌந்தரராஜன் பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டி எம் சௌந்தரராஜன் சுசீலா பாடல்கள் வந்து எனக்கு விரும்பி நான் கேட்டிருக்கேன்.
1: எனக்காவது ரேடியோவில் நீங்களும் லெட்டர் எழுதி போட்டு எனக்கு இந்த பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா?
0: நான் கேட்டிருக்கேன்.
1: ரேடியோவில் உங்கள் பாட்டு சொல்லி உங்கள் பேர் சொல்லும்போது அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி?
0: ரொம்ப எளிமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் கேட்பாங்கல்ல, என் கூட வேலை பார்த்தவங்களே நான் சொன்னதை வந்து அவங்க கேட்டு நான் மறுநாள் டியூட்டிக்கு போகும்போது என்கிட்ட கேட்டாங்க, என் கூட வேலை பார்க்கவங்களே கேட்டாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. எங்களை மாதிரி பெரியவங்களுக்கு வந்து அந்த ஆல் இண்டியா ரேடியோ கேட்ட அனுபவம் எங்களுக்கு மன நிம்மதியும் திருப்தியும் கொடுத்தது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.
1: ரேடியோவை ஏன் எல்லாரும் மக்கள் விரும்பி கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க?
0: அது வந்து மக்கள் மத்தியில் கிராமங்கள்லேருந்து டவுன் சைடு எல்லா பக்கம் மக்கள் கேட்க ஒரு ஈஸியான ஒரு இது இல்லை. எல்லார் வீட்லையும் டிவி இருக்காது அந்த காலத்தில். ரேடியோ வந்து ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த ரேடியோ கேட்கணும்னு ஆட்கள் போவாங்கள்ல, செய்தி வந்து ஈஸியாக வந்து பரவும்னு அது, அதுக்காக வேண்டி அதை விரும்பி கேட்காங்க. ரேடியோவில் கேட்கல வந்து வேலைவாய்ப்பு செய்திகள் நான் கேட்டிருக்கேன். வேலைவாய்ப்பு செய்தி ஒன்று, ரெண்டாவது துக்க நிகழ்ச்சி, ரெண்டாவது விளையாட்டு செய்திகள். அந்த நேஷனல் கேம்ல ஹாக்கி வந்து உலக கப்பை வாங்கும்போது அந்த எல்லாம் செய்தி மூலியமாக தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம பேப்பர் அந்தளவுக்கு படிக்க முடியாது, ரேடியோவில் கேட்டது நம்ம தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளோ.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: சேகர், பாளையங்கோட்டை.
0: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
1: அந்த காலத்துல வாரத்துக்கு ஒரு சினிமா போடுவாங்க, அதெல்லாம் பார்த்துதான் நாங்க வளர்ந்துருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு ஒரு நீங்கள் கேட்டவேன்னு ஒன்று போடுவாங்க, அதை கேட்டுதான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். அதுக்கப்புறம் நியூஸ், ரேடியோ தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு. அதுக்கப்புறம் தான் டேப் ரெக்கார்டு வந்துச்சு, ரேடியோவே கேட்டு பழகிருக்கோம்.
0: இல்லை, அந்த காலத்தில் வந்து பெரிய டிரான்சிஸ்டர் இருக்கும், இப்போல்லாம் வந்து பாக்கெட் ரேடியோ சைஸுக்கு வந்துருச்சு, மொபைல்லையும் கூட நம்மளால் பாட்டு கேட்க முடியுது. பழைய கால ரேடியோவில் பாட்டு கேட்ட அனுபவம் இருக்கா?
1: பழைய காலத்து ரேடியோ தான் பாட்டு கேட்கணும், வேறு எதுவும் கிடையாது.
0: ஏதாவது குறிப்பிட்ட நேரத்தில் தான் நாங்கள் ரேடியோ கேட்போம். இந்த நிகழ்ச்சிக்காக நான் கரெக்டாக காலையில் நான் வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சின்னு
1: இருக்கும். பாட்டு கேட்போம், நியூஸ் கேட்போம்.
0: எந்த மாதிரி பாடல்கள் விரும்பி கேட்பீங்க?
1: அந்த காலத்து டைமிங்காக உள்ள பாட்டு, புதுப்பாட்டு. புதுப்பாட்டும் பழைய பாட்டும் கேட்போம்.
0: அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுப்பாட்டு. எந்த வயசுலேருந்து ரேடியோ கேட்டிருக்கீங்க?
1: 10 வயசுலேருந்து ரேடியோ தான் கேட்டு பழகிருக்கோம். இன்னைக்கு 60 வயசு ஆகிட்டு எனக்கு.
0: உங்கள் வீட்டில் யார் ரொம்ப ரேடியோ விரும்பி கேட்பாங்க? இவங்க கேட்டிருக்காங்க, தாத்தாவோ அப்பாவோ கேட்டிருக்காங்க, அதுலேருந்து நானும் கேட்க ஆரம்பித்தேன் அப்படின்னா யாரும் சொல்லுவீங்க?

0: எங்க வீட்டுல ரேடியோ வந்து எல்லாருமே விரும்பி கேட்பாங்க.
1: உங்க வீட்டுல ரேடியோவை எங்க வச்சு கேட்பீங்க?
0: மெயின் ஹால்ல இருக்கும்னு சவுண்டா வைப்போம்னு. வால்வு ரேடியோ இன்னும் வால்வு ரேடியோ இருக்கு எங்கிட்ட. இன்னும் இருக்குங்க.
1: தினசரி ரேடியோ கேட்பீங்களா? இல்லை
0: சரி கேட்போம் மேடம்.
1: அந்த காலத்துல இருந்த அந்த பழைய ரேடியோக்கும் இப்போ நமக்கு எஃப்எம் ரேடியோலாம் வந்துருச்சு, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
0: இப்போ அட்வான்ஸ் ஆகிட்டு பழைய காலத்து ரேடியோவோட ஒப்பிடும்போது, ஆனால் பழைய காலத்து ரேடியோ ஒப்பிட முடியாது, அது ஒரு தனி மகத்துவம்.
1: உங்களுக்கு வந்து அந்த நேர் விருப்பம்லாம் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் கிட்டவையெல்லாம் கேட்பேன்னு சொல்லிட்டு, அதில் என்னைக்காவது நீங்களும் வந்து ஃபோன் பண்ணியோ இல்லை லெட்டர் எழுதியோ இல்லை பாட்டு கேட்கணும்னு நினச்சிருக்கீங்களா?
0: இதுவரை கேட்டதில்லை, அப்படி கேட்டது ஆசை இருந்திருக்கு ஆனால் கேட்கல. அப்போ ஃபோன் வசதி கிடையாது, நம்ம வீட்டில் ஃபோன் கிடையாது, அப்படி கேட்க முடியாது, அதனால் கேட்கல. ஏம்மா அப்போ நான் 12 மணிக்கு போய் உட்காருவேன் ஞாயிற்றுக்கிழமை, அந்த 12 to 12:40 வரைக்கும் அது ஒரு பாட்டு போடுவான், அது யாருமே மிஸ் பண்ண மாட்டோம். அப்படி நாங்கள் கேட்டு உடந்தாளுக்கு அதுக்கப்புறம் நியூஸ் பார்ப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துருக்கோம்.
1: இந்த சினிமா ஒளிச்சித்திரம்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம டிவியில் ஒரு படத்தை பார்க்கறதுக்கும் அதே இதை ரேடியோவில் கேட்கறதுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்?
0: ரேடியோவில் நாங்கள் கேட்போம்னு அந்த வசனம், சினிமா கதையை சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்போம். அப்போ அது மட்டும் தானே உண்டு, அப்படியும் கேட்டிருக்கோம். நாங்கள் வானொலி கேட்குறாங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் வானொலி தான் போடுறாங்க, அதனால அது கேட்க தான் செய்யறாங்க. அதாவது சில விஷயங்களை உண்மையாக சொல்லுவாங்க.
1: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்ன?
0: இங்கே சின்ன வயசு அனுபவங்கள் எல்லாமே ஞாபகம் வருங்களா? நாங்கள் அதில் தான் பிறந்து வளர்ந்துருக்கோம், வேறு ஒன்றுமே கிடையாது, ஆப்ஷன் கிடையாது எங்களுக்கு. ஒன்லி ரேடியோ மட்டும்தான் எங்களுக்கு பொழுதுபோக்கு, வேறு பொழுதுபோக்கு கிடையாது, அதனால் அதை ரொம்ப விரும்புகிறோம் நாங்கள்.
2: 90 ஆண்டுகளாக தேசத்தின் இதய ஒலியாக துடித்து கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
3: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷ்வாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா, ரம்யா.
4: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து எண்ணம் தொகுப்பு வி சிவானந்த கிருஷ்ணன், குரல் வண்ணம் மணிமுத்தாறு கணேஷ், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
5: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக.
6: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
7: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம நேர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார், என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏன் இப்போ எல்லாத்துக்குமே ரொம்ப கம்மியான வயசுலேயே, அதாவது 40 வயசு, 45 வயசு, 50 வயசுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மூட்டு தேய்மானம் இப்போ நிறைய பேர்த்துக்கு வருது. அது வந்து இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. கடைசி ஒரு 5-6 வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்து ரொம்ப சீக்கிரமாக தெய்யக்கூடிய தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது தெய்யறதுக்கு நிறையா இருக்குது, ஈவன் 20 வயசு, 25 வயசு கூட தெய்யும் சில பேர்த்துக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரொமட்டாய்டு, முடக்குவாதம், இந்த மாதிரி சம்மந்தங்கள் பிரச்சனை, இல்லை ஏதாவது சின்ன வயசில் அடிபட்டிருக்கலாம், இல்லை எறும்பு மாறி கூடியிருக்கலாம், அதனால் தேய்மானம் அந்த மாதிரி வரது ஓகே. பட் ஆனால் ரொம்ப ஜாஸ்தி பேஷண்ட்ஸ் வந்து 40 வயசுலே நல்ல ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 60-70 வயசில் கண்டு தேய்மானம் 40 வயசில் வருது. அது ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னா மெயின் காரணம் வந்து ஒன்று வந்து உடம்போட எடை, அதாவது நம்ம வெயிட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம 1 கிலோ நம்ம அதிகமாகும் போது நம்ம முட்டிக்கு போகிற வெயிட்டு 4 மடங்கு அதை விட அதிகமாக உள்ளே போவோம். ஸோ அப்போ என்ன ஆகும், ஓவர்லோட் பண்ணும் போது, இப்போ லாரியை வச்சு நம்ம ஓவர்லோடு நிறையா டன் வச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம வண்டி ஓட்டும் போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா டயர் தேய ஆரம்பிக்கும். சிமிலர் அதே மாதிரி தான் நம்ம மூட்டும் இது தானே, ஒரு இயற்கையான விஷயம், ஆனால் அதுவுமே அதனால் தேய ஆரம்பிக்கும். தேஞ்சு அதுக்கு மேலே இருக்க காட்லேஜ்னு ஒரு லேயர், ஸோ அது மேலே ஒரு சாஃப்டான ஒரு லேயர் மாதிரி இருக்கும், அந்த லேயர் தேஞ்சு உள்ளே எலும்பு வந்து மூட்டு மேலே மோத ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃபேஸ்லேயே கரெக்டாக அவங்க வெயிட்டெல்லாம் ஈஸியாக ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள் வராது. ஒன்று, ரெண்டு, உள்ளே இருக்கிற எண்ணெய் பச ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ எப்படி நம்ம மிஷினுக்கு ஆயில் விடுறோம் அந்த உராய்த்தன்மை கம்மியாக வச்சுக்கிறதுக்காக, அதே மாதிரி மூட்டுக்குள்ளேயே ஒரு எண்ணெய் பச இருக்கும், அந்த எண்ணெய் பச குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகுனா உள்ளே இருக்கிற தேய்மானம்

0: ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாகும், அப்போ தேய்மானம் ஜாஸ்தியாகும். அடுத்த ஸ்டேஜ் இதுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, தேய்மானம் ஆரம்பிக்கும் போது உள்ளர மினிஸ்கஸ்ன்னு சொல்லி ஜவ் இருக்கும், அந்த ஜவ் வந்து நஞ்சி போகும். எப்படி நஞ்சி போகும்னா, ஒரு கயிறு எடுக்கிறோம், அதை வந்து மேபி எக்ஸாம்பிளுக்கு ஒரு கயிறு எடுத்து ரெண்டு கல்லுக்குள்ள வச்சு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுங்க, அது அப்படியே இத்து போகிற மாதிரி ஆகுது பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் உள்ளர ஜவ் வந்து நஞ்சி போய் அப்பப்போ பார்த்திங்கன்னா வலியை சொல்லுவாங்க, அது கிளியும். ஸோ இந்த ஸ்டேஜ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காட்லேஜ் தேய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜை நம்ம கரெக்டான டைமில் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ என்ன காசாக இருக்கலாம், ஸோ எலும்பு சத்து கம்மியாக இருக்கா, வெயிட்னால இந்த மாதிரி இருக்கா, இல்லை சில சமயம் அவங்களோட ஒர்க்கு ரிலேட்டடாக கூட இந்த மாதிரி தேய்மானம் வரத்துக்கு நிறையா வெயிட் தூக்குவாங்க, ஸோ முட்டி வலி வச்சுக்கிட்டு அப்போ வந்து இன்னும் அதிகமாகிட்டே போவோம். எப்பயுமே தேய்மானம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும், ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக தேய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லே நம்ம கரெக்டாக பார்த்து வெயிட் ரெடியூஸ் பண்ணி மூட்டுக்கான எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணும் போது டெஃபினட்டாக வந்து நமக்கு வந்து இந்த இளம் வயதில் வந்து மூட்டு தேய்மானத்தை நம்மளால் கண்டிப்பாக தவிர்க்க முடியும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம். கருத்துக்களில் சில மாற்றம், காலம் தரும் பல மாற்றம், நேர்களின் கருத்துக்கள் அரங்கேற்றம். சில சிந்தனைகள் மனதில் உறங்கும், பல சிந்தனைகள் மனதில் எழும்பும். அத்தனையும் அரங்கேறும் இது சிந்தனை அரங்கம். இது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் சந்திக்க செவிகளில் இணைகிறது சிந்தனை அரங்கம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
3: வரும் மே மாதம் 15-21 வரை
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
3: வரும் மே மாதம் 15-21 வரை 7 நாட்களுக்கு
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9-7.9% வரை மட்டுமே.
3: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
5: மருமகளே,
6: என்னம்மா
5: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு?
6: அதாவது
5: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
6: அப்ப கொடுக்கல் வாங்க.
5: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
6: ஓ,
5: அதாவது யுபிஐல இருந்து?
6: அப்படியா?
5: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
6: அது என்னம்மா?
5: முகத்தை காட்டுறது கூட யுபிஐ கிட்ட காட்டு.
6: நீங்க வேற அம்மா.
7: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
8: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
9: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
10: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
11: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
12: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
11: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
13: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
14: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
15: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
16: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நேர்களை, இந்திய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் வலிமை எதில் உள்ளது இந்த பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். காற்றலை

0: வழியே கைகுலுக்கவிருக்கும் காரைக்கால் பண்பலையினுடைய நேயர்கள், சுழி 4368 என்ற காரைக்கால் இணைப்பக எண்ணை தொட்டு 2311231 இந்த எண்ணிலும், 2994 சுழி இந்த எண்ணிலும், 2995 சுழி இந்த எண்ணிலும் உங்களுடைய கருத்துக்களை நேரலையில் பகிர்ந்து கொள்ளலாம். காரைக்கால் பண்பலை என்கிற முகநூல் பக்கத்தில் பதாகையை விடுத்திருக்கிறோம். அங்கிருந்து உங்களுடைய பின்னூட்டங்களை இடலாம் நேர்களே. வலிமை எதில் உள்ளது? எதெல்லாம் வலிமை என்று நாம் நினைக்கிறோமோ அது சில நேரம் வலிமை இல்லாமலே போய்விடுகிறது என்பதுதான் உண்மை. ஆக எது வலிமை? சிலரை கேட்டால் மன வலிமைதான் மிக சிறந்தது, அதுதான் மிகுந்த வலிமையுடையது என்று சொல்வார்கள். சிலரை கேட்டால் உடல் வலிமை இருந்தால் போதும், எல்லாவற்றையும் நாம் வெற்றியடைந்து விடலாம் என்று சொல்வார்கள். சிலரை கேட்டால் மன வலிமையும் உடல் வலிமையும் எந்த விதத்திலும் பயன் தராது, அதை தாண்டிய ஒரு வலிமை இருக்கிறது, அதுதான் மர வலிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மர வலிமை என்பது அறத்தின் பால் நின்று செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய விடயம். இப்படி வலிமை என்பதற்கு பல பொருண்மைகளை நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட, உங்களுடைய மனதில் வலிமை எதில் உள்ளது என்பதற்கான சில கண்ணோட்டங்கள் இருக்கும். அந்த கண்ணோட்டங்களை கருத்துக்களாக இன்றைய சிந்தனை அரங்கத்தில் காற்றலையில் பகிர்ந்து கொள்ளலாம் நேர்களே. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
1: வணக்கம் ஐயா. இருந்தால் அங்கே வலிமை வராது. நாம் சொல்வது நம்ம சொல்லுங்கிறது நம்ம எண்ணம் தான். எண்ணமும் இல்ல செயல் இல்ல வேல் ஒன்றுங்கிறத நம்ம சொல்வதும் செய்வதும் ஒரே நேர்கோட்டில் இருந்ததுன்னா அது நமக்கு வலிமை. நம்மளுடைய எண்ணங்கள் நல்ல உயர்ந்த எண்ணங்களாக இருக்கணும். நம்ம செயல்பாடுகளும் உயர்ந்த இருக்கணும். அந்த உயன்பாடு நம்மையும் உயர்த்தும், மற்றவர்களும் உயர்த்தும். நாம் மட்டும் வாழ முடியாது, மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த வலிமையில இருக்கு. அப்ப என்ன வேணும்? மனிதனுடைய எண்ணங்களிலும் அவன் செயல்பாடுகளிலும் நல்ல ஒரு பண்பாடு, நல் ஒழுக்கம், நல்ல சிந்தனை, நேர்முறையான எண்ணங்கள் நல்லா இருந்துச்சுங்களேன். அதே மாதிரி அந்த எண்ணங்கள் இருந்ததுன்னா, மன வலிமை இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியம் தானாவே வந்துடும். இந்த உடல் வலிமையும் சொன்னீங்க, மன சந்தோஷமா இருந்து மனசுல ஒரு நல்ல எந்த கவலம் குடம் இல்லாம நல்ல எண்ணங்களும் மற்றவர்கள் உதவியும் எல்லா உயிரினங்களும் வாழணும். காலையில் இருந்தவுடன் பராபரமே யாவரையுமே எல்லாம் சொல்றோம் பாருங்க. அந்த மன வலிமை வந்து எல்லாரையும் வாழ வைத்து எல்லாரையும் ஒரு நல்ல மிஸ்பை கொண்டு வரக்குள்ள நம்மளுடைய செயல்பாடும் நம்மளுடைய எண்ணங்களும் ஒரே நேர்கோட்டுல வந்துட்டு அப்படின்னா
0: கடைபிடிப்போம். மிக்க நன்றிங்கய்யா இணைப்பில் வந்தமைக்கு.
1: வலிமை நம்மளுடைய எண்ணத்துல தான் யாரு.
0: அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார். இடவாசல் சசிகலா சார்.
0: பேசுங்கம்மா.
2: சார், ஒற்றுமையே வலிமைன்னு சொல்லுவாங்க சார். என்ன கேட்டீங்கன்னா உண்மைதான் சார் வலிமை.
0: ஓ,
2: அதாவது அரிச்சந்திரன் எவ்வளவு கஷ்டத்துல இருந்து அந்த உண்மை நிலையை தவறாம இருந்ததுனாலதான் அவருக்கு எல்லாமே திருப்பி கிடைச்சதுன்னு நம்ம படிச்சிருக்கோம் சார்.
0: சத்தியம் தவறாமல் இருக்கிற பொழுது நாம் வலிமையோடு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம்
2: இல்லையா? ஆமா சார்.
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றிமா. இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். தயார் பாளையம் அஜிம்.
0: அஜிம் ஐயா சொல்லுங்க.
3: வலிமை அது நம்ம பேசக்கூடிய வாய்மையில் உள்ளது.
0: ஆஹா.
3: வலிமை நம்ம செய்யக்கூடிய சொல்லிலும் செயலிலும் இருக்கிறது. இந்த வலிமை அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். இந்த வலிமைகள் மட்டுமே வாழ்க்கையில் எளிமையை தரும்.
0: ஓ,
3: பணம் பலம் மட்டும் ஒரு வலிமை கிடையாது. அதனால் மற்றவர்களை சிறுமைப்படுத்தவும் கூடாது.
0: நன்றி. மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.
4: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
5: மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: சத்தங்க மாளிகைக்கு வாங்க.
1: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸின் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன்தான், அவன் வைக்கிங் தான்.
1: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜன் மருத்துவமனை நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
1: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமுது. தார்வாயில் கிரினெட்வோஸ் நரம்பு வீலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் வலிமை எதில் உள்ளது, இந்த பொறுமையில் நேயர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இணைப்பில் வருகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம், நலமா இருக்கும் சொல்லுங்க.
6: வலிமை வந்து
1: யார் பேசுறீங்க ஐயா?
6: செந்தில்கண்ணன்
1: பேரளம், செந்தில்கண்ணன் பேசுங்க.
6: ஆமா சார், வலிமை வந்து நம்ம உண்மையா இருக்கணும் சார். நம்ம எடுத்த செயலை நேர்மையா செய்யணும் சார். இப்ப எதா இருந்தாலுமே அடுத்தவங்க நல்லா இருக்கும்னு
1: நினைக்கணும்
6: சார். நம்ம நலனை மட்டும் பார்க்க கூடாது.
1: சரி,
6: அதே மாதிரி எண்ணம் சிந்தனை இருந்தா நம்ம எடுக்கிற பொருள் வலிமையா இருக்கும். நம்ம நேர்மை திறமை எல்லாமே நல்ல விதமா இருக்கணும் சார்.
1: சரி,
6: எதையுமே இப்ப யாருக்கும் பாதகம் இல்லாம எந்த வித பாதிப்பும் யாருக்கும் இருக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாலே நமக்கு ஒரு வலிமை அது.
1: சரி,
6: நேர்மைதான் வலிமை சார்.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்த மிக்க. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் ஐயா. ஐயா, தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர் ஐயா.
1: பேசுங்க சேவியர்
7: ஐயா. நல்லா மாறீங்களா ஐயா? நல்ல இடைவெளிக்கு பிறகு ஐயா கிட்ட பேச ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா.
1: மகிழ்ச்சிங்க, நீங்களும் இணைப்புல வந்ததுல சொல்லுங்க
7: ஐயா.
1: மகிழ்ச்சி கேக்கல, வலிமை எதில் உள்ளது அப்படின்னு
7: கேட்டிருக்கேன்.
1: வலிமை, வலிமை எதில் உள்ளது அப்படிங்கிற கேள்வியை விடுத்திருக்கிற.
7: சரி சரி சரிங்க. வலிமை என்பதுங்க நம்ம நம்மள்ட இருந்து எதுவுமே வந்த ஒரு இதுல இருந்து வர்றது இல்லையா வலிமை. அதாவது நம்மளா நம்ம இருந்து வரணும் அந்த வலிமைங்கிறது.
1: அதுதான் எப்படி வரணும், அப்ப எப்படி வரணும் அந்த வலிமை?
7: அதாவது நம்ம நம்ம உடல் இருந்து வரணுங்க அந்த வலிமை.
1: உங்களை பொறுத்தவரை உடல் வலிமை தான் இல்லையா?
7: கண்டிப்பா.
1: சரி சரி, மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து ஒரு நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
8: வணக்கம். திருச்சியிலிருந்து செல்வி பேசுறேன்.
1: பேசுங்க செல்வி.
8: வலிமை, வலிமை என்ன சொல்றீங்க?
1: வலிமை எதில் உள்ளது?
8: இக்கட்டான சூழ்நிலையிலும் தளர்ந்து போகாமல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி யதார்த்தத்தை உணர்ந்து செயல்படுவது உண்மையான வலிமையாகும்.
1: சரி, ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள்மா, நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
9: ஹலோ.
1: வணக்கம்.
9: கருப்பு விதைகளுக்கு அறிவிப்பதை வைத்து செய்யும் காரை பண்பலையை சிந்தனை அரங்கத்தை வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சுக்கலிங்க.
1: சொல்லுங்க சுக்கலிங்க. மையா
9: நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோங்க, சொல்லுங்க.
9: அதாவது வலிமை என்பது நம்ம முயற்சி என்ற செயல்பாட்டில் இருக்கிறது. நம்ம செய்கின்ற செயல் தீர்க்கமான முடிவோடு உழைப்போடு நாம் செய்தோம்னா அதுல வெற்றி கிடைக்குது பாருங்க. அதுதான் நம்முடைய வலிமை. மன வலிமை என்பது நம்மளுடைய செயல்பாட்டில் இருக்கிறது.
1: சரி,
9: செய்கின்ற செயல் நல்ல செயலாக செய்தோம் என்றால் அது சிறப்பா இருக்கும் ஐயா.
1: சரி,
9: நன்றி.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அனில் பாஸ்தா.
10: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.

0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
2: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
1: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.

0: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை. சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
7: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
10: டிஎம்இ, Triple E, ECE, Computer, Civil, DMLT, Agri. ஆகிய கோர்ஸ்களுக்கு
9: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
3: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எசரடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
3: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: வலிமை என்பதற்கான இலக்கணம் எது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில நம்முடைய நற்பண்புகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த நற்பண்புகள் மிகச் சரியாக செயல்படுகிற இடம்தான் வலிமை அப்படின்னு சொல்கிறாங்க உளவியலாளர்கள். இந்த வலிமை என்பதை நாம் உடல் வலிமையாகவோ அல்லது மன வலிமையாகவோ வெளிப்படுத்தி விடுகிறோம். ஆனால் வலிமை என்பது வெளிப்படுத்த முடியாத ஒரு மிகப்பெரிய உணர்வு அப்படிங்கிறாங்க. அந்த உணர்வு, வலிமை என்கிற உணர்வு பல விதத்தில் நம்மை ஆட்டுவிக்கும் அப்படின்றாங்க. இந்த ஆட்டுவிக்கிற வலிமை என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, நற்பண்புகளால் சூழப்பட்ட ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த வலிமை என்பது நம் உளவியலை சார்ந்தது அப்படிங்கிறது தான் இங்கு நாம் கூர்ந்து கவனிக்கத்தக்க ஒரு விடயம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரிலே
1: பி எஸ் ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நம்மை இணைத்திருக்கிற சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் வலிமை எதில் உள்ளது என்ற பொருண்மையில் காற்றலை வழியே நாம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். இணைகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்
3: ஐயா,
0: பேசுங்க.
3: அதாவது வலிமைங்கிறது வந்து ஆளுக்கு ஆளு மாறுபட்டு வருங்க.
0: ஓ,
3: இப்ப வந்து நிறைய பேசுங்க, வலிமைனா உடல் வலிமையை தான் நினைப்பாங்க. ஆனா மன வலிமைக்கு ஈடு எதுவும் இல்லைங்கய்யா. அதுக்கு உதாரணமா சொல்ல போறோம்னா, திருநாவுக்கரசர் வந்து சமண மதத்துல இருந்த போது அவரை சுண்ணாம்பு கலவையில வச்சு எரிக்கிறதுக்கு தனி அறையில போட்டு அடைச்சிருக்காங்க. மாசு வீணையும் மாசு ஈர்த்து தண்டலும் வீங்கல வேணும் மூசு பொண்ணர் பையும் போட்டது இன்னும் அவர் பாடி இருக்காரு. அந்த மணி மன வலிமையால ஒரு சிறு சிங்கு கூட இல்லாம வெளியே வந்திருக்காரு. அப்படி பார்த்து வச்சு பார்க்கும்போது என்னுடைய கருத்து, மன வலிமை தான் அதிகங்கிறது தெரிஞ்சுங்க. வலிமை மனதில் தான் உள்ளது. எனக்கு அடுத்து வாய்ப்புக்கு நன்றி.
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றி. இணைப்பில் வந்து மைக்கு அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: பேசுங்க ஐயா.
4: அதாவது நம்ம வலிமை எதுல உள்ளது அப்படின்னா, நம்ம மௌனமா இருந்தாலே வலிமை தாங்க. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மௌனமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வலிமை அதிகமா கூடும். வாய்க்கு வாய் நம்ம வாதாடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கீங்களா, வலிமை போயிடும். நம்ம வந்து சில நேரத்துல வந்து இவங்க பேசுறது தப்பு தான், ஆனா வந்து நம்ம வந்து மௌனமா இருந்து அதை பொறுமையா நம்ம சொல்லி சொல்லி சொன்னோம்னு வச்சுக்கீங்களா, அவங்க பேசி முடிச்சாலும் நம்ம சொல்லி விளக்கணும்னு வச்சுக்கோங்க, அதை வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நம்மளும் பேசி அவங்களும் பேசணும்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து வலிமை பெயரு சுத்தமா நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸே இருக்காது. ரெண்டு பேருக்குமே ஒரு இது இருக்காது, மன திருப்தி இருக்காது. அதனால ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் மௌனமா இருந்தாங்கன்னா அதுல பெரிய மௌனம் இருக்கு. அது நம்ம சில சமயத்துல அவங்ககிட்ட பேசக்கூடாது, இந்த இவங்க ரொம்ப தப்பான வார்த்தையெல்லாம் பேசுறாங்க, அதனால இவங்ககிட்ட பேசவே கூடாது. நம்ம மௌனமாக இருந்துட்டோம்னு வச்சுங்களா, அதை விட ஒரு வலிமை வேற எதுவுமே இல்லைங்கிறது என்னோட கருத்து. நன்றி. வரேன்.
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு
5: ரொம்ப நன்றி டாக்டர். உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் வலிமை எதில் உள்ளது என்ற பொருண்மையில் நேயர்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இணைகிற அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
7: வணக்கம்.
0: மோகன் ஐயா, பேசுங்க.
7: ஒரு சிலர் வந்து

0: வலிமைன்னு சொன்னாக்கா ஒரு 10 பேர் நம்ம வந்து வெந்துட்டு வந்துட்டோம், இதுதான்டா வலிமை. போல இது நம்மளுக்கு மிஞ்சது எதுவும் இல்ல, ஒரு சில நினைப்பாங்க அது வந்து வலிமையே கிடையாது. அதாவது உள்ள வலிமை, உடல் வலிமை, பண வலிமை, அதாவது பகையினால் கூட வலிமை உண்டாகலாம், இதெல்லாம் வலிமை கிடையாது.
1: சரிங்க,
0: இந்த உலகத்தை கட்டி போட்டு ஆண்டு கொண்டு இருக்கிற அன்பு தான் மிகப்பெரிய வலிமை. அதாவது அன்பினால் உண்டாகும் அளவு பாசவலை வந்து இன்றளவும் வந்து இந்த உலகத்தை வந்து எவ்வளவோ ஜாதி மத பேதங்கள் இருந்தாலும் அன்பு ஒன்று கட்டி அணைத்து இன்றளவுக்கு இழுத்து பறிச்சு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் பாருங்க. பக்கத்து வீடு, எய்த்த வீடு, இந்த உறவுகள் எல்லாம் வந்து நாடு எல்லாரும் எவ்வளவுதான் பகையா இருந்தாலும் அன்பால உறவை நம்ம வந்து கட்டி காத்து கொண்டிருக்கும் பொழுது அன்புதான் மிகப்பெரிய இந்த உலகத்துல வலிமை என்று நான் பதிவு பண்றேன்.
1: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.

0: நேர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் சிந்தனை அரங்கம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கி ஒரு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நேரம் 10:30 தொடர்கிறது சிந்தனை அரங்கம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
6: என்ன சுனாமியா?
5: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70 மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
7: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
8: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
9: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
10: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
11: திருச்சி சாரதாஸ்.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: 100.3 MHz பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை

அரங்கம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இன்றைய சிந்தனை அரங்கத்தில் வலிமை எதில் உள்ளது, இந்த பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று நம்முடைய காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் பதாகையை விடுத்திருந்தோம். அந்த பதாகையில் வலிமை எதில் உள்ளது என்கிற இந்த கேள்விக்கான உங்களுடைய பின்னூட்டங்களை முகநூல் பக்கத்தில் இடுங்கள் அப்படின்னு நாம் வந்து வேண்டுகோள் விடுத்திருந்தோம். அந்த வகையில் நம்முடைய நேர்கள் நிறைய பின்னூட்டங்களை இட்டிருக்கிறார்கள். திருமூல

எடுத்திருந்தோம். அந்த வகையில் நம்முடைய நேயர்கள் நிறைய பின்னூட்டங்களை இட்டிருக்கிறார்கள். திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, வலிமை என்பது இடத்திற்கு இடம் மாறுபடும். ஒரு இடத்தில் கருணை வலிமையாகும், மற்றொரு இடத்தில் புத்திசாலித்தனம், உடல் சக்தி அல்லது அமைதி கூட வலிமையாக கருதப்படுகிறது. கை விரல்கள் மனித உடலில் சுண்டு விரலும் கட்டை விரலும் கையின் ஒட்டுமொத்த வலிமையில் 50% மேல் பங்களிக்கின்றன. இவை இல்லாமல் கடினமான பொருட்களை தூக்குவது கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக வலிமை என்பது இடத்திற்கு இடம் மாறுபடுகிறது அப்படிங்கிற ஒரு அழகான கருத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்து முள்ளக்காடு பாபு, வலிமை என்பது நம்மால் பிறருக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, முடிந்தவரை உதவி செய்ய முயல்வோம் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. காட்டு மன்னார் கோயில் மடப்புறம் வேல்முருகன், வலிமை என்பது உடலில் இருந்தாலும் பல நேரங்களில் பயன்படாது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது போல் நாம் நம்மை அறிந்தும் பிறர் நிலை உணர்ந்தும் நடந்து கொள்ளும் சொல்லில்தான் வலிமை உள்ளது. யாரும் இனிமையாக பேசுவோம், யாரோடும் இனிமையாக பேசுவோம், வலிமையோடு வாழ்வோம் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. பண்ணைபுரம் மணிகண்டன் ஒரு காலை வணக்கத்தை செலுத்திட்டு அப்படியே விட்டுட்டார். அடுத்தது ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, அவங்க என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, வலிமை என்பது நம்மால் மற்றவர்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் கெடுதல் நினைக்கக்கூடாது, அதுவே வலிமைதான் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. அடுத்து அண்ணப்பன்பேட்டை ஜோதி, வலிமை என்பது நம் மனதில் ஏற்படும் எண்ணங்களில் உள்ளது அப்படின்னு நினைப்பிருக்காங்க. இறைவன் படைத்த உயிர்கள் அனைத்திலும் ஒவ்வொரு செல்களிலும் வலிமை உண்டு, அதை நாம் பயன்படுத்துவதன் மூலம் மட்டும்தான் தெரியும். உளியின் வலிமை சிலையில், கையின் வலிமை சிறப்பான செயலில், அழகான பொருட்களில் என ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கும் மனிதர்களிடம் ஒவ்வொரு வகையில் வலிமை உண்டு. வலிமை இருந்தால்தான் வானம் வசப்படும். இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் இந்த கருத்தினை பதிவு செய்திருக்கிறார்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேர்களே, உங்களின் நினைவிற்காக இன்று முற்பகல் 11:10 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் சோம்நாத் மாவட்டம் சோமநாதர் ஆலயம் மேல் கட்டமைப்பு செய்யப்பட்ட 75வது விழாவையொட்டி நடைபெறும் விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: வரும் மே மாதம் 13-17 வரை.
0: நேர்களுக்கு மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: வரும் மே மாதம் 15-21 வரை
3: பாபரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நேர்களுக்கு மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: குளு குளு வாட்டர் பறந்தாச்சு, வாங்க கோடிய ஜாலியா கொண்டாடலாம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: நேர்களுக்கு காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நேர்களுக்கு மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் கொல்லுமாங்குடியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
8: டிப்ளமா டிகிரி கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
11: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
8: டிகிரி டிப்ளமா ஐடிஐ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்
11: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
5: வரும் மே மாதம் 15-21 வரை 7 நாட்களுக்கு
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட் திருமாங்கல்ய சரடு ஆன்டிக் ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9-7.9% வரை மட்டுமே.
5: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
14: நாகப்பட்டினம் HS விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் எதில் வலிமை உள்ளது, இந்த பொருண்மையில் நேயர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தோம். அதே போன்று காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் நேயர்கள் விடுத்திருக்கிற பின்னூட்டங்களையும் படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து புவனகிரி சுமதி பாபு அனுப்பியிருக்காங்க. சூழ்நிலையை பொறுத்து மன வலிமை மாறுபடுகிறது, நம்மை அது ஆள்கிறது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்

சிராணி, ஒரு ஒரு மனிதனுக்கும் தன்னம்பிக்கையில் வலிமை உள்ளது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி அனுப்பியிருக்கிறாங்க, ஒற்றுமை தான் வலிமை, மனதால் வலிமை கொண்டால் நம்ம யாராலும் வீழ்த்த முடியாது, ஒரு சில நேரங்களில் நமது கோபம் கூட வலிமைதான், சில இடங்களில் நமது பொறுமையும் கூட வலிமைதான் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. காரைக்கால் நளினி, மன வலிமைதான் முக்கியம், மனதில் உறுதி வேண்டும், வாழ்க்கையிலே தெளிவும் வேண்டும், முயற்சித்தால் முடியாது எதுவும் இல்லை, மன வலிமை மன உறுதி இரண்டுமே வேண்டும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. சேத்தூர் சீதா கலியபெருமாள் அனுப்பியிருக்கிற பின்னூட்டம், மற்றவர்கள் நமக்கு எந்த இடையூறும் அல்லது துன்பமோ கெடுதலோ தரும்பொழுது அந்த தருணத்தில் இதுவும் கடந்து போகும் என்று எண்ணுவது கூட வலிமையாகும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி, கோபம் வரும்போது நிதானத்தை கடைபிடிப்பதிலும் கடினமான சூழ்நிலையில் பதற்றமடையாமல் மன உறுதியோடும் துணிச்சலோடும் எதிர்கொள்வதிலும் உண்மை நேர்மையோடு வாழ்க்கை பாதையில் ஒழுக்க நெறியோடு நடப்பதிலும் வலிமை இருக்கிறது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. கோமல் சரவணன், நம் மனதில் ஏற்படும் செயல்களில் உள்ளது வலிமை அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன், வலிமை என்பது மனதில் உள்ளது தான், எதையும் தாங்கும் இதயம் எது வந்தாலும் பார்த்து கொள்ளும் என்று தைரியம் வந்த பிறகு சூழ்ந்து போகாமல் எதிர்த்து போராடுவது, அதாவது சோர்ந்து போகாமல் எதிர்த்து போராடுவது வலிமைதான் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. நம்முடைய நேயர்கள் நிறைய பின்னூட்டங்களை இட்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட உங்களுடைய பின்னூட்டங்களை நம்முடைய காரைக்கால் பண்பலை என்கிற முகநூல் பக்கத்தில் இடலாம் நேர்களே.

0: இன்றைய சிந்தனை அரங்கத்தில் எதில் வலிமை உள்ளது? இந்த கேள்வியை நாம் எடுத்திருந்தோம். அதற்கான ஒரு பதாகையும் காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் நாம் பதிந்திருந்தோம். அந்த பக்கத்தில் உங்களுடைய பின்னூட்டங்களை இடுங்கள் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை நேர்களுக்கு விடுத்தபோது நிறைய பின்னூட்டங்களை இட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்து எரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் அவங்க அனுப்பியிருக்காங்க. வலிமை என்பது மன வலிமையிலும் விடாமுயற்சியிலும் அன்பிலும் பொறுமையிலும் இருக்கிறது. வலிமை என்பது நம்மிடம்தான் இருக்கிறது, அடுத்தவர் பேச்சில் இல்லை. உள்ளத்தில் வலிமை இல்லாதவர்கள் அனைவரும் உலகில் ஏழைதான். நமக்கு வருகிற தடைகளை தகர்த்தெறிந்து மன வலிமையோடு நடைபோட்டால் இந்த உலகமே நமக்கு பூந்தோட்டம்தான் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவங்க அனுப்பியிருக்காங்க. வலிமை என்பது உடல் உறுதி அல்ல, மன உறுதி தான். மன தைரியம் இருந்தாலே எல்லாம் நல்லவையாக நடக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. புதுத்துறை சித்ராதேவி செல்வகுமார், மன வலிமை இருந்தால் போதும் சார், கடல் மேலே ஓடலாம் சார், நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை அப்படின்னு தன்னுடைய பின்னூட்டத்தை இட்டிருக்காங்க. காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கத்தில் தொலைபேசி வழியே தன்னுடைய கருத்தை பதிய வைக்க வருகிற இந்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா.
1: வலிமை என்பது சார் நமது மன உறுதி, சிந்தனை, முயற்சிகள்ல தான் சார் இருக்கு. சூழ்நிலைகளை நம்ம எதிர்கொள்ளும் மனநிலை தான் சார் நமது முதல் வலிமை.
0: சரிங்க.
1: நமது வலிமை வந்து மற்றவர்களோட வார்த்தைகளை விட நமது முயற்சியிலும் தன்னம்பிக்கையிலும் தான் இருக்கு. முதல்ல நம்ம வந்து உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு செயல்படுவதுதான் உண்மையான மன வலிமை.
0: சரிங்க.
1: அதே போல ஒருத்தரை வந்து கீழே தள்ளுவதால் வலிமை கிடைக்காது, அவரை தூக்கி விடும்போது தான் நமக்கு நாம் வலிமை அடைகிறோம். அதிக வேலை பளுவோடு இருக்கும்போது சார் சுத்தி இருப்பவர்கள் உதவுவாங்க அப்படின்னு நினைக்காம நமது தேவைகளை கேட்டு பெற்று வலிமை அடைவதும் தான் சார் வலிமை. அதாவது நான் பசியோட இருக்கேங்கிறது யாருக்கும் தெரியாது, சுத்தியில இருக்கவங்களுக்கு. எனக்கு இது கொண்டாங்க, குடுங்க, தண்ணியை குடுங்க, காப்பியை கொடுங்க அப்படிங்கும் போதுதான் சார் அவங்க உணர்ந்து கொண்டு வந்து தர்றாங்க. அப்பதான் நம்ம வலிமை அடைகிறோம். அது மாதிரி நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ கத்துக்கிறதா சார் மன வலிமை.
0: சரி,
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. நான் மேனாங்குளம் எம்கே முடிவு கேட்டுருங்க ஐயா.
0: பேசுங்க ஐயா.
2: வலிமை வந்து நம்ம மனதில்தான் சார் இருக்கு. ஏன்னா மன துணிவு இருந்தாக்க நம்ம எதையுமே துணிவா செய்ய முடியும். வந்து நம்ம துணிவு இல்லைன்னு சொன்னா துணிவு தான் நமக்கு தோழன். நம்ம துணிவு இல்லைன்னு சொன்னா எந்த காரியத்தையுமே செயல்படுத்த முடியாது.
0: நிச்சயமா.
2: ஆமா, நம்ம செயலிலே நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கைங்க ஒரு துணிவு தான்.
0: நன்றி நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம். எந்த ஊருங்க?
3: பூம்புகார்.
0: யார் பேசுறீங்க ஐயா? இளங்கோவன். பேசுங்க ஐயா. அனைத்து அகில இந்திய வானொலிக்கும் நேயர் அப்படின்னு
3: சொல்லிடலாமா?
0: சரிங்க. வலிமை எதில் உள்ளதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. நன்றிங்க ஐயா. இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்திருக்கீங்க, பேசலாம் நீங்க.
4: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
4: காட்டு மன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன்.
0: சொல்லுங்க குளஞ்சியப்பன்.
4: வலிமை எதில் உள்ளது? வலிமை எதுலயும் இல்லைங்க. இந்த மனசுல நம்ம தான் கொண்டு போய் அதுல நிலைநிறுத்தி வைக்கணும். வலிமை வந்து இப்ப நம்ம ஒரு குடத்துல வந்து என்ன செய்யறோம்னா தண்ணி ஊத்தி வச்சாதான் நிறை குடம், இல்லைன்னா அது வெறும் குடம்
0: தானே.
4: அதே போல நம்ம வாழ்க்கையில வருகின்ற இன்னல்கள், சோதனைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் நம்ம எதிர்கொள்ளணும். எதிர்கொள்ளக்குள்ளதான் அந்த வலிமை நமக்கு வந்து மனசுல நிலையா இருக்கும். இன்னைக்கு 10,000 பேர் அங்க நிக்கிறானா, தனி ஒரு ஆளு ஏத்து நிக்கிறானா, அவன்கிட்டதான் இருக்கு அந்த வலிமை. தேகுவாரா கூட சொல்றாரு, 1,000 பேர் எல்லாம் தனியா ஏத்து நிக்கிறான் பாரு, அவங்க கூட போய் நில்ல, அவன்கிட்டதான் உனக்கு இருக்க வலிமைன்னாங்க. அப்ப கஷ்டங்களை நாம அனுபவிக்க குள்ளதான் அந்த வலிமை நமக்கு வருது.
0: சரிங்க.

0: இன்னைக்கு தங்கத்துல வந்து நெருப்புல ஆன பிறகுதான் அது ஜொலிக்குது வலிமையா. அதே போலதான் நிலக்கரி புல்லாங்குழல பாத்தீங்கன்னா சூடு பட்டாதான் அந்த மூங்கில் வந்து புல்லாங்குழல் ஆகுது. அப்ப நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில வலிமைங்கிறது கஷ்டத்திலேருந்து பிறக்கிற வலிமை, இறுதியானது உறுதியானது. இது இளம் வயதுல இருந்தே பிள்ளைகளுக்கு இந்த வலிமையை உருவாக்கணும்னா அவங்க எதிர்காலத்துல ஒரு சிறப்பான மனிதராக வருவாங்கிறது தாங்க என்னுடைய கருத்து.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, IEEE மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.

0: 10:53:45 நொடியாகிற இந்த இனிய பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் வலிமை எதில் உள்ளது என்கிற பொருண்மையில் நேர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறோம். காற்றலையில் கைகுலுக்கி கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிற காரைக்கால் பண்பலையின் சிந்தனை அரங்கத்தில் அடுத்து முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவை விடுத்திருக்கிறார் மேமாத்தூர் அமுதா சேகர். மன வலிமை இருந்தால் உடல் வலிமை பெறும் சார் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. மன வலிமை என்பது மனதிடம்தான் உடலை வந்து சரியாக வைத்திருக்கும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்து வருகிற நேயர் தொலைபேசி வழியை யார்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்திருக்கீங்க.
1: கும்பகோணம் வட்டம், ராஜபுரத்து, முகமது இக்பால். நலமா இருக்கலாம்?
0: நலமா இருக்கோங்க, சொல்லுங்க ஐயா.
1: வலிமை பத்தி கேட்டு எதுல இருக்குன்னு கேட்டீங்க. வலிமை பொறுத்த வரைக்கும் மன வலிமை உடல் வலிமைன்னு இருக்குங்க. உடல் வலிமைங்கிறதே பலு தூக்குறவங்க, மூட்டை தூக்குறவங்கலாம் உடல் வலிமைன்றத அந்த வேலையை செய்ய முடியும். மன வலிமையை பொறுத்த வரைக்கும் மாணவர்களையும் கட்டாயமா இருக்கணும் சார். கடந்த 8ஆம் தேதி +2 ரிசல்ட் வந்துருக்கீங்க. அது வந்து 95% வெற்றி பெற்றிருக்காங்க.
0: ஆமா,
1: இதுல வந்து பெண்கள் ஆண்களோட பெண்கள் தான் அதிகமா தேர்ச்சி பெற்றிருக்காங்க. மிச்சம் உள்ள 5% உள்ளவங்க மன வலிமையோட இருக்கணும்.
0: சரிங்க,
1: மன வலிமை இல்லாதவங்க தான் தவறான முடிவுக்கு வந்துடுறாங்க. அதனால மன வலிமை இருந்தா அடுத்த 1 மாசத்துல ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, மறு தேர்வு எழுதி பாஸ் பண்ணி இதே வந்து காலேஜ்ல சேர்ந்துடலாம்.
0: சரிங்க,
1: எங்க காலத்துல தான் 1 வருஷம் பைலா பண்ணா 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ற மாதிரி இருந்துச்சுங்க. இப்ப உள்ள மாணவர்கள் அந்த பிரச்சனை இல்லாம போச்சுங்க.
0: நிச்சயமா,
1: அதே கல்வி ஆண்டுல சேர்ற மாதிரி எல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால மன வலிமை தான் எல்லாருக்கும் அவசியம். மாணவர்கள் குறிப்பா மாணவர்கள் முக்கியமா அவசியம் இருந்தாகணும்.
0: சரிங்க,
1: நன்றி, வாழ்த்துக்கள்,
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றி. இணைப்பில் வந்து மிக்க அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா. நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: பேசுங்கம்மா.
2: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், சொல்லுங்கம்மா.
2: அதாவது வலிமைங்கிறது வந்து சுய ஒழுக்க கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் வலிமையா வாழ்றவங்களா எனக்கு
0: திகழ்றாங்கன்னா.
2: 50 ஆற்றின் அந்த 5 அடக்கல் ஆற்றின் குரல் கூட சொல்லுவாரு வலிமை. அந்த ஆமை போல் ஒருமையில் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றி எளிமை ஏமா புடைச்சுன்னு சொல்லுவாரு. ஏன்னா அந்த ஆமை போல தன்னோட ஓடுகளை உள்ள மண்டக்குள்ள உள்ள வச்சு பாதுகாக்கு பார்த்தீங்களா, அது போல ஒரு மனிதர் வந்து 5 புலன்களையும் எப்படி பாதுகாப்பா வச்சிருந்து, அதாவது சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் சில பேர் குற்றம் செய்ய மாட்டாங்க, சந்தர்ப்பம் கிடைச்சிட்டாங்கன்னா உடனே அதை குற்றம் செய்ய ஈடுபடுவாங்க. அது இல்லாம சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அதை குற்றம் செய்யாம ஒரு நிலையில இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எப்பவுமே ஒரே வலிமையா இருப்பாங்க. நேர்கொண்ட பார்வையும் நறு சிந்தனையும் அவங்ககிட்ட இருக்கும். அவங்கள பார்த்து எல்லாருமே தலைநிமிந்து வாழ முடியும். நன்றி,
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்கம்மா. இணைப்பில் வந்தமைக்கு நேர்களே, இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் வலிமை எதில் உள்ளது என்ற பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருந்தோம். அதே போன்று காரைக்கால் பண்பலை என்கிற முகநூல் பக்கத்தில் விடுத்திருந்த பதாகையின் கீழ் பின்னூட்டங்களை மிக அழகாக நம்முடைய நேர்கள் ஆழமான கருத்துக்களோடு பதிவிட்டிருந்தார்கள். வலிமை என்பது எதில் உள்ளது? இந்த கேள்விக்கான விடையை நாம் தேடிக்கொண்டே இருக்கலாம் வாழ்காலம் முழுக்க. ஆனால் எதில் இருக்கிறது என்கிற ஒற்றை புள்ளியில் நாம் எங்கு நிறுத்தி வைக்கலாம் என்றால்,

உடலில் இருக்கிற வலிமையை விட நடத்தையில் நமக்கு வலிமை வேண்டும். அந்த நடத்தையில் வலிமை இருந்தால் வாக்கில் வலிமை இருக்கும் வேண்டும். அந்த வாக்கினில் வலிமை இருக்கிற பொழுது நேர்மையில் வலிமை பயணிக்கிறது. நேர்மையில் வலிமை பயணிக்கிற பொழுது நம்முடைய உடல் திறனோடு கூடிய வலிமை வந்து தானாகவே சேர்ந்து விடுகிறது. அந்த உடல் வலிமை என்பது உடற்பயிற்சியாலும் வரலாம், மனப்பயிற்சியாலும் வரலாம். அப்படி மனப்பயிற்சியால் வருகிற அந்த வலிமை என்பது வாழ்க்கையில் நம்முடைய ஆயுட்காலம் வரை தொடர்ந்து வருகிறது. அந்த மனதிடம் என்கிற மன வலிமை தான் ஒட்டுமொத்தமாக நம்மை இயக்குகிறது என்றால் அந்த மன வலிமை அங்குதான் தன்னுடைய ஆரம்ப புள்ளியாக தொடர்கிறது. அந்த ஆரம்ப புள்ளி கடைசியாக முற்றுப்புள்ளியாக வேண்டுமென்றால் நிச்சயமாக மன வலிமை என்பது என்றைக்கும் மாறாமல் இருக்க வேண்டும் என்கிற இந்த சிந்தனையும் உங்களோடு பரிமாறிக்கொண்டு இன்றைய சிந்தனை அரங்கத்தில் பங்கு பெற்று சிறப்பித்த நேயர்களுக்கும், காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் பின்னூட்டங்களை இட்ட நேயர்களுக்கும், இல்லத்திலிருந்து நிகழ்வினை கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். மீண்டும் சந்திப்போம் நேர்களே.

0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 11 மணி.
1: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர், ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
6: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
5: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
6: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
5: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
6: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: இனி நாம் கேட்கலாம் திரை இசை. தொடக்கமாக பாகுபலி திரைப்படத்திற்காக ஒரு இனிமையான பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையவரில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
5: என்ன சுனாமியா?
4: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70-க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
6: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
10: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
11: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
12: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
13: அடுத்ததாக நான் கடவுள்

விஷ்ணுரா விஷ்ணு ஸ்ரீமதா பகவதோ மகா புருஷஸ்ய விஷ்ணு ராக்னயா பிரவர்த மானஸ்ய அத்ய ப்ரஹ்மணோ த்விதியே பரார்த்தே மனஹ சிவ சங்கல்பமஸ்து சுமுகஸ்ய ஏகத.

விஷ்ணு ஸ்ரீமத பகவதோ மகா புருஷஸ்ய விஷ்ணு ராக்னயா பிரவர்த மானஸ்ய அத்ய ப்ரஹ்மணோ த்விதியே பரார்த்தே மனஹ சிவ சங்கல்பமஸ்து சுமுகஸ்ய ஏகதந்த.

விஷ்ணுரா விஷ்ணு ஸ்ரீமதா பகவதோ மகா புருஷஸ்ய விஷ்ணு ராக்னயா பிரவர்த மானஸ்ய அத்ய ப்ரஹ்மணோ த்விதியே பரார்த்தே மனஹ சிவ சங்கல்பமஸ்து சுமுகஸ்ய ஏகதந்த.

பண்பலை 100.3 நேயர்கள் இணைவிருக்கும் இந்நிகழ்ச்சி தேன்மழை. 70-80களின் இசைச்சாரல் தொடக்கமாக MS விஸ்வநாதன் இசையில் KJ யேசுதாஸ் பாடியிருக்கிறார். அபூர்வ ராகங்கள் படத்திற்காக

0: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
1: என்ன சுனாமியா?
0: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70-க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: PSR தங்க மாளிகை,
8: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
9: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
10: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
9: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
10: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
9: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
11: நிகழ்ச்சியில் அடுத்ததாக MS விஸ்வநாதன் இசையில் SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் இணைந்து பாடியிருக்கிறார்கள் பொல்லாதவன் படத்திற்காக.

0: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
8: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
7: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
8: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
7: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
8: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
7: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களை, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சோல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நேரிலே நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அனில் பாஸ்தா, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர்.
4: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
8: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
9: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
7: பாபரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.

0: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக MS விஸ்வநாதன் இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறார் தில்லமுள்ளு படத்திற்காக.

0: நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
3: என்ன சுனாமியா?
2: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
5: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
5: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
6: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கணித நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
8: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நேர்களுக்கு உளங்கடிந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் இன்றைய நிகழ்ச்சி கணித்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், கொலுமாங்குடி, மயிலாடுதுறை.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருதாச்சலம்.
4: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
11: வரும் மே மாதம் 13 முதல் 17ஆம் தேதி வரை.
5: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
12: மற்றும் திருச்சி
13: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
6: நிகழ்ச்சியில் நிறைவாக கேவி மகாதேவன் இசையில் KJ யேசுதாஸ், TK கலா இணைந்து பாடியிருக்கிறார்கள் பல்லாண்டு வாழ்க படத்திற்காக.

0: தங்க மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, IEEE மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், நாக் A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
7: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க.

நிறைவு பெற்றது தேன்மழை. நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. சில நொடிகளில் தொடர்கிறது தமிழில் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் பேரவையில் உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். உலகில் உள்ள எந்த சக்தியாலும் இந்தியாவை அடிபணிய வைக்க முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை குறிக்கும் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதால் திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டமன்றத்தின் 17வது பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் அனைவரும் இன்று உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் அனைவரும் இன்று முறைப்படி பொறுப்பேற்றனர். இதற்கான பேரவைக் கூட்டம் காலை 9:30 தொடங்கியது. பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் இன்றைய கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்த தற்காலிக பேரவைத் தலைவர் திரு கருப்பையா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தியும் பாராட்டியும் சில கருத்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் முதலாவதாக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட் ரமணன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு டி கே பிரபு ஆகியோர் உறுதிமொழி கூறி பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அகர வரிசைப்படி உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். சோம்நாத் ஆலயம் நம்பிக்கை, புனிதம், தூய்மையின் சின்னமாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் சோம்நாத் ஆலய பெருவிழாவின் 75வது ஆண்டு நிறைவையொட்டி சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்ட பின்னர் மக்களிடையே உரையாற்றிய பிரதமர், பழமையை கொண்டாடும் ஒரு விழாவாக மட்டுமல்லாமல் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான நாட்டின் உத்வேகத்திற்கான விழாவாகவும் இது திகழ்கிறது என்றார். வேர்களோடு இணைந்திருந்தால் மட்டுமே ஒரு தேசம் நீண்டகாலம் வலுவாக இருக்க முடியும் என்பதை இந்த ஆலயம் நினைவூட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் முதலாவது 3 அணுசக்தி பரிசோதனைகள் நடைபெற்ற இத்தினத்தில் நம் நாட்டு விஞ்ஞானிகளின் திறன்கள் உலகம் முழுவதற்கும் வெளிப்படுத்தப்பட்டதாக பிரதமர் எடுத்துரைத்தார். இந்த அணுசக்தி சோதனைகள் மூலம் ஒரு நாட்டின் அரசியல் நிலைப்பாடும் தீர்க்கமான முடிவும் உலக நாடுகளுக்கு பறைசாற்றப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக சோம்நாத் ஆலயத்திற்கு பேரணியாக சென்ற பிரதமரை சாலையின் இரு மருங்கிலும் கூடியிருந்த மக்கள் உற்சாகமாக வாழ்த்தி வரவேற்றனர். சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலையில் பிரதமர் மலர் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து ஆலயத்தில் கொடியேற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற வைபவத்திலும் அவர் பங்கேற்றார். இந்நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் விமானப்படையின் சூரிய கிரண் வான்வெளி சாகச நிகழ்வும் இடம்பெற்றது. தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன்

0: கிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா உள்ளிட்டோர் நாட்டின் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை இந்நாள் குறிப்பதாக எடுத்துரைத்தார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 1998 வெற்றிகரமாக நடைபெற்ற பொக்ரான் சோதனையில் இந்தியாவின் கடின உழைப்பையும் விஞ்ஞானிகளின் அளப்பரிய அர்ப்பணிப்பையும் நாடு பெருமிதத்துடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் வெளியிட்டுள்ள செய்திகளில் நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லும் விஞ்ஞானிகளின் புதுமையான சிந்தனைகளையும் விடாமுயற்சியையும் பாராட்டுவதாக வாழ்த்தினர். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியில் குடிமக்களும் வர்த்தகர்களும் அந்நிய செலாவணி பரிவர்த்தனை தேவைப்படும் பொருட்களுக்கான செலவை குறைப்பதன் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு வருடாந்திர கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர், மேற்காசிய நெருக்கடிகள் தொடரும் நிலையில் பொருளாதாரம் சார்ந்து நாம் பொறுப்புடன் நடந்து கொள்வது நாட்டிற்கு தற்போது மிகவும் இன்றியமையாதது என்றார். பொதுமக்கள் தங்கள் வாழ்வில் வெளிநாட்டு நேரடி பரிவர்த்தனைக்கான பகுதிகளை கண்டறிந்து அவற்றை தவிர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். செலவினங்களை குறைக்கும் அதே வேளையில் நம் நாட்டின் அந்நிய செலாவணி வருவாய் அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே நாட்டின் பொருளாதார நிலையை வலுப்படுத்தும் வகையில் இவ்விரு நடவடிக்கைகளும் ஒருங்கே நடைபெற வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேற்காசிய நெருக்கடி நிலைமையை கண்காணிக்க உயர்மட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் இன்று நடைபெற்றது. அப்பகுதி மோதல்களை தொடர்ந்து அங்கு உருவாகும் நிலைமை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஹர்தீப் சிங் பூரி, திரு சர்பானந்த சோனோவால், திரு கிரண் ரிஜிஜு, டாக்டர் ஜிதேந்திர சிங், திரு கே ராம் மோகன் நாயுடு உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜனிடம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் தங்களது குறைகள் சார்ந்த மனுக்களை வழங்கினார்கள். திருச்சி, அரியலூர் மாவட்டங்களில் நடைபெற்ற குறைதீர் நாள் முகாமில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மனுக்களை பொதுமக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டனர். சற்று முன் கிடைத்த செய்தி, தமிழக சட்டப்பேரவையில் அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் தவிர 232 சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். சட்டப்பேரவை தலைவர் தேர்தல் நாளை நடைபெறும் என்று அறிவித்துள்ள தற்காலிக சபாநாயகர் திரு கருப்பையா பேரவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறியதை அடுத்து வேலூர் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் பதவியை காங்கிரஸ் கட்சியின் திரு கிருஷ்ணவேணி ராஜினாமா செய்வதாக கூறியுள்ளார். ராஜினாமா கடிதத்தை ஆட்சித்தலைவரிடம் இன்று வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரி பகுதியில் பாலாற்றின் கரையோரம் கொட்டப்படும் குப்பைகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி கூறினார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: வேலூர் பாலாற்று படுகையில் குப்பைகள் சேருவதால் நிலத்தடி நீர் மாசுபடுவதை தடுக்கவும் ஆற்றின் இயற்கை வளத்தை பாதுகாக்கவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பழைய குப்பைகள் மட்க செய்து அதிலிருந்து பிளாஸ்டிக், உலோகம், மண் மற்றும் எரிக்கக்கூடிய பொருட்களை தனித்தனியாக பிரிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளை சிமெண்ட் ஆலைகளுக்கு எரிபொருளாக அனுப்பவும் உரங்களை விவசாய பயன்பாட்டிற்கு வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. வேலூரிலிருந்து மோகன்.
0: சிவகங்கை மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: சிவகங்கை மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் கனமழை பெய்யும் என அறிவித்துள்ளதை அடுத்து பொதுமக்கள் அரசு அறிவித்துள்ள மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தங்களது வீடுகளின் அருகாமையில் உள்ள மின் கம்பங்களின் அருகே செல்லவோ அவற்றில் கால்நடைகளை கட்டவோ கூடாது எனவும் ஆறு குளங்களில் குளிப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் 9000 ஏக்கர் உப்பளங்கள் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தங்கி உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் நனைந்து சேதமடையாமல் இருக்க உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் 6.50 மெட்ரிக் டன் உப்பு

0: உற்பத்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு பாதியளவு கூட எட்டப்படவில்லை என உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை ஏர்வாடி தர்காவின் 852வது ஆண்டு சந்தனக்கூடு சமூக நல்லிணக்க திருவிழா நேற்றிரவு வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி மகான் குத்பு சுல்தான் சையது இப்ராஹிம் சயீத் ஒலியுல்லா பாதுசா நாயகம் 852 ஆண்டு சந்தனக்கூடு திருவிழா நேற்று மாலை வான வேடிக்கைகளுடன் ஊர்வலமாக தைக்காவில் இருந்து போர்வை எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இன்று காலை ஏர்வாடியில் உள்ள முஜாவிர் நல்ல இப்ராஹிம் தர்காவில் இருந்து சந்தனக்கூடு எடுத்து அதிகாலை தர்கா வந்து அடைந்தது. சிறப்பு பிரார்த்தனைக்கு பின் மக்பராவில் பச்சை மற்றும் பலவண்ண போர்வைகளால் போற்றப்பட்டு மல்லிகைப்பூ சரங்களால் அலங்கரிக்கப்பட்டு சந்தனம் பூசப்பட்டது. ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன்.
1: சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்றிரவு சீனாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் பேரவையில் உறுப்பினர்களாக பதவியேற்றனர். உலகில் உள்ள எந்த சக்தியாலும் இந்தியாவை அடிப்பணிய வைக்க முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை குறிக்கும் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை விலக்கிக் கொள்ளப்பட்டதால் திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 1:56. நேயர்கள் கேட்கலாம் மெல்லிசை.

0: நேரம் 2 மணி. காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேயர்கள் கேட்கவிருப்பது லஞ்ச் பிரேக். முதலில்
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: புற்றுநோய் பத்தி பேச சொல்லியிருக்காங்க. மெலனோமா அப்படின்றது வந்துட்டு மெலனின் அப்படின்னு ஒரு பிக்மெண்ட் இருக்கு நம்ம தோலில். நம்ம கருநிறத்துக்கும் வெள்ளை நிறத்து தோலில் வெள்ளை நிறமும் கருநிறமும் எப்படி வந்துட்டு நம்ம வித்தியாசப்படுத்துகிறோன்னா, அந்த மெலனின் ஒரு பிக்மெண்ட் வந்து நம்ம தோலில் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம கலர் வந்துட்டு நிர்ணயிக்கப்படுது. இந்த மெலனின் ஒரு பிக்மெண்ட்டு உருவாக்குற செல் பேர் தான் அந்த ஸ்கின்ல இருக்கிற ஒரு செல் பேர் தான் அந்த மெலனோமா கேன்சரை உண்டாக்குது. ஸோ அதனால் மெலனோமா அப்படின்னு சொல்கிற போது நாங்கள் எப்போவுமே கருப்பு அப்படின்றது நிறத்தை நிர்ணயிக்குவோம். ஸோ தோலுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கருப்பு நிறத்தில் எந்த இடத்துல உடம்புல தோலில் இருந்தாலும் அது மறுவாகல இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன தழும்பாக இருக்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது புண்ணு ஆச்சுன்னா அந்த தோலில் வந்து தழும்பு பெருசாகும், தழும்பு வீங்கிட்டே போகும். அதுலேயும் பிக்மெண்டேஷன், அதாவது அந்த மெலனின்ற அந்த கெமிக்கல் வந்துட்டு நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் கருப்பாக தெரியும். ஆனால் மெலனோமான்ற புற்றுநோய் என்னென்னா அப்படியே என்னாகும், தோலை அப்படியே அரிச்சு பெருசாகிட்டே போகும். மெலனோமா வந்துட்டு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் எங்கே வந்து ஓசோன் லேயர் வந்துட்டு கம்மியாக இருக்கோ அந்த நாடுகளில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கின் கேன்சர் ரொம்ப காமன். அதில் மெலனோமா மிக மிக ரொம்ப காமன். இந்த மெலனோமா உருவானதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு புண்ணு மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஒரு சின்ன தோலில் ஒரு புண் வரும், புண்ணு ஆறாது, இல்லை மருவு மாதிரி இருக்கும், அந்த மருவு ஆறாது, நம்ம திடீர்னு பார்த்தா பிளட் வரும், இல்லை நீர் கசியும் அல்லது ரத்தம் கசியும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அது வந்துட்டு சீக்கிரம் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு அது எடுத்துடணும். ஏன்னா மெலனோமான்ற கட்டி ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ், அதாவது புற்றுநோய்கள்லையே நாங்கள் வந்துட்டு பயப்படுற ஒரு விதமான புற்றுநோய் வந்துட்டு மெலனோமா புற்றுநோய். இந்த மெலனோமா புற்றுநோய் ஏன் பயப்படுறோம் அப்படின்னா, ரொம்ப சின்னதாக இருக்கும் போதே கல்லீரலுக்கு, மூளைக்கு மற்றும் நெறிக்கட்டிகளுக்கு பரவிடும். ஸோ நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. ஒழுங்கான டைமுக்கு பண்ணாமல் அது நெறிக்கட்டி வர்ற வரைக்கும் அல்லது கிளிவருக்குள்ளே பூந்து போகிற அளவுக்கு மக்கள் வரதுனால பேஷண்ட் பார்த்திங்கன்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கொடூரமாக ஃபாஸ்ட்டாக பரவும் எல்லா இடத்துக்கும். இப்போ இந்த மெலனோமா வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா, தோலில் வரும். எஸ்பெஷலி சூரியன் எங்கெல்லாம் நம்ம தோல் மேலே படுதோ அந்த இடங்களில் வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா விரலுக்கு அடியில் கருப்பு நிறமாக வரும்.

0: நம்ம பார்த்துருப்போம், சில பேருக்கு அடிபட்டால் நம்ம விரல் கடியில் கருப்பு நிறம் ஹெமடோமான்னு சொல்லுவாங்க, ரத்த கட்டி ஆகவும் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ரத்த கட்டிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ரத்த கட்டி அடிபட்டால் வரும், வலிக்கும், கொஞ்ச நாளில் 3 வாரத்தில் அப்படியே காணாமல் போயிடும். ஆனால் மெலனோமா வந்துட்டு வலிக்காது, ஆரம்ப நிலையில் வலிக்காது, வளர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ நேர்களே, மெலனோமான்றது ஒரு கொடூரமான கேன்சர். எந்த மருவு நம்ம உடம்புல தோலில் வந்துட்டு எங்கே இருந்தாலும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அல்லது நீர் கசியுது, அல்லது ரத்தம் கசியுதுன்னா உடனே உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் காமிங்க, ஒரு சத டெஸ்ட் எடுத்துகிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
2: நேரம் 2:05.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நம்ம இணைத்திருப்பது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கும் கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்ட்
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்.
10: 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு BSc டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
11: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ் மயிலாடுதுறை.
12: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும்

0: விற்பனை
1: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
1: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
0: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
1: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
2: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
6: என்ன சுனாமியா?
5: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? Fantastic water park Mannargudi.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
7: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
0: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல்ய, சரடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
7: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.

கேள்விக்கான பதில் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கெடுக்க 0436 8 இணைப்பு எண்ணுடன் 2311 2311 அல்லது 2999 2999 5 8 0 அலைபேசி எண் 9566 4272 3 1 இந்த எண்களுக்கு தொட்டழைத்து நிகழ்ச்சியில் பங்கெடுக்கலாம். கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வி நேயர்களுக்காக, தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது? தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் என்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறது? இதுதான் நேயர்களுக்கான முதல் வினா.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
8: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
9: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
8: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
9: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
8: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
9: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
10: இணைந்திருக்கிறோம் நேர்களை. காரைக்கால் பண்பலை 100.3 லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நேயர்களுக்கான ஒரு முதல் வினா கேட்டிருந்தோம். அதாவது தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் என்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு நிகழ்ச்சியில் நேயர்களுக்கான முதல் வினா கேட்டிருந்தோம். வரக்கூடிய நேயர் யார், இங்கேருந்து பேசுகிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
11: வணக்கம் மேடம்.
10: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
11: நல்லா இருக்கலாம் மேடம்.
10: அனைவரும் நலமாக இருக்கும், நீங்கள் நலமாக இருக்கீங்களா?
11: இருக்கேன் மேடம்.
10: சொல்லுங்க, யார் பேசுகிறீங்க சார்? நன்றி, வாழ்த்துக்கள். தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் ஏப்ரல் மாதம் 11 தேதி கடைபிடிக்கப்படுதுங்க இந்தியாவில். மருத்துவ வசதிகளை எளிதில் பெறுதல் மற்றும் விழிப்புணர்வை மேம்படுத்துவதன் மூலம் தாய் மற்றும் சிசு மரணங்களை குறைப்பதை இந்த நாள் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த தினத்தில் வந்து பாதுகாப்பான கர்ப்பம், திறமையான மகப்பேறு பராமரிப்பு, பிரசவத்திற்கு முந்தைய மற்றும் பிரசவத்திற்கு பிந்தைய சேவைகள் ஆகியவற்றில் முக்கிய கவனம் செலுத்துது. இது பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் கடைபிடி

வைக்கப்படுகிறது. இந்த 2026 ஆம் ஆண்டு இந்த தேசிய பாதுகாப்பான தாய்மை தினத்தினுடைய கருப்பொருள் தீம் ஈக்கிட்டியின் மேட்டர்னல் ஹெல்த் லீவ் நோ மதர் பிஹைண்ட், தாய்வழி சுகாதாரத்தில் ஈக்குவிட்டி சமம், எந்த தாயையும் விட்டுவிடாதீர்கள். இதுதான் இந்த ஆண்டிற்கான கருப்பொருள். தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் April 11 கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்தது நேயர்களுக்கான அடுத்த வினா கேட்கலாம் கேள்விக்கான பதில் நிகழ்ச்சியில் சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமையின் 2026 மார்ச் மாத நிலவ அறிக்கையின்படி இந்தியா வந்து 8வது இடத்தை பிடிச்சிருக்குங்க. உலக அளவில் சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமையின் இந்த ஆண்டு 2026 ஆம் ஆண்டு மார்ச் மாத நிலவரப்படி இந்தியா 8வது இடத்தை பிடிச்சிருக்கு.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாசின் விவி ஆயில் வழங்கும் இன்சுலமது. மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
2: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரைடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்குமால் பசந்தளிர் மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள். கமர்ஷியல் ரைடர்ஸ் காரைக்கால் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். நாளை மாலை 5:00 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும், வாங்க பேசலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏசன ஏசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இம்மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
7: AI, டேட்டா சயின்ஸ், BCOM, BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும் ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
8: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
9: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
10: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
11: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
12: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமையின் 2026 அறிக்கையின்படி இந்தியா எத்தனாவது இடம்னு கேட்டிருக்கோம். வரக்கூடிய நேர் சொல்றாங்களா? வணக்கம்.
13: வணக்கம் மேடம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்?
13: குரோப்லம் விக்னேஷ்
0: சார். விடை கண்டுபிடிச்சாச்சா?
13: மூன்றாவது இடம்.
0: மூன்றாவது இடம், ரொம்ப சரியா சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். முதல் இடம் சீனா, இரண்டாவது இடம் அமெரிக்கா, அடுத்தபடியாக உலக அளவில் இந்தியா மூன்றாவது இடத்தை படிச்சிருக்குங்க. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமையினுடைய இந்த ஆண்டு மார்ச் மாத நிலவர அறிக்கையின்படி. நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கிய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
14: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
15: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
12: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.

0: ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: காரைக்கால் எஃப்எம் 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர். இதையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அகரவரிசைப்படி உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு மக்களும் தொழில் வர்த்தகத் துறையினரும் அந்நிய செலாவணிக்கு உட்படுத்தப்படும் பொருட்கள் மீதான செலவை கணிசமாக குறைக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், பொருளாதார நெருக்கடியை ஈடு செய்ய நாம் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் அவசியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய தேவை தவிர வேறு எந்த பொருளையும் இறக்குமதி செய்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் நேற்று நாட்டு மக்களுக்கு விடுத்த கோரிக்கையை சுட்டிக்காட்டிய அவர், உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலும் இந்திய பொருளாதாரத்தை சீராக பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள்

ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். 1998 இதே நாளில் பொக்ரானில் இந்திய அணு ஆயுத சோதனை மேற்கொண்டதை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தொழில்நுட்ப தினம் கொண்டாடப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாடு சுயசார்பு நிலையை எட்டுவதன் தொடக்கமாக பொக்ரான் அணு ஆயுத சோதனை அமைந்திருந்ததாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் பொக்ரான் சோதனையை வெற்றிகரமாக முடித்த விஞ்ஞானிகளின் அர்ப்பணிப்பு உணர்வையும் கடுமையான உழைப்பையும் பாராட்டுவதாக கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியாவை உருவாக்க இந்த முயற்சி பெரிதும் உதவியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள செய்தியில் 1998 அப்போதைய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையிலான அரசு அரசியல் ரீதியாக தைரியத்துடன்

0: உருவாக்க இந்த முயற்சி பெரிதும் உதவியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள செய்தியில், 1998 அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான அரசு அரசியல் ரீதியாக தைரியத்துடன் பொக்ரான் சோதனையை மேற்கொள்ள முடிவெடுத்ததாக கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறையின் வளர்ச்சிக்கும் விண்வெளி கண்டுபிடிப்புகளுக்கும் முன்னோடியாக இந்த சோதனை அமைந்தது என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். நாடு வளர்ச்சிப் பாதையில் விரைந்து செல்வதற்கு தூண்டுகோலாக தேசிய தொழில்நுட்ப தினம் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்தியில், இளம் தொழில்நுட்ப வல்லுநர்களும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆங்கில நாளேட்டில் இந்நாளையொட்டி தாம் எழுதிய கட்டுரையை பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் நாடு வெற்றி நடை போடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2031-35 பருவநிலை தொடர்பான இலக்குகளை எட்டும் முயற்சியில் இந்தியா முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு கிறிஸ் போவனுடன் பருவநிலை சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு முயற்சிகள் குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக கூறினார். தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக உப்பு உற்பத்தி தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பள தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 9,000 ஏக்கர் நடைபெற்று வந்த உப்பு உற்பத்தி பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் 5,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரமின்றி வேலையிழந்துள்ளனர். தமிழ்நாட்டில் தூத்துக்குடிக்கு அடுத்து உப்பு உற்பத்தி 2வது இடத்தில் உள்ள வேதாரண்யத்தில் அகசியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9,000 ஏக்கர் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 5 மாதங்களாக வெயில் தாக்கம் இருந்ததால் உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தங்கி உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் நனைந்து சேதமடையாமல் இருக்க உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த 7 மாதங்களில் 5 லட்சம் டன் உற்பத்தி நடந்திருக்க வேண்டிய நிலையில் மழையால் உற்பத்தி பாதி அளவுக்கும் கீழ் சரிந்துள்ளது. மழை தொடர்வதால் மீண்டும் உற்பத்தி தொடங்க குறைந்தது 10 நாட்கள் முதல் 1 வாரம் வரை ஆகும் என்று கூறப்படுகிறது. போதிய இருப்பு இல்லாததால் மழைக்காலத்தில் உப்பு விலை உயர வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று தமது 3 நாள் பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே நிலவி வரும் போர் சூழல் குறித்தும் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் நிலவி வரும் தடைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் சூழல் காரணமாக உலகளாவிய எரிபொருள் பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கான வழிவகைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளது. அமெரிக்க அதிபரின் சீன பயணம் குறித்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் அலுவலகத்தின் முதன்மை செய்தி தொடர்பாளர் ஆனா கெல்லி, புதன்கிழமை மாலையில் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பெய்ஜிங் செல்வார் என்றும் கூறினார். வியாழக்கிழமை அன்று இரு தலைவர்களும் விரிவான பேச்சுக்கள் நடத்துவார்கள் என்றும் அவர் கூறினார். கோஸ்டரிக்கா வெளியுறவு அமைச்சர் திரு மேன்வேல் டோவரிடம் தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இந்த சந்திப்பு குறித்து தெரிவித்துள்ள அவர், இந்தியா கோஸ்டரிக்கா இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாங்கள் ஆலோசித்ததாக கூறியுள்ளார். பன்முக கலாச்சாரம், ஜனநாயகம், சர்வதேச விதிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவரிடம் பேசியதாகவும் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த வங்கி இன்று வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில், உலக அளவில் பொருளாதார நெருக்கடி அதிகரித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி சீராக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. வர்த்தக வங்கிகளின் வங்கிக் கடன் வளர்ச்சி 16.1% உயர்ந்துள்ளதாகவும், கடந்த ஆண்டு இது 11% இருந்தது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கடன் 29,50,000 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் பாரத ஸ்டேட் வங்கி கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் காக்கிரா லாக்ரு நெடுஞ்சாலையில் கார் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 6 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று

0: கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம்.

லஞ்ச் பிரேக்கில் நேயர்கள் கேட்கலாம் சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஓஎஸ் தியாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சாலக பைரவி ராகத்தில் ஆதிதாளத்தில் ஒழிக்கும் முதல் பாடல்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாட. செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் பிபிஎன் கார்டு மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் மெயின் சொல்ல அமது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியாகோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: காரை பண்பலையில் நாம் இணைந்திருப்பது சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சண்முக பிரியா ராகத்தில் ஆதிதாளத்தில் வருகிறது அடுத்த பாடல். இன்றைய நிகழ்ச்சியில் ஓ எஸ் தியாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

காரைக்கால் பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் OS தியாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினம் 7 சென்டிமீட்டர், மதுக்கூர் 5 சென்டிமீட்டர், பட்டுக்கோட்டை 4 சென்டிமீட்டர், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, திருநெல்வேலி மாவட்டம் மூத்து, துவாக்குடி, நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர், சென்னை விம்கோ நகர், காக்காச்சி, சித்தாறு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், குருந்தன்கோடு, மாஞ்சாலை, ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, தங்கச்சி மடம், பாலமோர், தஞ்சாவூர் மாவட்டம் பேராபூரணி, ராமேஸ்வரம், பாம்பன், பரமக்குடி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அதிகள வெப்பநிலை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் 4 முதல் 6 டிகிரி செல்சியஸ் குறைந்தும், ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைந்தும் காணப்பட்டது. அதிகள வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக சில இடங்களில் இருந்தது. 3 முதல் 5 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. சில இடங்களில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 37.5 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர், காரைக்கால், நாகப்பட்டினம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தருமபுரி, கரூர், சேலம், திருப்பத்தூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. சென்னை, கடலூர், காரைக்கால், மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, துவாக்குடி, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டி 5.8 கிலோமீட்டர் தொலைவில் கடற்பரப்பிலிருந்து குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்றும், மன்னார் வளைகுடாவை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்றும் உருவாகியுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் தீவிரமாக நிலை கொள்ளக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவிலும், 4.5 கிலோமீட்டர் தொலைவிலும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளன. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பை ஒட்டி லட்சத்தீவுகளின் கடற்பரப்பில், கேரள கடலோர பகுதிகளை ஒட்டி 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. தென்கடலோர தமிழ்நாடு, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை இன்று பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை தென் தமிழகம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில்

0: வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் சற்றே பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.8°C, குறைந்த அளவு வெப்பநிலை 24°C. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று ஏதுமில்லை. வானிலை இருக்க கேட்டீர்கள்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3 மணி. இனி நாம் கேட்கலாம்.
2: தேசிய தொழில்நுட்ப நாளையொட்டி திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக கணினித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. தியாகராஜன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
3: பண்பலை நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு தேசிய தொழில்நுட்ப நாள். இன்னைக்கு இருக்கிற அன்றாட வாழ்க்கையில் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். முன்னாடி நம்ம சின்ன வயசில் ஒரு கேட்ட திரைப்பட பாடல்களில் என்ன வரி வரும் அப்படின்னா, விரல் தொட்டால் உணவு கைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடிக்காக அவர் சொல்லியிருப்பார். ஆனால் இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் விரல் நுனியில் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிட்டுருக்கு. அதை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு தினமாக தான் இன்றைக்கி இருக்குது, நேஷ்னல் டெக்னாலஜி டே அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்மோடு வந்திருக்காங்க திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் கணினித்துறை உதவி பேராசிரியர் தியாகராஜன் சார். அவங்கள்ட்ட பேசலாம். ஏன்னா ஒரு கணினி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டெக்னாலஜியில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆதி காலத்தில் என்றைக்கு சக்கரம் கண்டுபிடிச்சாங்களோ அதுக்கப்புறம் தான் உலகம் இயங்க ஆரம்பிச்சிது. ஆனால் இன்றைக்கி இருக்க உலகம் கணினி வந்ததுக்கப்புறம் தான் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அதனால் ஒரு கணினித்துறையிலிருந்து ஒரு உதவி பேராசிரியர்கிட்ட பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு கணினித்துறையில் உதவி பேராசிரியராக அதுவும் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிட்டுருக்கீங்க. உங்களை பற்றி ஒரு சிறிய ஒரு அறிமுகம் கொடுங்க சார்.
4: நான் முனைவர் ப. தியாகராஜன். நான் முனைவர் பட்டம்லாம் பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் பண்ணது. போஸ்ட் டாக்டர் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி ஐஜி கேர் கல்பாக்கத்தில் பண்ணேன். ஒரு 2 வருஷம் உதவி பேராசிரியராக ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணோம். அப்புறம் 2016 தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவராக ஜாயின் பண்ணேன். 2020 வரைக்கும் துறை தலைவராக இருந்தேன். அப்புறம் 2022-24 வரைக்கும் இணை பேராசிரியராக ராஜீவ்காந்தி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ 24 அப்புறம் திருப்பியும் இங்கே மத்திய பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன்.
3: சரி சார், இப்போ வந்து இன்றைக்கு வந்து தேசிய தொழில்நுட்ப நாள் கொண்டாடிட்டு இருக்கோம் சார். குறிப்பிட்டு ஏன் 11 தேசிய தொழில்நுட்ப தினமாக கொண்டாடுறோம் சார்?
4: 11 வந்து 1998 ப்ரொக்ரான் 2 அணு சோதனை நம்ம பண்ணோம். இந்த அணு சோதனை ஆப்ரேஷன்ஸ் பேர் வந்து பார்த்திங்கன்னா சக்தி. இந்த வரலாற்று சிறப்புமிக்க அணு சோதனைகள் நினைவு கூறுறதுக்காக இந்த 11 வந்து கொண்டாடப்படுகிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் மெயின் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1998 இந்தியா வந்து மொத்தம் 3 அணு சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியது. அதன் பின்னர் பார்த்திங்கன்னா 2 சோதனைகள் அதுக்கப்புறமும் நம்ம மேற்கொண்டோம். இந்த சோதனை மூலயமா இந்தியா வந்து உலகத்துக்கு என்ன பறைசாற்றுச்சுன்னா, அணு திறன் கொண்ட மிக்க நாடாக இந்தியா வந்து பறைசாற்றுச்சு இந்த சோதனை மூலயமா. இந்த நாள் வந்து 1999 அன்று ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா திரு அட்டல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களால் அதிகாரப்பூர்வமாக டெக்னாலஜி டேயாக அறிவிக்கப்பட்டது. இதுதான் இதனோட வரலாறு.
3: சரிங்க சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து தற்போதில் எந்த மாதிரியான தொழில்நுட்பத்திலும் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க?
4: நம்ம உலகளாகவே முன்னேற்றத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ பல விதமான தொழில்நுட்பத்தில் நம்ம தீவிரமாக கவனம் செலுத்திட்டு வரோம். அவற்றில் முக்கியமானது பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். இது மூலயமா நம்ம விவசாயம், மருத்துவம், கல்வி மற்றும் அரசு சேவைகள் போன்ற பல துறைகளில் நம்ம இந்த ஏஐ வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத அதுக்கான திசையை நோக்கி நம்ம ரிசர்ச்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல் செமிகண்டக்டர் தொழில்நுட்பம், இந்த பட்ஜெட்லாம் பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் பற்றி நம்ம நிறைய ரிசர்ச்க்காக அலோகேட் பண்ணியிருக்கோம். உள்நாட்டு உற்பத்தியும் நம்ம செமிகண்டக்டர் நம்மளாக தயாரிக்கிறதுக்காகவும் மேம்படுத்துறதுக்காகவும் செமிகண்டக்டர்லையும் நம்ம வந்து கவனம் செலுத்திக்கிட்டு வரோம். அதே மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டிங் அந்த ஏரியாலையும் இந்தியா வந்து ரொம்ப அதிக கவனம் செலுத்திக்கிட்டு வராங்க. இதனாலையும் 5G, 6G அப்புறம் டேட்டா சென்டர்ஸ், தரவு மையங்கள்னு சொல்லுவோம், கிளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்லுவோம், இந்த டிஜிட்டல் கட்டமைப்புக்காகவும் இந்தியா வந்து அதிதீவிரமாக அதை நோக்கியும் நிறையா ஆராய்ச்சிகள் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் அலோகேஷன் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. இதனுடன் சேர்த்து பார்த்திங்கன்னா மின்னணு உற்பத்தித்துறையில் மேக் இன் இந்தியா ஸ்கீமாக பண்ணிகிட்ருக்காங்க. மொபைல் அண்ட் மின்னணு சாதனங்கள் உற்பத்தியும் ஊக்குவிக்கப்படுகிறது. மேலும் ரொபாட்டிக்ஸ் அப்புறம் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் மற்றும் பயோடெக்னாலஜி உயிரியல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளிலும் இந்தியா வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுகின்றன. மொத்தமாக பார்த்தீங்கன்னா பலவிதமான டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் எல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜியும் நம்ம முன்னோக்கி போயிட்டுருக்கோம். அதுக்கான ஆராய்ச்சிகள், அதுக்கான மேக் இன் இண்டியா ஸ்கீமாக மூலயமா என்டர்பிரினர்ஸை ஊக்குவிக்கிறது, நிறைய

0: முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இந்த டைரக்ஷன்ஸ்ல. நம்ம எப்போதுமே ஆராய்ச்சிங்கும் போது அடுத்த 30 வருஷத்துக்கு என்ன இருக்கும் அதை நோக்கி தான் ஆராய்ச்சிகள் இருக்கும். இப்ப இருக்கிறது ஆராய்ச்சி வந்து நம்ம 30 வருஷம் முன்னாடி பண்ணிருப்போம். நம்ம முன்னோக்கி 30 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத நோக்கி தான் ஆராய்ச்சி எல்லாம் இப்ப மேற்கொள்வோம். அதுல வந்து குவாண்டம் செமிகண்டக்டர்ஸ், எலக்ட்ரானிக் வெஹிக்கல், அதெல்லாம் ரொம்ப தீவிரமா நம்ம ஆராய்ச்சிகள் எல்லாம் முன்னோக்கி போயிட்டு இருக்கோம். அதெல்லாம்
1: இப்ப ஆரம்ப காலங்கள்ல ரோபோட்டிக்ஸ் பார்த்தா ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு, எப்படி இப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு இப்ப எல்லா இடத்துலயுமே ரோபோட்டிக்ஸ் இருக்குங்க சார்.
0: ஆமா,
1: இப்ப ஒரு வீட்டு ஃபங்க்ஷன்ல வந்து ரிசப்ஷனிஸ்டா அவங்க வந்து பண்ணிட்டு தெளிக்கிறாங்க, அந்த அளவுக்கு வந்துட்டு. சோ அதனால டெக்னாலஜிங்கிறது நல்லா டெவலப் ஆகிட்டு தான் இருக்கு. ஈவி கூட நீங்க சொன்னீங்களே சார்,
0: எலக்ட்ரானிக் வெஹிக்கல்,
1: அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்?
0: எலக்ட்ரானிக் வெஹிக்கல் வந்து அது வந்து சஸ்டைனபிள் டெக்னாலஜியில வரும். எலக்ட்ரானிக் வெஹிக்கல் பாத்தீங்கன்னா ஏன் சஸ்டைனபிள் டெக்னாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு தொழில்நுட்பத்தை சார்ந்து நம்ம ஒன்னு செய்யறோம்னா அதனால நம்மளுக்கு என்விரான்மெண்ட்டுக்கும் எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது. இப்ப ஏன் எலக்ட்ரானிக் வெஹிக்கல் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சஸ்டைனபிள் டெக்னாலஜி நம்ம வரைக்கும் போயிட்டு இருக்கோம்னா, இப்ப நம்ம சாதாரணமா கார் ஓட்டுறோம், அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூல் கன்சியூம் பண்றோம், பெட்ரோல் கன்சியூம் பண்றோம், அதனால பெட்ரோல்னால காத்துலேருந்து புக வந்து காற்று மாசுபடுது. இது என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு இம்பாக்ட், விச் இஸ் ஆன் நெகட்டிவ் சைட். நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், அதே சமயத்தில் நம்ம சந்ததியிற்கு வந்து நல்ல வளமான என்விரான்மெண்ட்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எலக்ட்ரானிக் வெஹிக்கல் இது மாதிரி சஸ்டைனபிள் டெக்னாலஜி பயன்படுத்தணும். எலக்ட்ரானிக் வெஹிக்கல் பேட்டரி, பெட்ரோலுக்கு பதிலாக பேட்டரி வெஹிக்கல், ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா நம்மளும் பயனடையணும், சந்ததியரும் பயனடையணும். அப்போ வந்து நம்ம ஒரு நல்ல என்விரான்மெண்ட் உருவாக்குவோம் ஃபார் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ். அதை மாதிரியான டெக்னாலஜி தான் இப்போ நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பயனடையும் நிலையில பிற்காலத்திலும் பயனடையணும், அவங்களும் வளமான வாழ்வு வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சஸ்டைனபிள் டெக்னாலஜி மூலமா எலக்ட்ரானிக் வெஹிக்கலாக நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஆராய்ச்சிகளும் முன்னிறுத்தர்களும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்.
1: இப்போ அடுத்து இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள், ஈவி வெஹிக்கிள் மாதிரி வேற ஏதாச்சும் அட்வான்ஸ்டா இருக்கான வாய்ப்பு ஏதாச்சும் இருக்குமா சார் உங்களுடைய பார்வையில்?
0: சோலார், இந்த எலக்ட்ரானிக் பதிலாக சோலாரும் வெஹிக்கிள் அதுவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி பல முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி சஸ்டைனபிளா பண்றது? சஸ்டைனபிளா தண்ணீரேவு நம்ம பயன்படுத்திட்டு நம்ம தண்ணீராம இருக்கணும், யாரையும் சார்ந்து இருக்க வேணாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு சொல்றாங்க, சஸ்டைனபிள் டெக்னாலஜின்னு சொல்றாங்க. இந்த சஸ்டைனபிள் டெக்னாலஜி தான் இப்போ எல்லா துறைகளும், நாட் ஓன்லி இந்த டெக்னாலஜி துறையின் கிடையாது, எல்லா துறையிலையும் சஸ்டைனபிலிட்டி வந்து கவர்மெண்ட் முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன் சோலார் எனர்ஜி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரினியூபிள் எனர்ஜி, அதை மாதிரி இதை யூஸ் பண்ணுங்க ரேதர் தென் நான் ரினியூபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வழியில தான் நம்ம போயிட்டு இருக்கோம். என்விரான்மெண்ட் வெஹிக்கிள் இப்போ கவர்மெண்ட் கூட நிறைய சலுகைகள் தராங்க. அந்த என்விரான்மெண்ட் வெஹிக்கிள் வாங்கினா
1: நிறைய மானியம் கொடுக்குறாங்க,
0: மானியம், டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் தராங்க. ஸோ அதை நோக்கி நிறைய முன்னிறுத்தல் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்காது, எல்லாமே எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸா மாறிடும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும் சீக்கிரம்.
1: அடுத்து கொஞ்ச காலகட்டத்தில் ஈவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இப்போ சோலார் வெஹிக்கிள்ஸ் வந்துடும்
0: கண்டிப்பா,
1: அதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். கூடிய
0: பேட்டரிஸ் வந்து தானாவே சோலார் மூலமா சார்ஜ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் ஜாஸ்தியா இருக்கு.
1: அடிக்கிற வெஹிக்கிளுக்கு சோலார் போட்டா 3 மாசத்துக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போல, அந்த அளவுக்கு அடிக்கிற வெஹிக்கிள் இருக்கு. நீங்க சொன்ன அந்த ஒரு பாயிண்ட்டும் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, டெக்னாலஜி டெவலப் ஆகணும் பட் நம்ம என்விரான்மெண்ட்டும் நல்லா இருக்கணும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எப்பவுமே நம்ம கூட இருக்கணும். அதே சமயத்தில் நம்ம டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு மாணவர்கள் வந்து தொழில்நுட்பத்தை எப்படி வந்து பயனுள்ளதாக பயன்படுத்தணும் சார்? இப்போ எல்லா டெக்னாலஜியும் சரியாக பயன்படுத்துகிறாங்களான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் நான் முன்னாடி வந்து நிற்கிது. ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் அதை ஹேண்டில் பண்ணணும், எப்படி பயனுள்ளதாக கொண்டு வரணும் சார்?
0: டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணலாம். நீங்கள் பாசிட்டிவ் சைட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்கு. இப்போ அவங்க எந்த டெக்னாலஜி ஏஐ பற்றி கற்றுக்கணும்னு நினச்சாங்களோ, குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றி கற்றுக்கணும்னு நினச்சாங்களோ அவங்க எங்கேயும் போக தேவையில்லை. வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்பிடிஎல்னு ஒரு கோர்சஸ் இருக்குது, டெக்னாலஜி கோர்சஸ் ரன் பை ஐடி, அவங்க அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாலே அந்த கோர்ஸை பற்றி அந்த டெக்னாலஜி பற்றி நம்ம தரவாக படிக்கலாம். அந்த லெக்சர்ஸ்லாம் எடுக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாம் ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் தான் எடுக்கிறாங்க. நம்ம அந்த கோர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணி படித்தோன்னா நம்மளோட அந்த துறை சார்ந்த அறிவு வந்து நல்லா மேம்படும். அதோட கற்றலோடு நிற்காத அதுக்கான
1: ப்ராக்டிக்கலும்
0: அசைன்மெண்ட்டும் தராங்க, அதுக்கான எக்ஸசைஸ் தருவாங்க, அசைன்மெண்ட்ஸ் தருவாங்க, அதுக்கான தேர்வு வைப்பாங்க. அந்த தேர்வுலாம் வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சான்றிதழும் வழங்குவாங்க, நீங்கள் குறிப்பிட்ட அளவு மார்க் வாங்கினா. ஸோ நம்ம கற்றுதல் வந்து எங்கேயோ இருக்க ப்ரொஃபஸர்ஸ்ட்டு ஐஐடியில் இருக்க ப்ரொஃபஸர் இங்கே தொலைதூரில் இருந்தாலோ நம்ம இங்கேருந்தே அவங்களோட அறிவை சார்ந்து என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கற்றுக்கிட்டு அந்த நாலேஜ் அதில் வந்து நம்ம மேம்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஸ்வயம் கோர்சஸ்ன்னு சொல்கிறாங்க யூஜிசியில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி கோர்சஸ்லாம் வருது. முன்னெல்லாம் நம்ம வந்து இன்டர்நெட் இல்லாத தவிர நம்ம போய் கற்றுக்கணும், இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ எங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன விதமான டெக்னாலஜி வேணாலும் கற்றுக்கலாம். அதுக்கான முயற்சிகளும் இந்தியா பல இதில் முன்னிறுத்தி நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த என்பிடிஎல் அண்ட் ஸ்வயம், ஸோ முழுமையாக கற்றுக்கலாம். அந்த டெக்னாலஜி கற்றுக்கிட்டதை வச்சு சமூகத்துக்கு என்ன பண்ணலாம், பாசிட்டிவ் என்ன பண்ணலாம், அதை நோக்கி அவங்க நிறையா முயற்சிகள் பண்ணலாம்.
1: சார், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த NPTEL சொன்னீங்க இல்லையா, அது எப்படி சார் அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது? அதுக்கு ஏதாச்சும் வெப்சைட் இருக்குன்னா, அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் இருக்குங்களா? ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் இல்லை டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அப்படி ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் இருக்குங்களா? அதை இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறது ஏதாச்சும் அவங்க வந்து ஃபீஸ் கட்டணுமா?
0: நீங்கள் NPTEL-னு கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும். நீங்கள் அதில் வந்து உங்கள் பேசிக் தரவுகள்லாம் கேட்பாங்க, நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் அதெல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக.

0: நீங்கள் கற்றுக்கலாம், கற்றுக்கிறதுக்கு எதுவும் சார்ஜஸும் கிடையாது. பட் நீங்கள் எக்ஸாம் எழுதணும், உங்களுக்கு சான்றிதழ் வேணும்னா அப்போ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஒன்றும் நீங்கள் பே பண்ணணும். அது கோர்ஸ் வைஸ் மாறுபடும், ஜென்ரலாக அது 1000 ரூபா இருக்கும்.
1: அதுக்கு ஏஜ்
0: வயது வரம்பு அதில் எதுவுமே கிடையாது. எல்லா விதமான கோர்ஸஸுமே இருக்கும். நீங்கள் என்ன கோர்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம். வார வாரம் அவங்க வந்து லெக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வீக்கில் இந்த டாபிக் முன்னாடி கொடுத்துருவாங்க, எல்லாமே ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். அந்த வீக்கில் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வீக்கில் நம்ம எப்போவெல்லாம் ஃப்ரீயாக இருக்குமோ அந்த வீடியோ பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு வீக்கெண்டில் அசைன்மெண்ட்ஸ் போடுவாங்க. அந்த வீடியோ என்ன டாபிக்ல நீங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்களோ அதுக்கான அசைன்மெண்ட் போடுவாங்க. அந்த அசைன்மெண்ட்டை நம்ம சப்மிட் பண்ணணும் குறிப்பிட்ட தேதிக்குள்ள. அந்த அசைன்மெண்ட்டுக்கு மார்க் உண்டு. இந்த மார்க்ஸ் பரீட்சை எல்லாம் உங்களுக்கு சர்டிபிகேட் வேணும் அப்படின்னா வேணும்னா நீங்க ஜென்ரலாவே கத்துக்கலாம். அதுக்கு ஒன்றும் தடையில்லை, அதுக்கு சார்ஜஸும் கிடையாது.
1: சரி சார், இப்போ வந்து எதிர்காலத்தில் எந்த ஒரு தொழில்நுட்பம் சார் அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்க்கலாம் சார்?
0: இப்போ நம்மளுக்கு ஏஐ ரொம்ப தாக்கத்தை, செயற்கை நுண்ணறிவு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. வருங்காலங்கள் பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங், இதுதான் தாரக மந்திரம். இன்னும் அனதர் 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷத்தை அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் தான் நம்மளெல்லாம் ஆளப்போகுது, கூடவே ரோபோட்டிக்ஸும் சேர்ந்து. ஸோ இந்த துறைகளை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணும். இப்போ ஏஐ ரூல் பண்ணுற மாதிரி அதை நம்ம டாமினேட் பண்ணும். அதுக்கான ஆராய்ச்சிகள் வேலை எல்லாமே இப்போ கவர்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க.
1: ஓ சூப்பர் சார். இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஏஐ வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒர்க் பண்ணுறவங்களுடைய வேலைகள்லாம் போயிட்டுருக்கு, எல்லா வேலையும் ஏஐட்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பார்வை ஒன்று இருக்குங்க சார். நம்ம நியூஸ் பேப்பர்லேயும் படிக்கிறது கூட இருக்குது. இப்போ ஏஐ அப்படிங்கும் போது மனிதர்களுடைய வேலையை வந்து அது மாற்றுமா சார்?
0: ஒரு வேலையை எப்படி செய்கிறோங்கிற செயல்முறை இருக்குல்ல, அது கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏஐனால பயந்து நம்மளை வேலையெல்லாம் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சப்பாடு இருக்குது. பட் ஏஐ கற்றுக்கிறதுனால நம்ம வேலையை வந்து மேம்படும். நம்ம அவுட் புட் கொடுக்கறது வந்து இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகும். அதனால் நம்ம கண்டிப்பாக வேலை போகாது.
1: ஓகே ஓகே.
0: அது போனதுனால நம்ம வேலையில் செய்கிற அவுட் புட் இருக்கு இல்லையா, அது வந்து கண்டிப்பாக மேம்பட்டு தான் இருக்கும். நம்ம தானாக செய்கிறதோட கண்டிப்பாக வந்து புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கும். ஏஐ நம்ம வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. வி ஹேவ் டு அக்செப்ட் இட் அண்ட் வி ஹேவ் டு யூஸ் இட். யூஸ் பண்ணாமல் இருந்தனா கண்டிப்பாக உங்களோட செயல்திறன் வந்து கொஞ்சம் கம்மியாக மாதிரி இருக்கும். ஏன்னா அது உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். உங்கள் வேலையில் எல்லா விதமான வேலைகளுமே நம்மளுக்கு கண்டிப்பாக ஏஐ ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நம்ம அது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம டெக்னாலஜி அரவணைச்சு நம்ம வேலையில் புகுத்துறோமோ நம்ம அவுட் புட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். உங்கள் ஆர்கனைசேஷன் யூ கேன் க்ரோ ஹையர், உங்களையும் மேலே தூக்கி விடுவேன். ஸோ ஏஐ வந்து பலதரப்பட்ட வேலைகளை எப்படி இன்க்ளூட் பண்ணி நம்ம மேம்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம அதை அச்சப்பட்டோ பயந்தோ நம்ம அதை ஒதுங்கி நின்னுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிடுவீங்க மாஸ்கரோட. அதனால் அதை அரவணைச்சு நம்ம இன்கார்பரேட் பண்ணிக்கணும் நம்ம டெய்லி ப்ராக்ரஸில். அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அது பலன் தான்.
1: ஏன்னா நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுங்கிறது பொதுவாக எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, டே டு டே நம்ம டெக்னாலஜி அப்டேட்டில் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம அப்டேட் ஆகலை அப்படின்னா நம்ம அது ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லேயும் சொல்ல மாட்டாங்க. அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டே டு டே அப்டேட்டில் இருந்துடும். இன்றைக்கி ஏஐ அப்படிங்கிறது நாளைக்கு வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் சொல்லியிருக்கீங்க, அதுக்கப்புறம் அப்போ உங்களுக்கு இன்டர்வியூ எடுப்போம்னு நினைக்கிறேன். சரிங்க சார். இப்போ வந்து இப்போ செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியில் வந்து எத்திக்கல் ஏஐ அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்களே சார், அதோட அவசியம் என்னங்க சார்?
0: இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏஐ வந்து எப்படி ஒர்க் ஆகுது என்றெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தரவுகள் மூலியமாக தான் நம்மளுக்கு ஏஐ வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஏஐ முடிவுகள் பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கைகள் பலவிதமாக பாதிக்கப்படியான முடிவுகள்லாம் அதை சார்ந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்போ ஏஐ சார்ந்து இருக்குதோ, ஏஐ முடிவுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பயஸ் இல்லாத, பயஸ்னா பாகுபாடு இல்லாத முடிவாக இருக்கணும். அப்புறம் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். முக்கியமானது என்னென்னா அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கணும். பொறுப்பான ஏஐ அமைப்புகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப அவசியம். இது மூணும், டிரான்ஸ்பரன்சி, அன்பயஸ்னஸ் அண்ட் அக்கௌண்டபிள், இது மூணுமே ஏஐ எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸுக்கு கண்டிப்பாக இருந்தால் தான் நம்ம அதை வந்து சார்ந்து இருக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு பார்த்தீங்கன்னா எங்கள் மருத்துவத்தில் யூஸ் பண்ணுறோம், வங்கியில் யூஸ் பண்ணுறோம், கல்வித்துறையில் யூஸ் பண்ணுறோம், வேலைவாய்ப்புகளை யூஸ் பண்ணுறோம், சமூக ஊடகத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி பல துறைகளை நம்ம ஏஐ பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான துறைகள். இந்த துறைகளை யூஸ் பண்ணும்போது இந்த மூணு பேராமீட்டர்ஸும் ஏஐ சார்ந்த பரிதிபலன் நம்மளுக்கு வந்து அன்பயஸ்டாகவும் அக்கௌண்டபிலிட்டியாகவும் டிரான்ஸ்பரன்சியாகவும் இருந்தால் தான் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். எத்திக்கல் ஏஐங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி நம்ம செயற்கை நுண்ணறிவில். அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் எல்லா துறைகளிலையும் இந்த மூணு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸை வச்சு.
1: சரிங்க சார். இப்போ ஏஐ பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க, இது மாதிரி வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பயன்படுத்தணும் அப்படின்னு, அப்போ தான் அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ இந்தியாவில் கரண்ட்டில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் பயன்படுத்துகிறாங்க சார், எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க சார் இந்த ஏஐ?
0: ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவத்துறைகள் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம டாக்டர்ஸ் தான் நம்பி இருக்கும். பட் முன்னாடி நம்ம செகண்டரி ஒப்பீனியனுக்கு ஒரு ஆப்ரேஷன், மேஜர் ஆப்ரேஷன் பண்ணோன்னா ஆல்வேஸ் செகண்ட் ஒப்பீனியன் போவோம். இப்போ அந்த செகண்ட் ஒப்பீனியன்லாம் வந்து ஆக்சுவலி மெயின் டாக்டர் தேவை. செகண்டரி ஒப்பீனியன்ஸ்க்கு வி கேன் ஆல்சோ ஹாவ் சிஸ்டம் ஏஐ மாடல்ஸ். அந்தோட ஏஐ மாடல் என்ன சொல்லுது, ஏஐ மாடல் எப்படி ஒர்க் ஆகும்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி தரவுகள் வச்சு தான் நம்மளுக்கு ஏஐ மாடல்லாம் ஒர்க் ஆகும். பழைய தரவுகள் எப்படி இந்த கரண்ட் பேஷண்ட் டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணி அந்த ஏஐ மாடல் என்ன சொல்யூஷன் தருது. ஸோ டாக்டரோட ஒப்பீனியன் இருக்கும், மெயின் டாக்டரோட ஒப்பீனியன் இருக்கும், ஏஐ மாடல் ஒப்பீனியன் இருக்கும். ஸோ ஏஐ மாடல் என்ன பண்ணுதுன்னா, இந்த மெடிக்கல் துறையில் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் டாக்டர் டெசிஷன்ஸு, பட் மெயின் டாக்டர் டெசிஷன்ஸும் கரெக்டாக இருக்கா, பழைய தரவுகளோட அது ஒத்து போதா.

0: அப்படின்னு ஒரு நம்ம ஷூரிட்டி, செகண்ட் ஒப்பீனியன் மாதிரி. நம்ம மேஜர் ஆப்ரேஷன் கண்டிப்பாக ஒரு பெரிய டாக்டரை தான் கன்சிடர் பண்ணுவோம், ரெண்டு டாக்டருமே பெரிய டாக்டர் முறையில் கன்சிடர் பண்ணி அவங்க ரெண்டுமே ஒரே கருத்தை சொன்னால் தான் நம்ம வந்து ஆப்ரேஷனுக்கே போவோம்.
1: ஆமாம், அது சாதாரண எடுக்கிற ஒரு டிசிஷன் கிடையாது. அப்போ வந்து ஒரு 10-15 பேர்கிட்ட கேட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போவோம்.
0: கண்டிப்பாக
1: அந்த செகண்ட்ரியாக பார்க்கும்போது நமக்கு ஒரு 10-15 இடத்துல நம்ம ஏஐடி வந்து நம்ம அப்ரோச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறீங்க.
0: பல தரவுகள் அதை ஆராய்ச்சி தான் சொல்லணும். பல தரவுகள்னா இப்போ நம்ம ஹார்ட் டிசீஸ் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட் டிசீஸ்க்கான பழைய தரவுகள் 10,000 பேஷன்ட் டேட்டாவை அனலைஸ் பண்ணி சொல்லணும். ஸோ நம்ம கேசஸ் அதில் ஒத்து போச்சுன்னா அவங்களுக்கு எதை மாதிரி இருந்தது, அவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அவங்க ஆப்ரேஷன் பண்ணி எவ்வளோ நாள் வாழ்ந்தாங்க, இது மாதிரி பழைய தரவுகள், அந்த தரவுகள்லேருந்து ஏ என்ன சொல்லுது நம்மளுக்கு, டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற செகண்டரி ஒப்பீனியன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரக் டிஸ்கவரி மெடிக்கல் துறையில் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கல்வியில் யூஸ் பண்ணலாம், வேலைவாய்ப்பு நிறைய துறையில் ஏ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய தரவுகள்லேருந்து இப்போ நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் சொல்கிறாங்க, டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் சொல்கிறாங்க, இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அதனால நம்மளுக்கு என்ன நன்மை வரும் அப்படிங்கிறதுக்கு.
1: இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா நான் உங்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்பேன், நாளைக்கு இன்னொருத்தோட ஐடியா கேட்பேன். இப்படி ஐடியா கேட்கும்போது எது எனக்கு செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட பாதையை தேர்ந்தெடுத்து போவேன். இப்போ ஏஐட்டை நான் கேட்கும்போது அவங்களே எல்லாமே ரிசர்ச் பண்ணி எல்லா டேட்டாவும் அவங்க அனலைஸ் பண்ணி இப்போ எதுக்கு மேட்ச் ஆகுதுங்கும் போது நான் ரெண்டு பேர்ட்ட தான் கேட்குறேன். பட் அது வந்து எத்தனை பேர்கிட்ட கேட்குதுன்னு தெரியல, அவர் 100,000 பேர்ட்ட கேட்குதான்னு தெரியல, 100,000 கேட்கலாம், எது நமக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து செய்யும்போது அப்போ ஏஐ வந்து வெரி யூஸ்ஃபுல் சார்.
0: கண்டிப்பாக
1: அது நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டு மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் இருக்கிற மீடியா ஃபீல்டு முத கொண்டு.
0: ஆமாம், இதில் ஒன்றே ஒரு பாயிண்ட் என்னன்னா ஏஐ ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க, அது கண்டிப்பாக மனிதர்களுக்கு வந்து நன்மை தான் செய்யும், பட் நன்மையோட தீமையும் செய்யக்கூடும். அந்த தீமை செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம எத்திக்கை இல்லையே, அதாவது தமிழில் சொல்லணும்னா ஒழுக்கமான ஏஐ வந்து ரொம்ப அவசியமாகிறது. ஏன் அப்படி ஆகும் அப்படின்னா, நான் சொல்கிறேன் இல்லை, அந்த ஏஐலாம் அதோட நாலேஜ் பில்ட் பண்ணுறதே வந்து டேட்டா தரவுகள் மூலம் தான் பில்ட் பண்ணுறது. தரவுகள் தப்பாக இருந்தால் கண்டிப்பாக அது நாலேஜ் பில்ட் பண்ணுறதும் தப்பாகிடும். அதனால் தரவுகள் வந்து தப்பாகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மூணு கான்செப்ட் நான் சொன்னேன், அன்பயாஸ்டாக இருக்கணும் டேட்டா, எந்த விதமான தரப்பு சார்ந்து இருக்கக்கூடாது, ரொம்ப நியூட்ரலாக இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ட்ரான்ஸ்பரன்சி, இது மூணும் தாரக மந்திரம் ஏஐ வந்து ரொம்ப எத்திக்கலாக யூஸ் பண்ணுறதுக்கு. இது யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஏஐ வந்து மனிதர்களுக்கு நன்மை இதை உண்டி தான் செய்யும், எந்த விதமான தீமையும் செய்யாது. அதனால எத்திக்கையிலேயே ரொம்ப பிளேஸ் வெரி க்ரூஷியல் ரோல் அக்ராஸ் ஆல் டொமைன், மெடிக்கல் டொமைனோடய கிடையாது, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் எல்லாத்துலேயுமே இந்த எத்திக்கலையே தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம்.
1: சூப்பர் சார். இப்போ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுக்கும் மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்?
0: ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் செட், செயற்கை நுண்ணறிவு, அதில் ஒரு பார்ட் வந்து மிஷின் லேர்னிங், இது வந்து சப்செட் அப்படின்னு சொல்லலாம். மெனி டிவிஷன்ஸ் இருக்கும் ஏஐயில், அது ஒரு டிவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங் இஸ் பார்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த மிஷின் லேர்னிங் சார்ந்தது எல்லாமே தரவுகளை பேஸ் பண்ணியிருக்கும்.
1: அது மிஷின் லேர்னிங்கிறது வந்து நம்மளோட டேட்டாஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும்.
0: ஆமாம்
1: சார். இப்போது நம்ம ரீசன்ட் டைமில் இப்போ எல்லாமே டிஜிட்டல் டிஜிட்டல் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. ஒரு காலத்தில் வந்து பணம் எடுத்துகிட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம்.
0: ஆமாம்,
1: கடைக்காரர் ஒன்றே சொல்லுவார் சில்லற இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் வந்து பணத்தை கொண்டு போகும்போது நமக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸும் இருந்துச்சு. ஒரு வேளை வந்து நம்ம வீட்டில் மறந்துட்டு போயிடுவோம், தொலைவாக போயிடுவோம், பணம் அவசர தேவைப்படும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக்கை எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்போம், புக்கை மறந்துட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ எல்லா விஷயங்கள்லையும் நமக்கு வந்து இப்படி இருந்த காலகட்டம் போய் இன்றைக்கி டிஜிட்டல் அப்படிங்கிற மாதிரி உலகம் நம்ம கையில் இருக்குது.
0: ஆமாம்,
1: பேங்க்குக்கு போகணுமா பாஸ்புக் நம்ம கையில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ண போகணுமா நீ மொபைல்லையே நம்ம வந்து பைசாவை யூபிஐ மூலமாக பைசா பே பண்ணிவிடுவோம். இப்படி வந்து உலகமே டிஜிட்டலில் போயிட்டு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா டிஜிட்டல் இந்தியா, இதுதான் நம்ம இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஒரு பார்க்கக்கூடிய விஷயம். இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டத்தோட பயன் என்னென்ன சார்?
0: முக்கியமாக இந்த டிஜிட்டல் இந்தியாவோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசு சேவைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே ஆன்லைனில் கிடைப்பது தான் இதோட அல்டிமேட் அப்ஜெக்ட். ஆன்லைனில் கிடைச்சதுன்னா மக்கள் வந்து எல்லாமே நிற்க தேவையில்லை, ஆஃபீஸ் போய் அப்ரோச் பண்ண தேவையில்லை, க்யூவில் நிற்க தேவையில்லை, எல்லாமே ஆன்லைனில் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பர்த் சர்டிஃபிகேட் ஆகட்டும், டெத் சர்டிஃபிகேட் ஆகட்டும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கேஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாம். நம்ம வந்து இப்போ எந்த வியூ ஆஃபீஸ்லேயோ தாசில்தார் ஆஃபீஸ்லேயோ நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. பேமெண்ட் மொதற்கொண்டு நம்ம அதுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நம்மளால் எவ்ரி சிட்டிசன்ஸ் கேன் கிரியேட்டட், எல்லா விதமான சேவைகளையும் வீட்டில் இருந்துட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது அதில் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்கும், அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே வந்து ஃபஸ்ட்டு விவோ ஓட்டுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜாதி சான்றிதழ் அப்ளை பண்ணோம்னா விவோ ஓட்டுப்போம், விவோ ஓட்டு வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தாசில்தார்ட்ட போகும், தாசில்தார் அப்ரூவ் பண்ணி நம்மளுக்கு வந்துடும். அலைச்சலே கிடையாது, வீட்டில் இருந்துட்டு நம்ம என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம். ப்ரொவைடட் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம பக்காவாக கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வாரத்துக்குள்ளேயே மேபி 3-4 டேஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு என்ன டாக்குமெண்ட்டுமே வந்துடும். இதை வந்து மக்கள் சேவைக்காக அரசு சேவைகளில் ஆன்லைனில் கொண்டு வருதான மெயின் நோக்கம் தான் இந்த டிஜிட்டல் இந்தியா இனிஷியலாக அப்படி தான் ஆரம்பிச்சது. நம்ம பேமெண்ட் மொதற்கொண்டு எல்லாமே ஆன்லைன், எதுக்குமே போக தேவையில்லை, பேங்க்குக்கும் போக தேவையில்லை, எந்த விதமான அரசு அலுவலகங்களுக்கும் போக தேவையில்லை. அரசு சேவை வீட்டில இருந்து இணையம் மூலமா எப்படி பெறுறது, அதுதான் டிஜிட்டல் இந்தியாவோட முதல் நோக்கம்.
1: செக்யூர்டாகவும் இருக்கிறதுக்கு,
0: செக்யூர்டு வந்து ஆன்லைன் சேவைன்னு சொன்னாலே நம்மளுக்கு செக்யூரிட்டி கண்டிப்பா அவசியம். அப்ப எப்போ பணம் இன்வால்வ் ஆகுதோ அப்போ இன்னுமே செக்யூரிட்டி ரொம்ப அவசியம். செக்யூரிட்டி வந்து ஒன்றும் அதை தவிர்க்க முடியாத காம்போனன்ட். நீங்க இன்டர்நெட்னு சொல்லிட்டீங்கனாலே செக்யூரிட்டி வந்து தவிர்க்க முடியாத காம்போனன்ட் ஆகிப்படும். கண்டிப்பா இந்த பண சேவைகள் வருது இல்லையா, அதுக்கு கண்டிப்பா நம்ம பாதுகாப்பா

0: இப்போ நெட்டு யூஸ் பண்ணுறோம், வெப்சைட் போய் யூஸ் பண்ணும்போது கேப்சா கேட்கும். அது சில நேரத்தில் கேட்கும்போது நீங்கள் ரோபோட்டா அப்படின்னு சொல்லிட்டு சில கொஸ்டின்ஸ் கேட்டு செலக்ட் பண்ண சொல்லும். இது எதுக்கு சார் அப்படி வச்சுருக்காங்க?
1: கேப்சர் எதுக்குன்னா அது விதமான அட்டாக்கை தவிர்க்கிறதுக்கு தான். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டினல் ஆஃப் சர்வீஸ்னு ஒரு அட்டாக் இருக்குது. இப்போ ஒரு இணைய சேவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ google.com இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து google.com வந்து ஒரு உண்மையான தேவைக்காக நான் வந்து அதை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இன்டர்நெட் போயிட்டு என்னோடய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் google.com நம்ம டைப் அடிச்சுட்டு ப்ரௌசரில் என்டர் கொடுத்தோன்னா நம்ம ப்ரௌசர் வந்து கூகுள் சர்வரோட காண்டாக்ட் பண்ணி அந்த வெப்பேஜை லோட் பண்ணும். எனக்கு உண்மையான தேவை இருக்குன்னு ஏதோ தேடணும், ஏதோ ஒன்று பார்க்கணும் நெட்டில் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த இணைய சேவையை நான் கேட்டோன்னு எனக்கு கிடச்சிருச்சு. இந்த இணைய சேவை கொடுக்கறது வந்து சர்வர், நான் ப்ரௌசருங்கிறது கிளையண்ட்டு, சர்வருங்கிறது இந்த இணைய சேவையை வந்து இந்த வெப்பேஜ் இருக்கு இல்லையா அதை ஸ்டோர் பண்ணுறது பேர் வந்து சர்வர் அப்படிங்கிறது பேர். இப்போ நான் google.com கொடுத்தோன்னே அது கிளையண்ட் என்ன பண்ணும், சர்வரை காண்டாக்ட் பண்ணும், சர்வர் வந்து அந்த வெப்பேஜை வந்து பயனாளருக்கு கொடுக்கும். இந்த சர்வர் பார்த்தீங்கன்னா அதுக்கான கெப்பாசிட்டின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சர்வருக்கு வந்து ஜென்ரலாக நிறையா கெப்பாசிட்டி இருக்கும், குறிப்பிட்ட அளவு ரெக்வஸ்ட் வந்து சர்வர் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதுதான் வந்து சர்வர். ஒவ்வொரு சர்வருக்கும் அதோட சைஸ் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக இந்த கெப்பாசிட்டி ப்ராசஸிங் வந்து ஜாஸ்தியாகும். பட் அதுக்கும் ஒரு த்ரெஷோல்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3000 ரெக்வஸ்ட் பண்ணலாம், 4000 ரெக்வஸ்ட் பண்ணலாம்னு இருக்கும், பேஸ்ட் ஆன் த கெப்பாசிட்டி ஆஃப் த சர்வர். எப்போ இந்த ரெக்வஸ்ட் வந்து 4000 தாண்டுதோ சர்வர் வந்து அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ண முடியாது.
0: இப்போ 4000ங்கிறது வந்து
1: ஒரு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எல்லாமே உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். சர்வரோட கெப்பாசிட்டி ஜென்ரலாக ஜாஸ்தியாக இருக்கும், பட் அதுக்குமே ஜாஸ்தின்னு சொல்கிறோம்ல, எவ்வளோ தூரம்னு இருக்கும், ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், ஒரு த்ரெஷோல்டு இருக்கும். அந்த த்ரெஷோல்டை தாண்டதுக்கப்புறம் சர்வரால் நம்ம யூசர் என்ன கேட்குறாங்களோ அந்த வெப்பேஜ் அங்கிட்டு இருந்தால் கூட கொடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அதை நிறைய ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும். ஒரு உச்சவரம்பு, அதை தான் உச்சவரம்பு இருக்கும். இந்த உச்சவரம்பு தாண்டதுக்கப்புறம் சர்வர் ப்ராசஸ்

0: பண்ண முடியாது. அப்போது சர்வர் என்ன பண்ணணும் அப்படின்னா, எது உண்மையான ரெக்வஸ்ட், அது லெஜிட்டிமேட் இல்லெஜிட்டிமேட்னு சொல்லுவோம் ஆக்சுவலி இன் டெக்னாலஜி டைமில். லெஜிட்டிமேட்னா உண்மையான ரெக்வஸ்ட் ஃப்ரம் த கிளைண்ட், இல்லெஜிட்டிமேட்னா நோக்கம் சரியாக இல்லாத ரெக்வஸ்ட் தான் இல்லெஜிட்டிமேட் ரெக்வஸ்ட்னு சொல்லுவோம். இதை மாதிரி இன்டெலிஜென்ட்டாக பிரித்து பார்க்குற சார்ந்த அறிவு வந்து சர்வருக்கு கிடையாது. சர்வர் என்ன பண்ணணும், ஜென்ரலாக எல்லா ரெக்வஸ்ட்டுமே எடுத்துக்கும்,
1: எந்த ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் அவங்க
0: அதை ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை வந்து ஹேக்கர்ஸ், அதாவது நம்மளோட காம்பனண்ட், எப்போதுமே நம்ம நல்லது பண்ணால் கெட்டதுக்கு கொண்டு இருப்பாங்கல்ல,
1: நடுவில் ஒருத்தவங்க வருவாங்க
0: வருவாங்க. இந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இ காமர்ஸ் எடுத்துக்கோங்களா, இன்னும் கொஞ்சம் நல்லா இ காமர்ஸில் அப்பப்போ பிக் பில்லியன் டேஸ்னு போடுவாங்க. அப்புறம் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா பேஜ் நாட் ஃபவுண்டுன்னு வரும்.
1: எஸ்,
0: ஏன் பேஜ் நாட் ஃபவுண்ட் வருதுன்னா, சர்வர் வந்து அது உச்சவரம் போயிட்டுருச்சு, அது ஏற்கனவே பிஸியாக இருக்குது, நிறைய பேர் ரெக்வஸ்ட் ப்ராசஸ் பண்ணி உங்கள் ரெக்வஸ்ட்டு அதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியாது அந்த தருணத்தில். அது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன, சர்வருக்கு வந்து பிரித்து பார்க்க தெரியாது எது லெஜிட்டிமேட் ரெக்வஸ்ட் எது இல்லெஜிட்டிமேட் ரெக்வஸ்ட்னு பார்க்க தெரியாது. இந்த ரெக்வஸ்ட் வந்து கிளையண்ட்லேருந்து சர்வருக்கு அனுப்புவோம் இல்லையா, அது வந்து ஹியூமன்ஸும் பண்ணலாம் ஆட்டோமேட்டும் பண்ணலாம். ஆட்டோமேட்னா நான் வந்து இப்போ உங்களோட போட்டின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்க, நான் ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கேன், ரெண்டு பேரும் ஒரே பொருள் தான் விற்கிறோம். நீங்கள் எனக்கு காம்படேட்டராக வரீங்க நான் நினச்சிட்டேன்னா, இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஆட்டோமேட்டட் ப்ரோக்ராம் எழுதி உங்கள் சர்வரை வந்து நானே ஒரு நிமிஷத்துக்கு 100,000 ரெக்வஸ்ட் அனுப்புவேன். அப்போ என்ன ஆகும், உங்கள் சர்வரு உங்கள் சர்வர் வந்து என்னோட ரெக்வஸ்ட்லாம் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், வேறஸ் நான் உங்கள் இன்ட்ரோ எந்த பொருளும் வாங்க மாட்டேன், சும்மா உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் அமைச்சு உங்களை பிஸியாக வச்சுருக்கிறது தான் என் வேலை. உங்களை பிஸியாக வச்சுருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு பிரித்து பார்க்க தெரியாது எது லெஜிட்டிமேட் எது இல்லெஜிட்டிமேட் பார்க்க தெரியாது. அப்ப என்ன ஆகும், வேற ஒரு கிளையண்ட் உங்களுக்கு வெப்சைட் ஆக்சஸ் பண்ணா அவனுக்கான சர்வீஸ் நீங்க கொடுக்க முடியாது. இது ஒரு விதமான அட்டாக். இந்த அட்டாக்கை பிரிவென்ட் பண்றதுக்கு தான் இது ஆட்டோமேட்டட் சொல்றோம். ஆட்டோமேட்டட் என்ன பண்ணனும், மிஷின்ஸ் பண்ணனும், மக்கள் பண்ண
1: மாட்டாங்க, ஹியூமன் பீயிங்ஸ்
0: பண்ணாம சிஸ்டமே பண்ணனும்,
1: சிஸ்டமே பண்றோம்.
0: அப்போ இந்த சிஸ்டம் வந்து சர்வருக்கு ரெக்வெஸ்ட் பண்றத தடுக்கிறதுக்கு ஒண்ணு என்ன பண்ணனும்னா, இன்டெலிஜென்ஸ் வந்து சர்வர்ட்ட வைக்கணும் எது வந்து லெஜிட்டிமேட் ரெக்வெஸ்ட் எது இல்லெஜிட்டிமேட் ரெக்வெஸ்ட் னு ஆராய.
1: அது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கான வாய்ப்பு இல்லையா சார்?
0: அது பண்றதுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து சர்வர்ட்ட வைக்கணும், அது ஒரு சொல்யூஷன் தான். நீங்க சொல்ற மாதிரி அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து நீங்க சர்வர்ட்ட வச்சிட்டீங்கன்னா, சர்வரே இது வந்து இல்லெஜிட்டிமேட் இதை டிராப் பண்ணிடலாம், வேற இன்னொருத்தவங்கள்ட்ட வேற ரெக்வஸ்ட் ப்ராசஸ் பண்ணணும், அது விதமான சொல்யூஷன் இந்த ப்ராப்ளம்க்கு. இன்னொரு சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேப்சா. இப்ப நான் ஒரு ஆட்டோமேட்டட் ரெக்வஸ்ட் அமிச்சேனா, ஹியூமன் இல்லாத ரெக்வஸ்ட் உங்களுக்கு அமிச்சேனா கேப்சா இருக்கும். இப்ப கேப்சாவால ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் உங்க சர்வருக்கு அனுப்புதுன்னா, அங்க ஒரு கேப்சா இருக்கும் நடுவில், அந்த கேப்சா கரெக்டா கொடுத்தாதான் அந்த ரெக்வஸ்ட் சர்வருக்கு ரீச் ஆகும். அப்போ ஹியூமன் தான் அந்த கேப்சா படிக்க முடியும். நீங்க கேப்சா எல்லாமே பாத்தீங்கன்னா வார்த்தைக்கு தெளிவாவே இருக்காது, ஒரு மாதிரி சாஞ்சி இருக்கும், கோணி இருக்கும், அது வந்து நார்மல் கம்ப்யூட்டர்ஸால அவ்வளவு தூரம் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது.
1: நாலா ஒரு கேப்சா வந்து 5 தடவை போடுறோம்
0: சார். ஆமா, அப்படி இருக்கும். ஏன்னா நீங்க நார்மலா கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கூட ப்ரோக்ராம் எழுதி கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிடும்.
1: ஓ சூப்பர்.
0: அதனால தான் கேப்சாவோட வார்த்தைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏக்யூலாம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும், அது ஹியூமன்ஸ் ஆல் ஒன்லி தான் பண்ண முடியும். அப்போ அவங்க ஹியூமன் தான் பண்றாங்களான்னு ஊர்ஜிதப்படுத்தணும்.
1: ஓ சூப்பர்.
0: அந்த ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக தான் இந்த கேப்சாங்கிறத நடுவில் வைக்கிறாங்க. ஸோ அந்த ரெக்வஸ்ட் வந்து சர்வருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கேப்சா கரெக்டா இருந்தால் தான் அந்த ரெக்வஸ்ட் சர்வருக்கே போகும். அப்ப என்ன ஊர்ஜிதப்படுத்திக்கிறாங்க சர்வர் அப்படின்னா, இது மனிதனான ஏற்படுத்த ரெக்வஸ்ட் தான். ஸோ மனிதனான ஏற்படுத்த ரெக்வஸ்ட்னா கரெக்டா தான் இருக்குங்கிற அசம்ஷன் அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க.
1: ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட்
0: பண்ணுவாங்க. இதுக்காக தான் கேப்சா வந்து ஒவ்வொரு இணையதளத்திலும் வச்சிருக்காங்க. ஸோ தட் அவங்க இந்த அட்டாக், இது பேர் ஒரு அட்டாக், இது வந்து டினல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக். இதை குரூப்பாக பண்ணால் டிஸ்ட்ரிபியூட்டட் டினல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க, டிடாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ணுறது எளிய முறை தான் இந்த கேப்சா. அதுக்கான நிறைய அட்வான்ஸ் மெத்தட்ஸ் இருக்கு. அட்வான்ஸ் மெத்தட்ல தான் நீங்கள் சர்வரில் அந்த இன்டெலிஜென்ட் வைக்கிறது, லெஜிட்டிமேட் ரெக்வஸ்ட்டும் இல்லெஜிட்டிமேட் ரெக்வஸ்ட்டும் பிரிச்சாடுறது வைக்கிறது தான் அட்வான்ஸ் கைண்ட் ஆஃப் ரிசர்ச்.
1: இப்போ இந்த இடத்துல வந்து சைபர் செக்யூரிட்டி ஒரு க்வெஸ்சன் நமக்கு வருது சார். அப்போ சைபர் செக்யூரிட்டி எதுக்கு முக்கியம், ஏன் முக்கியம்?
0: நம்ம இணையன்னு சொல்லிட்டாலே நம்மளை கண்டிப்பாக வந்து சேஃப்டி முக்கியம். அதுவும் இப்போ இணையத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம என்ன சர்வீஸும் யூஸ் பண்ணுறோம், எல்லா சர்வீஸுமே நம்ம சம்வேர் அதர் கனெக்டட் வித் மணி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரச சேவைகள் டிஜிட்டல் நிலையில் எடுத்துக்கோங்களேன், நான் இப்போ சொன்னால பெர்பஸ்ன்றதுலேருந்து எல்லாமே நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணலாம். அதை அப்ளை பண்ணும்போது நீங்கள் சேவைக்கான பணம் கட்டணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பேங்கோட கனெக்ட் பண்ணணும். பேங்கோட கனெக்ட் பண்ணால் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு இணையத்தோட கனெக்ட் பண்ணி உங்கள் பணம் பரிமாற்றம் பண்ணாலே அங்கே கண்டிப்பாக செக்யூரிட்டி தேவை. எங்கெங்கெல்லாம் பணம் வருதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு செக்யூரிட்டி தேவை. ஸோ நீங்கள் இணையன்னு சொல்லிட்டாலே இணையமும் சைபர் செக்யூரிட்டியும் வந்து பார்த்தா இணையம் பிரிக்க முடியாத தோழர்கள் மாதிரி. இணையன்னு சொன்னாலே சைபர் செக்யூரிட்டி கண்டிப்பாக வரணும். ஏன்னா நம்ம தரவை பாதுகாக்கணும் முக்கியமாக. இன்டர்நெட் பேங்கிங்கான தரவு ஒன்றும் கிடையாது, நம்ம தனிப்பட்ட தரவுகள் கூட பாதுகாக்கப்படணும். நம்ம ஒரு தரவு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களா ஒரு இணையதளத்துக்கு, அந்த தரவு அந்த வெப்சைட் ஒன்று தான் யூஸ் பண்ணணும். நம்ம தரவை வந்து நம்மளுக்கு நாலேஜ் இல்லாமல் வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா தப்பு.
1: அதான் அடுத்த கூட அக்செப்ட் பண்ணுறீங்களா க்வெஸ்சன் கேட்டுகிட்டே இருக்குது, நம்மளும் கொடுக்குறோம்ல.
0: நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க தரவு கொடுக்கும்போதே, நாங்கள் வேறு எதுக்கு டேட்டாக்கும், நீங்கள் கொடுக்குற டேட்டா வேறு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா என்னென்னு நம்ம அதை படித்து பார்த்துட்டு இஷ்டம் இருந்தால் ஓகே கொடுக்கணும், இல்லாட்டி நோன் கொடுத்துருவோம்
1: கொடுத்துருணும்.
0: ஆனால் அவங்க என்னத்துக்கான உங்கள் தரவு வாங்குறாங்களோ அந்த பர்பஸ் கொண்டு தான் யூஸ் பண்ண முடியும். வேறு பர்பஸ்க்கு அதே நிறுவனம் யூஸ் பண்ணால் கூட உங்கள் கன்சன் தேவை,
1: நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம்
0: அப்படிங்கிறது உங்கள் கன்சன் உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் அதுக்கு ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். உங்கள்கிட்ட ஒரு பர்பஸ் சொல்லிட்டு வேறு பர்பஸ்க்கு அவங்க உங்கள் தரவில் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது, எகேன்ஸ்ட் இது லா.
1: இப்போ டேட்டா ப்ரைவசிக்கும் டேட்டா செக்யூரிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்க சார்? ஏன்னா என்னோட டேட்டா ப்ரைவசியா அப்படிங்கிறது எனக்கு வேணும். அப்புறம்

0: டேட்டா செக்யூரிட்டியும் நான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்க சார்?
1: இப்போ நீங்க தரவை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க இணையத்தளத்துக்கு, அது யார் பார்க்கலாம், எதற்காக பயன்படுத்துறாங்க, அனுமதி இருக்கிறதா அந்த யூசர்ட்டே? இப்போ நீங்க கொடுக்குறீங்க, உங்க அனுமதி இருக்கா அந்த டேட்டாவை யூஸ் பண்ணுறது? இதுதான் வந்து டேட்டா பிரைவசின்னு சொல்லுவாங்க. ஒரு தகவலை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறாமா என்பதுதான் பிரைவசி. எளிய உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு மருத்துவமனைக்கு போறீங்க, இல்லாட்டி ஒரு மாலுக்கு போறீங்க. இப்போ எல்லா இடத்துலையும் மொபைல் நம்பர் வந்து ரொம்ப சர்வசாதாரமாக கேட்குறாங்க. நம்மளும் மொபைல் நம்பரை ஈஸியாக கொடுத்துட்டு வந்துடும். நீங்க மொபைல் நம்பர் கொடுக்கும்போது லக்கி ட்ராக்னு மொபைல் நம்பர் வாங்குவாங்க நிறைய மாலில், அப்படி தான் வாங்குறாங்க மொபைல் நம்பரை. நம்மளும் ஏதோ பிரைஸ் கிடைக்குங்கிற மாதிரி நம்ம மொபைல் நம்பர்
0: கண்டுபிடிக்கிறது
1: பொறுத்து இருக்கு.
0: ஓ சூப்பர்.
1: ஜென்ரலா உங்க மொபைல் நம்பர் பர்சனல் நம்பர்லாம் ஜென்ரல் இந்த மாதிரி மால்ல போய் லக்கி டிராவோ அமௌண்ட் கொடுக்கும்போது நீங்க பயங்கரமா யோசிக்கணும். அவங்க ஏன் உங்களுக்கு லக்கி டிராக் தரணும், ஏதாவது லாஜிக்கலா யோசிக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தரவு வந்து ₹1, நான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ல சொல்றேன். அந்த தரவை என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உங்களுக்கு நிறைய போன் கால் வருமே, இப்போ லோன் வேணுமா, எப்படி எங்கேருந்து போன் கால் போகுது, உங்க நம்பர் எப்படி தெரியும், நீங்க கொடுக்குற தகவல் வச்சுதான் போகும். அவங்க மார்க்கெட்டிங்க்கு அந்த டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. உங்க தகவல் வந்து எதுக்காக நீங்க கொடுத்தீங்களோ அதுக்காக பயன்படாத, வேற ஏதோ பர்பஸ்க்கு அவங்களோட பிசினஸ்க்காக அவங்க பயன்படுத்திப்பாங்க. இதுதான்
0: பார்க்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து எனக்கு ஒரு வாட்ச் வேணும் பார்க்குறேன் அப்படின்னா, நான் பார்க்கறது ஒரு வெப்சைட்டில், பட் நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாலும் எல்லா இடத்துலையுமே அதே வாட்ச் தான் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. அது எப்படி சார்? அப்போ என்னோட டேட்டா வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்குன்னு சொல்லி நினச்சிக்கலாமா?
1: அது பேர் டேட்டா அனாலிட்டிக்ஸ். நீங்கள் உங்கள் ப்ரௌசிங் என்னென்னலாம் பண்ணுறீங்கிறது, நிறைய ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்களே, உங்களோட என்னென்ன பொருள் வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மொபைல் வாங்குறேன் அப்படின்னா, இன்டர்நெட்டில் ஏதோ ஒரு கம்பெனி மொபைல் வாங்குறேன்னா, வாங்கிட்டு விட்டுறேன். நெக்ஸ்ட் டைம் நான் லாகின் பண்ணும்போது அந்த ஆப்பில் அதுக்கான டாம்பர் கிளாஸ் வாங்குறதுக்கும் அதுக்கான மொபைல் கவர் வாங்குறதுக்கும் அதுவே ரெக்கமெண்ட் பண்ணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ்னு ஒரு அனாலிட்டிக்ஸ் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, ஏற்கனவே இந்த மொபைல்
0: இருக்கீங்க. இப்போ நீங்க சொன்ன ஒரு வார்த்தை, இன்னும் கொஞ்ச காலத்துல குவாண்டம் கம்ப்யூட்டிங் தான் உலக ஆளப்போகுது அப்படின்னு சொன்னீங்க. அதை கொஞ்சம் ஈஸியா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் சார்? அதை
1: குவாண்டம் கம்ப்யூட்டிங் பார்த்தீங்கன்னா, சாதாரண கணினியோட பல மடங்கு வேகமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். இது ஒரு புதிய வகை தொழில்நுட்பமே நீங்கள் சொல்லலாம். இது எப்படி இயங்குது அப்படின்னா, குவாண்டம் கம்ப்யூட்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான டெக்னாலஜி, ரெண்டு விதமான கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் பொசிஷன் அண்ட் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு ரெண்டு விதமான கான்செப்ட்ஸ் வச்சு தான் அது இயங்குது. எக்ஸாம்பிள், குவாண்டம் கம்ப்யூட்டிங் நான் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 100 பிஸா பாக்ஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிஸா எப்போதுமே ஒரு அட்டை பாக்ஸில் வச்சு தான் வரும். ஸோ ஒரு 100 பிஸா பாக்ஸஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பாக்ஸில் கிஃப்ட் இருக்குது. ஸோ சாதாரண கணினி எப்படி பண்ணும், சூப்பர் கம்ப்யூட்டிங் அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் எப்படி பண்ணுங்கிறத வேறுபாடு பார்ப்போம். நம்ம சாதாரண கணினி என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு பாக்ஸாக திறந்து பார்க்கும், கிஃப்ட் இருக்கா கிஃப்ட் இருக்கா அப்படின்னு. கிஃப்ட் கிடைக்கிற வரைக்கும் திறந்து பார்க்கும். கிஃப்ட் கிடைச்சோன்னா ஸ்டாப்
0: ஆகிடும். ஆக்சுவலா 100 பாக்ஸ், 100 பாக்ஸ் அவங்க ட்ரை பண்ணி பார்க்கறோம்,
1: ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒஸ்ட் கேஸ்ல 100வது பாக்ஸ்ல இருக்கும், பெஸ்ட் கேஸ்ல 1வது பாக்ஸ்ல இருக்கும், ஆவரேஜ் கேஸ்ல 50வது பாக்ஸ்ல 51வது பாக்ஸ்ல இருக்கும். இதுதான் வந்து மூணு விதமான பாசிபிலிட்டிஸ். அது கிஃப்ட் கிடைக்கிறோம், ஓபன் பண்ணி பார்த்துட்டே இருக்கும். இதே குவாண்டம் கணினி என்ன பண்ணும் அப்படின்னா, பல பாக்ஸ்கள் ஒரே நேரத்தில் செக் பண்ணும். பல பாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரே நேரத்தில் செக் பண்ணும், கிஃப்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கும். இதனால என்ன ஆகுது, பல பாக்ஸ்கள் ஒரே நேரத்தில் செக் பண்ணுறதுலாம் என்ன ஆகுது, நம்மளுக்கு ஸ்பீட் அதிகரிக்கும். சுருக்கமாக இதை சொல்லணும்னு

0: பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷனல் கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இப்போ கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் ஒரு வழி. இதே நீங்கள் குவாண்டம் கம்ப்யூட்டர்னு எடுத்தீங்கன்னா பல வழிகளில் ஒரே நேரத்தில் முயற்சிக்கும். இதுதான் முக்கிய வேறுபாடு ட்ரெடிஷ்னல் கம்ப்யூட்டிங்க்கும் குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கும். இதனால் என்ன ஆகுது, நம்மளுக்கு பல வேலைகளை ஒரே நேரத்தில் பண்ணதுன்னா என்ன ஆகுது, இதோட ப்ராசஸிங் கெப்பாசிட்டி இதோட திறன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது.
1: நம்மளுடைய தேடலுக்கு ஏற்ற மாதிரி அது ஸ்பீடாக ஒர்க் பண்ணும் அப்படி சொல்கிறீங்க,
0: ஒரே நேரத்தில் பல வேலைகள் செய்யும்.
1: இப்போ நார்மல் டேஸில் நம்ம கொடுக்க ஒரு டாஸ்கில் பண்ணும்போது அதே வழியில் பண்ணுது. இப்போ இங்கே குவாண்டம் கம்ப்யூட்டிங்கும் போது ஒரே நேரத்தில் பல வழிகளில்
0: பல வழிகளில் அதை வேலையை பண்ணும்,
1: வேலையை பண்ணும்போது நமக்கு ஸ்பீடாக இருக்குது, டைமும் நமக்கு வந்து குறையுது.
0: கரெக்ட்.
1: ஓகே சார், இப்போ குவாண்டம் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே சார், அதுனா என்னங்க சார்?
0: ஒரு குவாண்டம் சூப்பர் பொசிஷன்னா ஒரு ப்ராக்டிகல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நேரத்தில் பல நிலைகளில் இருக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சுவிட்ச் என்ன ஸ்டேட்டில் இருக்கும், எதர் ஆன் ஆர் ஆஃப், ஆன்னா ஒன்றுன்னு சொல்லுவோம், ஆஃப்னா ஜீரோன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் ஒரே நேரத்தில் அது ஆன்லையும் இருக்க முடியும் ஆஃப்லையும் இருக்க முடியும். இதுதான் நம்ம வந்து குவாண்டம் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரே நேரத்தில் ரெண்டு ஸ்டேட்லையும் இருக்க முடியும் ஒரு பார்ட்டிக்கல், அது வந்து ஆன்லையும் இருக்கும் ஆஃப்லையும் இருக்கும் ஒரே

0: நேயர்களுக்கு உலகடைந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
4: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
0: மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
6: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
4: பாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
7: குளு குளு வாட்டர் பார்க் வந்தாச்சு, வாங்க கோடியை ஜாலியா கொண்டாடலாம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் திருச்சி.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை.
9: டிப்ளமா டிகிரி கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
2: டிஎம்இ, ட்ரிபிள் இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
1: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட், சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நிகழ்ச்சிக்காக இணையவரும் அடுத்த நேரையை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்கம்மா, யார் எங்க நடிக்கிறீங்க?
2: ரெண்டு வீர சந்திர பேசுறேன் மேடம்.
1: உங்களுக்கு பிடித்த பாடல்?
2: புதிய சென்றால் படத்துல இருந்து சென்றல் இலையை மிதந்து

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
6: இனிய பொன்மாலை வணக்கம் மேடம்.
5: சொல்லுங்கம்மா, யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
6: மணக்குடியில இருந்து தரலட்சுமி பேசுறேன் மேடம்.
5: சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்?
6: சத்திரியன்ல இருந்தே மாலையில் யாரோ மனதோடு பேச.
5: நன்றி
6: நன்றி மேடம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
4: திருவாரூர் மாவட்டம் திருவள்ளூர் மகன் மேடம்.
3: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
4: படம் பொண்ணு ஊருக்கு புதுசு, பாடல் காலையில் மலரி.
3: நன்றி நன்றி,
4: வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி மேடம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், சீர்காழி நாராயண ஜுவல்லரி, வைக்கிங் பனியன்சன் பிரீப்ஸின் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
1: வாட்டர் பார்க் வந்தாச்சு, வாங்க கோடிய ஜாலியா கொண்டாடலாம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
2: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
3: என்ன சுனாமியா?
2: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
4: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
5: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
5: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
5: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
4: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
5: வைர நகைகள் ரூபாய் 7000 முதல் ஆரம்பம்.
4: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 5 மணி.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
1: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
2: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய ஐந்தடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
1: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
2: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: வணக்கம் நேயர்களே, இந்த உலா வரும் நேரம் நிகழ்ச்சியின் வழியா பல சுற்றுலா தலங்களை பத்தி தெரிந்து கொள்ள போறோம். ஆன்மீக சுற்றுலா, அறிவியல் சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா, வரலாற்று இடங்களை பார்க்கக்கூடிய சுற்றுலா. இந்த வரிசையில் நாம இன்னைக்கு போக போறது ஆன்மீக சுற்றுலா. கேளுங்கள், பயன்பெறுங்கள்.
4: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு வலம் வரக்கூடிய உலா வரும் நேரம் நிகழ்ச்சியில இந்த வாரம், அதாவது இன்று நாம போக போற இடம்
5: திருவாரூர் மாவட்டம் திருத்தணிப்பூண்டி வட்டம் திருத்தங்கூர். இந்த ஊரில் மிகவும் பிரசித்தி பெற்றது அருள்மிகு பெரியநாயகி அம்பாள் உடனுரை அருள்மிகு வெள்ளிமலைநாதர் ஆலயம். வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆலயம்.

புரைசெய் வல்வினை தீர்க்கும் புண்ணியர் விண்ணவர் போற்ற கரைசைமால் கடஞ்சை யுண்டவர் கருதலர் புறங்களிரை செய்த தாரல் ஊட்டியுழல் பலிக்குள் சேர் விரைசெய்யும் பூம்பொழில் ரெங்கூர் வெள்ளியங்குன் அமர்ந்தாரே என்று மிக சிறப்பான வகையிலே ஞான சம்பந்த பெருமான் பாடி அருளிய திவ்ய திருத்தலமாக விளங்கக்கூடிய திருப்புன்கூர் திருத்தேங்கூர் திருத்தங்கூர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கஷேத்திரத்தின் வாயிலே நின்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஆலயத்திற்குள்ளே பிரவேசம் செய்யும் பொழுது இந்த தலத்து நாயகியாக விளங்கக்கூடிய பெரிய நாயகி 5.5 அடி உயரத்திலே எழுந்தருளி 4 கரங்களோடு காட்சி தருகிறாள். அன்னையின் அருளை பெற்று அங்கே எழிலுருவாக அமர்ந்திருக்கக்கூடிய ஈசனை சுமந்து வரும் நந்தியம் பெருமானை வணங்கி எம்பெருமான் குடியிருக்கக்கூடிய சன்னதிக்குள்ளே பிரவேசம் செய்கிறோம். முதலிலே எம்பெருமான் வெள்ளிமலைநாதன் என்ற திருப்பெயரிலே அருட்காட்சி தருகிறான். வெள்ளிமலை என்று கைலயங்கிரிக்கு பெயர். அதாவது இவரை வழிபட்ட சுக்கிரன் ஸ்ரீ மகாலட்சுமி உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களுக்கும் திரு கைலை என்று சொல்லக்கூடிய கைலாசகிரியிலே சேவை சாதித்ததை போன்ற திரு வடிவழகோடு இந்த எம்பெருமான் காட்சி தருவதால் வெள்ளிமலைநாதர் என்று அற்புதமாக அழைக்கப்படுகிறார். அத்தகைய பெரிய நாயகி உடனுரை வெள்ளிமலைநாதரை வணங்கி அற்புதமான அந்த எம்பெருமானுடைய மகத்துவத்தை இங்கே உள்வாங்குகிறோம். இந்த தலத்தினுடைய சிறப்பாக பெரியோர்கள் சொல்லக்கூடிய விஷயம் மிக ஏற்றமுடையதாக இருக்கிறது. பிரளயம் ஏற்பட்டு அனைத்து உலகங்களும் அழியக்கூடிய சூழல் என்பது கல்ப தத்துவமாக இருக்கிறது. அதிலே உமாதேவியார் இந்த ஈசனிடத்திலே இந்த ஒரு தலத்தையாவது நீரிலே மூழ்காமல் இருக்கும்படி செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்க ஈசனும் அதற்கு இசைந்து இந்த தலத்தை நீரால் சூழ்ந்து இருக்குமாறு செய்து நீரை தங்கி இருக்குமாறு செய்ததால் இதற்கு திருத்தேங்கூர் அதாவது தேங்கி நின்ற ஊர் என்ற அடிப்படையிலே திருத்தேங்கூர் என்றும் திருமாலின் இருதயத்திலே உறையக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி இங்கேயே நிரந்தரமாக தங்கி இருந்து இந்த தலத்து ஈசனை வழிபாடு செய்ததால் திருத்தங்கூர் திரு என்ற மகாலட்சுமி தங்கி இருக்கும் ஊர் என்ற பெயரிலும் இந்த ஆலயம் மிக விசேஷமாக பேசப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த தலத்து விருட்சமாக தென்னை மரம் விளங்குவதால் திருத்தேங்கூர் என்ற பெயர் கூட தேங்காயை உட்படுத்தி நுட்பமாக இந்த ஆலயத்தோடு சம்பந்தப்படுத்தப்படுகிறது. இத்தகைய அரிய பெரிய திருத்தல இறைவனை வெள்ளிமலை நாதனை கண்டு வணங்கி ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்திலேயே கோஷ்டத்தில் அமைந்திருக்கும் தெய்வத்திரு மேனிகளை தரிசிக்கிறோம். முதலிலே கோஷ்டத்திலே காட்சி தருபவர்கள் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் ஆகிய சைவ சமய குரவர்கள் ஆகியோரை வணங்கியபடி ஆலயத்திலே மற்றைய தெய்வங்களாக விசேஷமாக காட்சி தரக்கூடிய நர்தன கணபதி தட்சிணாமூர்த்தி ஆகியோரோடு வெகு விசேஷமான வகையிலே சோமாஸ்கந்தர் விக்னேஸ்வரர் சன்னதிக்கு மத்தியிலே தலைவெட்டி பிள்ளையார் என்ற திருநாமத்தோடு ஒரு அற்புதமான வடிவத்தை காண்கிறோம். அதாவது தலை

இல்லாத விநாயக பெருமான் இந்த தலத்திலே காட்சி தருகிறார். இந்த விநாயகரை பிரார்த்தனை செய்து கொண்டு தேங்காய் உடைத்தால் நினைக்கக்கூடிய காரியம் நலமாக வெற்றிகரமாக முடியும் என்பது ஆன்றோர் வாக்கு. அத்தகைய விசேஷமான தலையில்லாத தலைவெட்டி பிள்ளையாரை வணங்கி அதற்கு அடுத்த படியாக வள்ளி தேவசேனை சமேதரராக காட்சி தரக்கூடிய முருகப்பெருமானை வணங்குகிறோம். முருகப்பெருமானுக்கு அடுத்த நிலையிலே இந்த தலத்திலே எங்கே நிரந்தரமாக மகாலட்சுமி தங்கி இருக்கிறாளோ அந்த சிறப்பு மிகுந்த அஷ்டலக்ஷ்மியின் திரு உருவாக காட்சி தரக்கூடிய கஜலட்சுமியான மகாலட்சுமியை உள்ளம் குளிர தரிசனம் செய்கிறோம். ஆக மகாலட்சுமியை வணங்கி வழிபாடு செய்து திரும்பும் பொழுது நவக்கிரக நாயகி என்ற திருப்பெயரிலே அன்னையும் சிவபெருமான் லிங்க மூர்த்தமாக தனியொரு தெய்வமாக இங்கே அம்மையோடு காட்சி தர அதற்கு அடுத்ததாக நாம் காணக்கூடிய காட்சி நம்மை மெய்யுருக செய்கிறது. பொதுவாக நவக்கிரகங்கள் பல்வேறு தலங்களிலே சிவபூஜை செய்திருக்கலாம். ஆனால் இந்த தலத்திலே சுக்கிரன் உள்ளிட்ட 9 கிரகங்களும் தனித்தனியாக இந்த வெள்ளிமலை நாதனை பூஜித்து கைலாய பேறு பெற்றதால் நவக்கிரகங்கள் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனிபெஸ்ட ராகவே கேதவே நமஹா என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களுமே லிங்க வடிவிலே காட்சி தருவது இந்த தலத்தின் தனிச்சிறப்பு என்றே சொல்ல வேண்டும். எனவே நவக்கிரகங்களுமே நவலிங்கங்களாக காட்சி தர அந்த இறை திருமேனியையும் தரிசனம் செய்து கொண்டு திரும்பும் பொழுது சண்டிகேஸ்வர் தட்சிணாமூர்த்தி ஆகியோரோடு நவக்கிரகங்கள் தனி உருவமாகவும் இங்கே அவர்களுக்கான கோட்டத்திலே சேவை சாதித்தருள அவர்களையும் வணங்கி வழிபட்டு மகாபைரவரை தரிசனம் செய்கிறோம். மகாபைரவருக்கு அடுத்த நிலையிலே சிறப்பாக நாக தெய்வங்கள் காட்சி தர இந்த தலத்து இறைவனை கிராம எல்லை தெய்வமாக விளங்கக்கூடிய ஐயன் சாஸ்தா என்று சொல்லக்கூடிய எம்பிரானும் பூஜை செய்திருக்கிறார் என்பதனாலே பூரணா புஷ்கலை உடனோடு ஸ்ரீ ஐயனாரப்ப சுவாமியும் இங்கே எழுந்தருடி காட்சி தருகிறார். ஆக இத்தகைய திருத்தலத்தினுடைய மகிமையை கேட்கும் பொழுது மிக விசேஷமான ஒரு செய்தியையும் இங்கே நாம் காதில் வாங்க வேண்டிய ஒரு அற்புதம் உள்ளது. காரணம், சகல பாபங்களையும் போக்கக்கூடிய கங்கா நதி தன்னுடைய பாபங்களை மனிதர்கள் எல்லோரும் என்னில் குளித்து நீராடி போக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் என் பாவத்தை எங்கே விடுவேன் என்ற பொழுது ஈசன் இந்த தலத்தை காண்பித்தருள இங்கே கங்கா நதியானவள் பிரவாகமாக உற்பத்தியாகி தாமரை பூவை தன்னுள்ளே மலரச் செய்து அதை ஈசனிடத்திலே கொண்டு பூசித்ததால் கங்கா தேவிக்கும் பாபம் போக்கிய புண்ணிய தலம் என்ற சிறப்பினை இந்த திருத்தேங்கூர் பெறுகிறது. அது மட்டுமல்லாமல் சுக்கிரனே வழிபாடு செய்ததாலும் இந்த தலம் லக்ஷ்மியின் மகிமையை பறைசாற்றக்கூடிய திவ்ய தலம். இங்கு வருபவர்களுக்கு திருமகள் திருவருள் நிச்சயம் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். மிக முக்கியமாக பங்குனி மாதத்திலே சூரிய பகவானே நேரடியாக தன்னுடைய சூரிய கதிர்களால் ஈசனை இங்கே வழிபாடு செய்வதால் சூரிய தோஷம் உள்ளவர்கள் சூரிய புத்தி நடப்பவர்கள் அனைவரும் இந்த தலத்து ஈசனை வணங்கினால் வண்ணமயமான வாழ்வு பெறலாம் என்பது பெரியோர்களின் வாக்காகும். அத்தகைய ஒப்பில்லாத தலமாக விளங்கக்கூடிய திருத்தேங்கூர் திருத்தலத்தில் காட்சி தரக்கூடிய ஸ்ரீ பெரிய நாயகி உடனுரை வெள்ளிமலை நாதனின் திருத்தால் வணங்கி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும் இறைவா என்று எம்பெருமானின் திருப்பாத கமலங்களை பணிகிறோம். ஓம் நமச்சிவாய்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
2: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய ஐந்தடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர் பித்தளை பாத்திரங்கள்,
1: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
2: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: திருத்தங்கூர் அருள்மிகு பெரியநாயகி அம்பாள் உடனுறை அருள்மிகு வெள்ளிமலைநாதர் ஆலயத்தைச் சேர்ந்த சிவகுமார் குருக்கள் அவர்கள் கூறுகையில்,
4: ஓம் யஜ்ஞாகிருதோ தூரமுதைது உதைனம் தது சுப்தசததைவைதீம் துரங்கமம் ஜோதிஷாம் ஜோதிரேகம் தன்மே மனசிவசங்கல்பமஸ்தூம். இந்த ஊர்ல சுவாமி பேர் ரஜதகிரீஸ்வரர், அம்பாள் பேர் பிரகன் நாயகி அம்பிகை. இந்த ஊர்ல வந்து ஊர் பேர் வந்து மூணு விதமா சொல்லுவா.

திரு தங்கூர், திரு தேங்கூர், திரு தங்கூர். தெங்கு பழுத்திருப்பதோர் திரு தெங்கூரா, அதனால திரு தெங்கூர்னு பேருண்டு. இந்த ஊர்ல ஸ்தலவிருட்சம் தென்னை மரம். அடுத்தது திரு தங்கூர், திருமகள் தங்கிய ஊர். மகாலட்சுமிக்கு தன்னுடைய கிரகதோஷத்தினால தனதானியங்கள்லாம் கொடுக்க கொடுக்க குறைஞ்சின்றே வந்துதான். அதனால சுவாமிகிட்ட கேட்கும் பொழுது இந்த ரஜதகிரீஸ்வரரையும் வெள்ளிமலைநாதரையும் பிரகன்நாயகியும் சிவபூஜை பண்ணா அந்த தனதானியங்களை நிலைநிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றான். இந்த ஊர்ல வந்து நவகிரகங்கள் எல்லாமே லிங்க வடிவத்தில் இருக்கும். அதனால சொர்க்கத்திலேருந்து செந்தாமரையும் வெந்தாமரையும் கொண்டு வந்து இந்த ஊர்ல ரெண்டு குளம் வெட்டி அதுல பயிரிட்டு பூக்குற வரைக்கும் திருமகள் தங்கியிருந்து தன்னுடைய சிவபூஜை பண்ணி கிரகதோஷம் போனது. திருமகள் தங்கிய ஊர் திரு தங்கூர். அடுத்தது திரு தேங்கூர். யுகங்கள் மாறும்பொழுது எல்லா இடத்திலையும் வந்து கலங்கிய நீரா இருந்துதான். பூலோகத்துல வந்து அம்பாள் சிவபூஜை பண்றதுக்கு தெளிஞ்ச நீர் இல்லையா, அப்படியே பார்த்துட்டு வரும்பொழுது இந்த ஊர்ல வந்து தெளிஞ்ச நீர் தேங்கி இருந்துதான். அதனால சுவாமியை இந்த ஊர்ல பிரதிஷ்டை பண்ணி அம்பாள் சிவபூஜை பண்ணதா வரலாறு. இந்த ஊர்ல மட்டும் ஏன் தெளிஞ்ச நீர் தேங்கி இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, சொர்க்கத்திலேருந்து பகிரதன் பிரார்த்தனை பண்ணி கங்காதேவியை பூலோகத்துக்கு கொண்டு வரான். அப்ப பாபிகள்லாம் ஸ்நானம் பண்ணும் பொழுது கங்காதேவியை பாவம் அடைஞ்சிடறாளா, அதனால கங்காதேவி இந்த ஊர்ல வந்து சிவபூஜை பண்ணி கங்காதேவிக்கு பாவம் போன ஊர் இந்த ஊர். அதனால சிவகங்க தீர்த்தம். அதனால யுகங்கள் மாறும் பொழுது இந்த ஊர்ல மட்டும் தெளிஞ்ச நீர் தேங்கி இருந்ததா வரலாறு. இந்த ஊர்ல நவகிரகங்கள் லிங்க வடிவத்தில் இருக்கிறது சிறப்பு. ஐயனார் சிவபூஜை பண்ணதா சிறப்பு. மகாலட்சுமி சிவபூஜை பண்ண சிறப்பு. சிவகங்க சிவபூஜை பண்ண சிறப்பு இருக்கு. இந்த ஊர்ல சூரிய பூஜை பங்குனி மாசத்துல 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப சிறப்பா நடக்கும். வைகாசி விசாகம் இந்த ஊர்ல வந்து விசேஷமான திருவிழா. அடுத்தது மார்கழி மாசத்துல தனுர்மாச பூஜை நடராஜர் அபிஷேகம் ரொம்ப சிறப்பா நடக்கும். இந்த ஊர் வந்து சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது.

0: திருத்தங்கூர் அருள்மிகு பெரியநாயகி அம்பாள் உடனுரை, அருள்மிகு வெள்ளிமலைநாதர் ஆலயம் பற்றி தெரிந்து கொண்ட மன நிறைவுடன் நாம் அடுத்து போக போற இடம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு. மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த வாரம் உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வலம் வந்த மன்னார்குடி நாராயணன் அவர்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணாமணிவண்ணன். வணக்கம் நேர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி AM அருள் பிரகாஷ், AM அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர் பித்தளை பாத்திரங்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 5 மணி 15 நிமிடம்.
5: பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
6: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides.

0: Rides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி அனைவருக்கும் அமைதி, அனைவருக்கும் செழிப்பு. கவியோகி மகரிஷி டாக்டர் சுதானந்த பாரதி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள்.
2: கவியோகி டாக்டர் சுத்தானந்த பாரதி 1897 மே மாதம் 11 நாள் சிவகங்கையில் பிறந்தவர். இவரது பெற்றோர் ஜடாதர் ஐயர், காமாட்சி அம்மையார். சுத்தானந்த பாரதியின் இயற்பெயர் வேங்கட சுப்பிரமணியன். இவர் கவியோகி, மகரிஷி என்று போற்றப்பட்டவர். இவர் கவிதைகள், தமிழிசை பாடல்கள், உரைநடை நூல்கள், மேடை நாடகங்கள் என்ற பல நூல்களை இயற்றியவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இவர் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தபோது பாரத சக்தி என்னும் மகா காவியத்தை படைத்தவர். 5 ரங்க ஐயங்கார் திண்ணைப்பள்ளியில் படித்தவர். பின்னர் மன்னர் பள்ளியில் படித்தவர். 8 கவிதை எழுதும் ஆற்றலும் ஆன்மீக விழிப்புணர்வும் இவருக்கு ஏற்பட்டது. இமயமலையில் வாழ்ந்த ஞான சித்தர் ஒருவர் இவருக்கு சுத்தானந்தம் என்று பெயரிட்டு தீட்சை வழங்கினார். கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் வேதம், உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம் ஆகியவற்றை கற்று அவற்றை தமிழிலும் மொழிபெயர்த்தவர். ஆங்கில இலக்கியத்தில் வில்லியம் ஷேக்ஸ்பியர், ஜான் மில்டன், லார்ட் பைரன் ஆகியோரின் நூல்களையும் கற்று தேர்ந்தவர். விஞ்ஞானமணிகள், பாரத சக்தி மகாகாவியம், யோக சித்தி, கீர்த்தாஞ்சலி, பாரதகீதம், இல்லற ஒழுக்கம், ஏழைப்படும் பாடு, சோதனையும் சாதனையும், மேள ராகமாலை, பாட்டாளி பாட்டு, சோவியத் கீதாஞ்சலி போன்ற ஆயிரக்கணக்கான நூல்களை இயற்றினார். இவர் இயற்றிய நூல்களில் யோக சித்தி, கீர்த்தனாஞ்சலி, மேள ராகமாலை ஆகிய கவிதை நூல்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. ஜகத்குரு சங்கராச்சாரியார் இவருக்கு கவியோகி, பாரதி என்றும் பெயர் சூட்டினார். சீரடி சாய்பாபா, ரமண மகரிஷி ஆகியோர் இவருடைய ஆன்மீக உயர்வுக்கு வழிகாட்டிய வள்ளல்கள். மகரிஷி சுத்தானந்த பாரதி, திலகர், காந்திஜி, நேதாஜி, உவே சாமிநாத ஐயர் ஆகியோருடன் நெருங்கிய நட்பு கொண்டவர். இவர் தேசிய சிந்தனைகளை தூண்டும் பல பாடல்களை இயற்றினார். கிராமப்பணி, கதற்பணி, மது ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, பெண்கள் மறுவாழ்வு ஆகிய பல சமூக சீர்திருத்த பணிகளையும் செய்து மக்கள் மனதில் இடம் பிடித்தவர். இலக்கிய உலகில் தடம் பதித்தவர். பாண்டிச்சேரியில் அரவிந்தரின் நட்பால் சுத்தானந்த பாரதியின் வாழ்வில் புதிய திருப்பம் ஏற்பட்டது. புதுவை ஆசிரமத்தில் 20 மௌன விரதம் இருந்தவர். சமய ஒற்றுமையை போற்றியவர். கிறிஸ்தவம், இஸ்லாம் ஆகிய சமய நூல்களை கற்று அவை காட்டும் நெறிகளையும் பின்பற்றி வாழ்ந்தவர். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற திருமூலரின் பாதையில் ஒரே கடவுள், ஒரே உலகம், ஒரே ஆன்மநேயர் நாம் என்பதை உலகிற்கு உணர்த்திய அருமையான இறைவனின் தொண்டர் சுத்தானந்த பாரதி. சமஸ்கிருதம், இந்தி, தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு மொழிகளிலும் நூல்கள் இயற்றிய பன்முக திறமை கொண்டவர் கவியோகி சுத்தானந்த பாரதி. கவிதைகள், உரைநடை, பயண நூல், இலக்கணம், கீர்த்தனைகள், நாடகம், திறனாய்வு, சிறுகதை, அறிவியல், வாழ்க்கை வரலாறு ஆகிய பல துறைகளிலும் 100 நூல்களை எழுதி குவித்தவர் மகரிஷி சுத்தானந்த பாரதி. 1947 சுத்தானந்த பாரதி ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள தொடங்கினார். சோவியத் யூனியன், பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கும், சீனா, ஜப்பான் உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கும், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா நாடுகளுக்கும் சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு மனிதவள மேம்பாட்டிற்கு அற்புதமான சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார். அகவாழ்வு சிறந்திட யோகம், புறவாழ்வு சிறந்திட அறிவியல் இவை இரண்டும் இணைந்தால் மனித வாழ்வு அமரத்துவம் பெறும், மண்ணில் விண்ணரசு தோன்றும் என்பதுதான் இவர் உலகிற்கு அளித்த அற்புதமான செய்தியாகும். 1977 சிவகங்கையில் சுத்தானந்த யோக சமாஜம் என்னும் அமைப்பை நிறுவினார். ஏழைகளுக்கு கல்வி அளிக்க சுத்தானந்த தேசிய வித்யாலயம் உயர்நிலை பள்ளியையும் நிறுவியவர்.

சமாஜம் பள்ளியின் வளர்ச்சிக்கு வழிகாட்டியவர். தன் படைப்புகளுக்கு வந்த அத்தனை தொகையையும் சமாஜம் பணிகளுக்கே செலவு செய்தவர் மகரிஷி சுத்தானந்த பாரதி. காட்டுப்புதூர் மற்றும் தேவக்கோட்டை பள்ளிக்கூடங்களில் ஆசிரியராக பணியாற்றியவர். இயற்கை, சமரசபோதினி, பாலபாரதி, சுவராஜ்யா ஆகிய இதழ்களில் ஆசிரியராகவும் பணியாற்றிய சிறப்புமிக்கவர் கவியோகி சுத்தானந்த பாரதி. பிரெஞ்சு நாட்டு விக்டர் ஹியூகோவின் நாவல்கள், மோலியர் மற்றும் ரேஸின் நாடகங்கள், இத்தாலி நாட்டு தாந்தேயின் தெய்வீக நகைச்சுவை ஆகியவற்றையும் இவர் தமிழில் மொழிபெயர்த்தவர். மகரிஷி சுத்தானந்த பாரதியின் பாரத சக்தி மகாகாவியம் 50,000 அடிகளால் ஆன ஒரு பெருங்காவியம். இந்த காவியத்தில் ராமதாசர், குருநானக், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், புத்தர், இயேசு கிறிஸ்து, நபிகள் நாயகம், அப்பர், மாணிக்க வாசகர், வள்ளலார் ஆகிய ஆன்மீக பெருமக்களின் வாழ்வும், அசோகர், சிவாஜி, கரிகால் சோழன், சேரன் செங்குட்டுவன், கரிபால்டி, லெனின், காந்தியடிகள் போன்றோரின் வரலாற்று வாழ்வும் இடம்பெறுகின்றன. யோக சித்தி நூலை த காஸ்பல் ஆஃப் பர்ஃபெக்ட் லைஃப் என்ற பெயரில் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ளார். யோகி சுத்தானந்த பாரதி தவம் பெற்ற தவம், அவர் ஒரு வற்றாத தமிழ் ஊற்று. சுவாமிகளின் கவிதா சக்தி பிரவாகமும் எழுத்து வன்மையும் யோக சித்தியும் உலகிற்கு பெரு நலம் அளிப்பதாகும் என்று உவே சாமிநாத ஐயர் சுத்தானந்த பாரதிக்கு புகழாரம் சூட்டுகிறார். சுத்தானந்த பாரதியின் ஏழைப்படும் பாடு மிகச்சிறந்த நூல். இது பிரெஞ்சு நாவலாசிரியர் விக்டர் ஹியூகோவின் லெஸ் மிசரபிள் என்ற நாவலை தழுவி எழுதப்பட்டதாகும். இது ஏழைப்படும் பாடு என்ற பெயரில் திரைப்படமாகவும் வெளிவந்தது. மகரிஷி சுத்தானந்த பாரதியின் பாட்டாளி பாட்டு இலங்கையிலுள்ள தேயிலை தோட்டத்து தொழிலாளருக்காக பாடப்பட்ட மிகச்சிறந்த நூல். கவியோகி சுத்தானந்த பாரதி மதுரை பசுமலை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் படிக்கும் போதே வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா ஆகியோருடன் நட்பு கொண்டவர். மகாத்மா காந்தியடிகளின் கொள்கையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு இந்திய விடுதலைப் போரில் ஈடுபட்டார். தன் இறுதி காலம் வரை காந்தியடிகளின் தீவிர பக்தராக வாழ்ந்தவர் கவியோகி சுத்தானந்த பாரதி. இவர் பாரதியாரின் பாடல்களை பாடியும் சொற்பொழிவாற்றியும் இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட மிகச்சிறந்த துறவி. தேசிய விடுதலைக்காக மக்களிடம் நன்கொடை வசூலித்து அதை நாட்டுக்கு பயன்படுத்த மகாத்மா காந்தியடிகளுக்கு அனுப்பி வைத்தவர். இந்திய விடுதலை நோக்குடன் சுத்தானந்த பாரதி எழுதிய நூல்கள் இந்திய மக்களை தட்டி எழுப்பின, ஆங்கிலேயரை எதிர்த்து போராட மக்களை தோள் தட்டி அனுப்பின. கவியோகி சுத்தானந்த பாரதியின் தமிழ் புரட்சி, சுதந்திர கனல், வீரத்தேவன் ஆகிய நூல்கள் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான இந்திய மக்களின் போராட்டங்களை முழங்கின, வீரத்தை வழங்கின. மகரிஷி சுத்தானந்த பாரதி சுதந்திர போராட்ட வீரர் மட்டுமல்லர், நல்ல சிந்தனையாளர், அருமையான பேச்சாளர், தமிழ் இலக்கிய உலகில் மிகச்சிறந்த விற்பன்னர். தமிழில் காப்பியம், கவிதை, நாடகம், நாட்டியம், இசைப்பாடல், வரலாறு, கடித இலக்கியம், வாழ்க்கை வரலாறு, சுயர் வரலாறு, நாட்டு வரலாறு, புனை கதைகள், பயண இலக்கியம், சிறுகதை இலக்கிய விமர்சனம், மொழிபெயர்ப்பு, குழந்தை இலக்கியம், ஆன்மீகம், உடல்கூறு ஆய்வு, யோகம் என பல துறைகளில் கொடிகட்டி பறந்தவர், துறவியாய் வாழ்ந்து சிறந்தவர். யோகி சுத்தானந்த பாரதி தனது பைந்தமிழ் சோலை என்ற நூலின் வாயிலாக தொன்மையான தமிழ் இலக்கியங்களை எல்லாம் எளிய நடையில் பாமர மக்களுக்கும் கொண்டு சேர்த்தவர். தமிழ் இலக்கியத்தில் அழகு படைத்தவர். சுத்தானந்த பாரதி தெலுங்கில் 2 நூல்கள், இந்தியில் 4 நூல்கள், பிரெஞ்சு மொழியில் 6, ஆங்கிலத்தில் 38 நூல்கள் என்று பிற மொழிகளில் 50 நூல்களை எழுதியவர். 10 சிறுகதை தொகுதிகளையும் 19 நாவல்களையும் 60-க்கும் மேற்பட்ட நாடகங்களையும் எழுதியவர். மகரிஷி சுத்தானந்த பாரதி பாரத பண்பாட்டுக்கு உகந்த முறையில் புலமை பெற்றவர். இறையருள் கரிந்த உள்ளம் படைத்தவர். பலர் பல்லாண்டு எழுத வேண்டிய நூல்களை சுத்தானந்த பாரதி ஒருவரே எழுதி குவித்துள்ளார் என்று புலவர் கீவா ஜெகநாதன் புகழாரம் சூட்டுகின்றார். சுத்தானந்த பாரதியின் சோவியத் கீதாஞ்சலி என்ற நூல் சோவியத் ஒன்றியத்தின்

0: சோவியத் நாடு நேரு நினைவு பரிசை பெற்றது. தமிழக அரசும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமும் இணைந்து 1984 வழங்கிய முதல் மாமன்னன் ராஜராஜ சோழன் விருது மகரிஷி சுத்தானந்த பாரதியின் பாரத சக்தி மகாகாவியம் என்ற நூலுக்கு கிடைத்தது. இந்திய விடுதலை போர் வீரரும் தமிழ் இலக்கிய மேதையுமான கவியோகி சுத்தானந்த பாரதி 1990 இந்த மண்ணை விட்டு மறைந்தார். ஆனால் அன்பு மிகுந்த சுத்தானந்த பாரதியின் புகழ் தமிழ் இலக்கிய உலகில் இன்னும் மறையாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது.
1: அனைவருக்கும் அமைதி, அனைவருக்கும் செழிப்பு. கவியோகி மகரிஷி டாக்டர் சுத்தானந்த பாரதி அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால். இனி கேட்கலாம் திரை இசைப்பாடல், பொக்கிஷம் படத்திலிருந்து.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன்கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
3: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
4: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
5: அதுக்குதான் வசந்தன்கோ.
3: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க, நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன்கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
6: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
7: இம்பார்ட்டன்ட்.
8: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
9: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
8: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
10: திருச்சி சாரதாஸ்
11: நாகப்பட்டினம் ஏஜஸ் விலை.

0: பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நாகப்பட்டினம்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் பி. லீலா பாடியது.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உணவும்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
3: விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
11: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
12: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
11: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
12: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
13: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
14: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी।
15: तुम रिपोर्ट्स लाई हो ना?
16: नहीं, मुझे लगा तुम लाए हो।
17: चिक, चिक, चिक, चिक, खिच, पिच, खिच, पिच।
15: तुम हो ही भुलक्कड़।
16: भूल बस इतनी है कि तुमसे शादी कर
17: ली। चिक, चिक, चिक, चिक।
14: लड़िए मत, जानिए आभा के बारे में।
16: आभा?
14: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड्स सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7।
18: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
19: டிஎம்இ, ட்ரிபிள்இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
18: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
19: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
2: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.
6: சரி சரி சரி சரி
11: வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
12: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: சரி சரி,
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
0: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
19: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
19: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
10: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
7: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
10: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
7: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
10: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்.
7: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
10: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் TM சௌந்தரராஜன் பாடியது.

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
4: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
8: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
9: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
7: என்ன சுனாமியா?
6: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல், வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
8: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
9: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
10: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
11: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
12: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் இன்றைய அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுகள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
13: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் PE ஜெயச்சந்திரன் பாடியது.

0: அதுக்குதான் வசந்தன்கோ.
1: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க, நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன்கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
3: இம்பார்ட்டன்ட். உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
4: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
4: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
5: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்.
9: 10வது மற்றும் 12வது பொது தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு BSc, டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
8: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
10: விலக்கேற்றும் விலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பி வசந்தா பாடியது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் NSB.

0: ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.

0: நாகை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல் சிங்கே எம்ஏ ஜாஃபர் பாடியது.

0: கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலைக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம்
3: புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.
4: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அன்கோக்கு வாங்க. தரம் நம்பிக்கை வசந்த் அன்கோ.
5: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அன்கோ தான் சரின்னுட்டு.
7: சரி சரி சரி சரி
8: வசந்த் அன்கோ. சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அன்கோ.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
8: சரி சரி.
0: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6 மணி. இனி கேட்கலாம் பன்னிசை.

0: the reconstruction of the temple by Sardar Vallabhbhai Patel reflected India's commitment to preserving its heritage with pride.
1: आजादी के समय सरदार साहब ने 500 से ज्यादा रियासतों को जोड़कर एक भारत का आधुनिक स्वरूप गढ़ा था तो साथ ही सोमनाथ के पुनर्निर्माण से उन्होंने दुनिया को बताया था भारत केवल आजाद नहीं हुआ है भारत अपने प्राचीन गौरव को पुनः हासिल करने के मार्ग पर भी अब आगे बढ़ चुका है.
0: The government today informed that there is no shortage of any petroleum products in the country and India has a stock of 60 days of crude oil, 60 days of natural gas and 45 days of LPG. This was informed during the fifth meeting of the informal group of ministers on West Asia, chaired by Defence Minister Rajnath Singh in New Delhi today. The meeting took stock of the latest developments in the conflict and discussed ways to bolster countries' readiness to ensure its minimum effect on the people. India is among the few countries where petroleum prices have held steady throughout this period of global volatility, even after more than 70 days since the conflict started. During the meeting, it was informed that the foreign exchange reserves stand at a comfortable $703 billion. Defence Minister Rajnath Singh directed the officials to take concrete steps to implement the Prime Minister's appeal at the ground level. The Prime Minister had exhorted the people to reduce petrol and diesel consumption by using metros and public transport and opting to carpooling. He had also urged the citizens to help conserve foreign exchange reserves by refraining from unnecessary foreign travel, choosing domestic tourism and celebrations within India, and avoiding non-essential gold purchases for a year. West Bengal Chief Minister Shubhendu Adhikari today said that the state government has decided to transfer land to the Border Security Force within 45 days for erecting a fence along the Bangladesh border. Mr. Adhikari announced the implementation of the centre's flagship Ayushman Bharat Health Scheme and several other initiatives of the central government in the state. Besides, the tenures of the nominated members, directors and chairpersons of the non-statutory boards, organisations, bodies and public sector undertakings of the state government of the West Bengal have been terminated today with immediate effect. The decisions were taken in the first cabinet meeting held today after the formation of the new government in the state following the recent assembly polls. Benchmark domestic equity indices fell around 1.5% today as a fresh flare-up in US and Iran tensions led to a rise in crude oil prices and dampened investor sentiment. The BSE Sensex plunged 1,313 points to close at 76,015. The NSE Nifty lost 360 points to settle at 23,816. In cricket, India continued to hold the number one position in the latest ICC Men's ODI team rankings following the annual update released today. India's rating slipped by 1 point from 119 to 118. New Zealand is on the second position, gaining 2 points to move up to 113. Australia stayed third with an unchanged rating of 109. The biggest movement inside the top five came from South Africa, which climbed above Pakistan to move into the fourth place. And that is the end of this news bulletin.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். சோம்நாத் கோவிலின் 75வது அமிர்த மகோத்சவத்தின் பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்து கொண்டார். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் மீண்டும் முதலமைச்சராக திரு ரங்கசாமி வருகிற 13ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் 2026-27 ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முழுவீச்சில் தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் கோவிலின் 75வது அமிர்த மகோத்சவத்தின் பெருவிழாவில் இன்று கலந்து கொண்டு பேசிய அவர், இந்த கோவில் புனிதத்தன்மையின் அடையாளமாக திகழ்கிறது என்று கூறினார். பழமையை கொண்டாடும் விழாவாக மட்டுமல்லாமல் அடுத்த 1000 ஆண்டுக்கான நாட்டின் உத்வேகத்திற்கான விழாவாகவும் இது திகழ்கிறது என்று அவர் மேலும் கூறினார். மேற்களோடு இணைந்திருந்தால் மட்டுமே ஒரு தேசம் நீண்ட காலம் வலுவாக இருக்க முடியும் என்பதை இந்த

0: ஆலயம் நினைவூட்டுவதாக குறிப்பிட்டார். நாட்டின் முதலாவது 3 அணுசக்தி பரிசோதனைகள் நடைபெற்ற இத்தினத்தில் நம் நாட்டு விஞ்ஞானிகளின் திறன்கள் உலகம் முழுவதற்கும் வெளிப்படுத்தப்பட்டதாக எடுத்துரைத்தார். இந்த அணுசக்தி சோதனைகள் மூலம் நாட்டின் அரசியல் நிலைப்பாடும் தீர்க்கமான முடிவும் உலக நாடுகளுக்கு பறைசாற்றப்பட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். முன்னதாக சோம்நாத் ஆலயத்திற்கு பேரணியாக சென்ற பிரதமரை மக்கள் உற்சாகமாக வாழ்த்தி வரவேற்றனர். சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலையில் மலரஞ்சலி செலுத்தினார். இந்த பேரணியில் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜோதிர்லிங்க சிறப்பு பூஜையில் அவர் கலந்து கொண்டார். நாட்டின் 11 புனித நீர்நிலைகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கொண்டு கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவின் கொடியேற்றத்திலும் பிரதமர் கலந்து கொண்டார். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா உள்ளிட்டோர் நாட்டின் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்கள்.
1: குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை இந்நாள் குறிப்பதாக எடுத்துரைத்தார். பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் 1998 ஆண்டு வெற்றிகரமாக நடைபெற்ற பொக்ரான் சோதனையில் இந்தியாவின் கடின உழைப்பையும் விஞ்ஞானிகளின் அளப்பரிய அர்ப்பணிப்பையும் நாடு பெருமிதத்துடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லும் விஞ்ஞானிகளின் புதுமையான சிந்தனைகளையும் விடாமுயற்சியையும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.
0: சோம்நாத் கோவிலின் 75வது ஆண்டு புனரமைப்பு விழாவையொட்டி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சோம்நாத் ஆலயம் நாட்டின் ஆன்மீக நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது என்று அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆன்மீக கலாச்சார நம்பிக்கைகளை வலுப்படுத்தும் நாளாக இந்த ஆலய திருவிழா நடைபெறுவதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினர் இக்கோவிலின் பாரம்பரியத்தையும் சிறப்பையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு மக்களும் தொழில் வர்த்தகத்துறையினரும் அந்நிய செலவாணிக்கு உட்படுத்தப்படும் பொருட்கள் மீதான செலவை கணிசமாக குறைக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், பொருளாதார நெருக்கடியை ஈடுசெய்ய நம் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் அவசியமானது என்று குறிப்பிட்டார். அத்தியாவசிய தேவை தவிர வேறு எந்த பொருளையும் இறக்குமதி செய்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் நேற்று நாட்டு மக்களுக்கு விடுத்த கோரிக்கையை சுட்டிக்காட்டிய திரு அஸ்வினி வைஷ்ணவ், உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலும் இந்திய பொருளாதாரத்தை சீராக பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளதாகவும் தெரிவித்தார். மேற்காசிய நெருக்கடி நிலைமையை கண்காணிக்க உயர்மட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் இன்று நடைபெற்றது. மேற்காசிய பகுதி மோதல்களைத் தொடர்ந்து அப்பகுதியில் உருவாகும் நிலைமை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஹர்தீப் சிங் புரி, திரு சர்பானந்த சோனோவால், திரு கிரண் ரிஜிஜு, டாக்டர் ஜிஜேந்திர சிங், திரு ராம்மோகன் நாயுடு ஆகியோர் இதில் பங்கேற்றனர்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளதால் மீண்டும் முதலமைச்சராக திரு ரங்கசாமி பதவியேற்க உள்ளார். வருகிற 13ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவிப்பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். இந்த பதவியேற்பு விழாவில் பாஜக தேசிய தலைவர் திரு நிதின் நபின் கலந்து கொள்ள உள்ளார். மேலும் முதலமைச்சரின் பதவியேற்பு விழாவில் மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, மேலிட பொறுப்பாளர் திரு நிர்மல் குமார் சுரானா ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் 2026-2027 ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முழுவீச்சில் தொடங்கியுள்ளன. இதுகுறித்து கூடுதல் தகவல்கள்.
1: மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதன்மை சென்சஸ் அலுவலர் திருமதி இஷிதா ராட்டி தலைமையில் நடைபெறும் இப்பணியின் முதற்கட்டமாக வரும் June 1 முதல் June 30 வரை கட்டிடங்கள் மற்றும் வீடுகள் பற்றிய விவரங்கள் சேகரிக்கப்பட உள்ளன. இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக 2027 பிப்ரவரி மாதம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடாக கணக்கெடுப்பு பணியாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கான பயிற்சி பட்டறையை காரைக்கால் காமராஜர் வளாகத்தில் சார்பு மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட சென்சஸ் அலுவலருமான செல்வி பூஜா இன்று தொடங்கி வைத்தார். காரைக்கால் வரச்சிக்குடி தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் நெடுங்காடு PKIT கல்லூரி ஆகிய இடங்களிலும் இந்த பயிற்சிகள் நடைபெறுகின்றன.

0: அமைச்சர்கள் திரு பயாத்மூர்த்தி, திரு சண்முகானந்தம் மற்றும் சார்பு வட்டாட்சியர் திரு மணிகண்டன் நம்பூதிரி ஆகியோர் ஒருங்கிணைக்கும் இப்பயிற்சி பட்டறையில் புதுச்சேரி சென்சஸ் உதவி இயக்குநர் திரு மோகன்குமார் சிறப்புரையாற்றினார். பாலிடெக்னிக் மற்றும் இதர கல்லூரி விரிவுரையாளர்கள் பயிற்சி அளிக்கும் இந்த பயிற்சி வகுப்பு இரண்டு கட்டங்களாக திட்டமிடப்பட்டுள்ளது. முதல் கட்ட பயிற்சி இன்று தொடங்கி மே 13 வரையிலும், இரண்டாம் கட்ட பயிற்சி மே 18 முதல் மே 20 வரையிலும் நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சியில் அனைத்து பணியாளர்களும் கலந்து கொண்டு கணக்கெடுப்பு முறைகள் குறித்து விரிவான விளக்கங்களை பெற்று வருகின்றனர்.
1: தமிழக சட்டமன்றத்தின் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் இன்று கூட்டம் தொடங்கியது. முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்த சட்டப்பேரவைத் தலைவர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தினார். தொடர்ந்து தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பதவியேற்றுக் கொண்டார். அவரைத் தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட் ரமணன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு டி கே பிரபு ஆகியோர் உறுதிமொழி கூறி பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து எதிர்க்கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். சட்டப்பேரவைத் தலைவர் தேர்தல் நாளை நடைபெறும் என்று தற்காலிக சபாநாயகர் அறிவித்து பேரவை நடவடிக்கைகளை இன்று ஒத்திவைத்தார். சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் தேசிய வெளிநாட்டு கல்வி உதவித்தொகை திட்டம் சமூகத்தில் பின்தங்கிய பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்களின் உயர்கல்வி முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்காற்றி வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் குறைந்த வருமானம் கொண்ட எஸ்சி, எஸ்டி, நிலமற்ற வேளாண்மை தொழிலாளர்கள் மற்றும் பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் ஆகிய சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் QS உலக பல்கலைக்கழக தரவரிசையில் முதல் 500 இடங்களில் உள்ள வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களில் முதுகலை மற்றும் முனைவர் பட்டப்படி தொடர நிதியுதவி பெறுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் இத்திட்டத்தின் கீழ் 135 புதிய கல்வி உதவித் தொகைகள் வழங்கப்படுகின்றன. இதில் ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்திற்கும் அதிகபட்சமாக 10 இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன. 2026-27 தேர்வாண்டிற்கான முதல் சுற்று விண்ணப்பங்கள் தற்போது பெறப்பட்டு வருகின்றன. வரும் 24ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை nosmsje.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். IPL T20 கிரிக்கெட் போட்டியில் தரம்சலாவில் இன்றிரவு 7:30 பஞ்சாப் கிங்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. வடக்கு இலங்கை கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுவடையக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் இன்று முதல் வரும் 16ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோம்நாத் கோவிலின் 75வது அமிர்த மகோத்சவத்தின் பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்து கொண்டார். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் மீண்டும் முதலமைச்சராக திரு ரங்கசாமி வருகிற 13ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் 2026-2027ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முழுவீச்சில் தொடங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 6:20.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: இனி கேட்கலாம் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
7: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
6: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
8: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
9: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
10: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா, ஊரெல்லாம் இதே பேச்சு தான்.
9: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை தரமான தங்கம் கைராசி.
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா,

0: பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் திரு மாயவரம்.
1: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: சொல் ஆமோது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
3: வணக்கம். சில நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்காது. நமக்கு என்ன தேவையோ அது நம் கண்முன்னாலே இருக்கிறது. அதை வாய்ப்பு என்று கண்டுபிடிப்பவர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள். வாய்ப்பு என்று தெரியாதவர்கள் தோற்றுவிடுகிறார்கள். வாய்ப்பு என்பது எல்லோர் முன்பும் நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறது, நடமாடாத இடமே இல்லை என்று சொல்லலாம். வாய்ப்புகளை எப்படி கண்டுபிடிப்பது என்றால் அதற்கு ஓர் உதாரணம். பொறியியல் கல்லூரியில் படித்த ஏழை மாணவன் ஒருவன் புத்தகங்களை விலை கொடுத்து வாங்க முடியாததால் வாடகைக்கு புத்தகங்களை வாங்கி படிக்கலாம் என்று திட்டமிட்டான். அதை செயல்படுத்தினான். நம்மை போலவே எத்தனையோ பேர் வாடகைக்கு புத்தகங்களை வாங்கி படிக்கிறார்களே, இவற்றை யார் நமக்கு வாங்கி கொடுக்கிறார்கள், அதனால் அவர்களுக்கு என்ன லாபம் கிடைக்கிறது என்று சிந்திக்கத் தொடங்கினான். அதன் விளைவாக 3 படிக்கும் போதே தானே சொந்தமாக ஒரு வாடகை புத்தக நிலையத்தை தொடங்கினான். 4 படிக்கும்போது அதனை இன்னும் விரிவுபடுத்தினான். படிப்பு முடிந்த பிறகும் வாடகை புத்தக நிலையத்தை நடத்த விரும்பினான். பொறியியல் வேலைக்கு போகாமல் இருக்கிறானே என்று குடும்பமே அவனை எதிர்த்தது. எம்வி புக் என்கின்ற ஒன்றை ஆரம்பித்தான். வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று நம்புவது சுலபம், எல்லாம் கெட்டுப்போய்விட்டது என்று படி போடுவது மிகவும் சுலபம். இன்றைக்கு இருக்கிற பல அற்புதமான தொழில் வாய்ப்புகள் எல்லாம் 10 முன்னால் இல்லாதவை, 20 முன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாதவை. உலகம் வளர்கிற வேகத்தில், மக்களும் சந்தையும் பெருகுகின்ற வேகத்தில் எவ்வளவு சின்ன விஷயங்களையும் பெரிய சந்தையாக நம்மால் மாற்ற முடியும். சரியான திட்டமிடுதலால் நமது திறமையை அதன் உச்சத்திற்கு கொண்டு சென்றால் அதன் பரப்பளவு விரிவடையும். அது மிகப்பெரிய பலனை நமக்கு தரும். சாதாரணமாக நம்மிடம் இருக்கும் திறமையை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றினால் வாழ்வில் எத்தகைய உயரத்தையும் நம்மால் அடைய முடியும். ஒரு தொழிலின் திட்டம் என்று சொல்லப்படுவது ஒருவனுடைய மனத்தின் திட்பமே, அதாவது மனதின் உறுதியே ஆகும். எண்ணியவர் எண்ணியபடி செயலாற்றுவதில் உறுதி உடையவராக இருக்கப்பெற்றால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர் என்பதனை. வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகுப்பெறின் என்ற குறட்பாக்கள் விளக்குகின்றன. ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்னால் மிகச்சரியாக திட்டமிடுவோம், அதில் வெற்றியும் காண்போம். நன்றி.
2: சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
4: கேட்டது நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன் சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார்கோவில்.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:25.
8: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
11: திருவாரூர் சொரக்குடி ஆறுரான் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: எங்கள் கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த கல்லூரி ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி.
11: ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி, சொரக்குடி, திருவாரூர்.
13: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
14: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
15: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
16: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
17: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

லைட் ஹவுஸ். இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம் கேட்கலாம். இவ்வறிவிப்பினை தொடர்ந்து 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள். 6:45 இசை தூரிகை, 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். 8:00 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் கானம். 8:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களின் காரை எக்ஸ்பிரஸ் 100.3. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமுது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 10:00 மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க். கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷனின் இரவு மலரும். 10:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 காங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இன்றைய நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம் கேட்டீர்கள். இனி வருவது நாளைய நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அனில் பாஸ்தா, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி. நாளை காலை 6:00 குரலோசை தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 அனில் பாஸ்தாவின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையின் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி தொடரில் மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற அதிகாரி இஆர் சுகுமார் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 10:00 சிந்தனை அரங்கம். முதலில் நாமக்கல் இமேம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:05 சிந்தனை அரங்கம். 11:00 வணக்கம் தோழி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒளிபரப்புள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம் கேட்டீர்கள். லைட் ஹவுஸ் தொடர்வது மாநில

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை இன்று சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் குறித்த அறிவிக்கையை மத்திய அரசு இன்று வெளியிட்டது. இதன்படி இந்த சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இதனை செயல்படுத்துவதற்கு

0: தொடர்பாக 95,600 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள திரு மு க ஸ்டாலின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசியல் நாகரிகத்துடன் திரு விஜய் தம்மை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். தமது இல்லத்திற்கு வந்த முதலாவது முதலமைச்சர் திரு விஜய் என்று இந்த சந்திப்பிற்கு பின்னர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பின்னர் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசையும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவை தலைவர் பதவிக்கான தேர்தலில் தாவேகாவின் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். துணைத் தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கர் மனு தாக்கல் செய்துள்ளார். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படவுள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா நாளை பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சேலம் மாவட்டம் காட்டுவளவு என்ற பகுதியில் மது போதையில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மது மற்றும் போதை பழக்கம் காரணமாக ஏற்படும் சீரழிவுகள் உச்சத்தை அடைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நிலைமை மேலும் மோசமாவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சியின்போது நடைபெற்ற டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத் திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி பதவியில் இருந்தபோது 45,000 டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றதாக கூறி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, கடந்த 3 நாட்களில் மட்டும் 1,14,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இதேபோல் கடந்த 3 நாட்களில் 17,000 டன் வர்த்தக சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். 140,000 மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 3 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: இன்று காலை 5:30 அளவில் வடக்கு இலங்கை கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவிலும் அதே பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிக்கலான 2 கண் அறுவை சிகிச்சைகளை மருத்துவர்கள் வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுவனின் கண்ணுக்குள் சென்ற கம்பியையும், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் விபத்தில் சிக்கியபோது கண்ணுக்குள் சென்ற குச்சியையும் மருத்துவக்குழு வெற்றிகரமாக அகற்றியதாக கண் மருத்துவர் திருமதி பர்வத சுந்தரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: பையன் 10 இயர் ஓல்டு வந்துருந்தா ஒரு மத்தியானத்துல வந்து தம்பி வந்துட்டு ரிமோட்டை தூக்கி எரிஞ்சிருப்பான் போல. ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் போயிட்டு இங்க நம்ம கிட்ட ஒரு 6-7

வந்திருப்பாங்க. நைட்டு நம்ம பார்த்துட்டு அட்டெண்டர்ஸ் எல்லாம் வந்து ஆங்ஷியஸா இருந்துட்டு அது எடுக்கிறேன்னு ட்ரை பண்ணும்போது நிறைய ஃபுல்லா உள்ள போயிடுச்சு. ஸ்ப்ரிங்குங்கிறதுனால அது ஒரு பக்கமா டைரக்ஷன்ல நம்ம மூவ் பண்ணோம்னா உள்ளுக்குள்ள அதை சுத்தி சுத்தி உள்ள போயிடுச்சு. சின்ன துவாரம் வழியா ஃபுல் ஸ்ப்ரிங்கும் உள்ள போய் மாட்டேங்குது. அவங்க இங்க வரும்போது ரொம்ப வந்து வீக்கம் அடைஞ்சிருச்சு கண்விழி. அதனால எடுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை வந்துட்டு நம்ம மயக்க மருந்து கொடுத்து அந்த ப்ராப்பரா வந்துட்டு அதே துவாரம் வழியா வெளியில எடுத்துட்டோம். எந்த டேமேஜும் இல்லாம, பார்வைக்கும் டேமேஜ் இல்லாம, அந்த கரு லிட்டுக்கும் டேமேஜ் இல்லாம அதை ஃபுல்லா வெளியில எடுத்துட்டோம். தம்பிக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை சார், ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு ரெஸ்டோர்டு. அது மாதிரி இன்னொருத்தர்

0: பார்வைக்கும் டேமேஜ் இல்லாமல், அந்த கரு லிட்டுக்கும் டேமேஜ் இல்லாமல் அதை ஃபுல்லாக வெளியில் எடுத்துட்டோம். தம்பிக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை சார், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு ரெஸ்டோடு. அது மாதிரி இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு வயசானவர் தேனியிலேருந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க, அவருக்கும் ஒரு வெளிப்பக்கமாக பார்க்கும்போது சின்ன காயந்தான் இருந்துச்சு, பட் சிடி எடுக்கும்போது பார்த்தா ஒரு 6 சென்டிமீட்டர் இருக்க பெரிய ஒரு ஒரு குச்சி மாதிரி ஒரு இது வந்து ஃபாரின் பாடி வந்து உள்ளணும், ஒரு பிரெயின் கேவிட்டிக்குள்ளேயே போய் அது அந்த மிடில் லோபுன்னு சொல்லுவோம் பிரெயின், அது வரைக்கும் போய் அது வீணாடி இருந்துச்சு. அதுவும் வந்துட்டு நம்ம நியூரோ சர்ஜன் சார் டாக்டர் ஜெயபிரகாஷோடு சேர்ந்து அதை ஃபுல்லா வந்துட்டு நடுவில் பிரேக் ஆகாம ஃபுல்லா வந்து ரிட்ரீவ் பண்ணிட்டோம்.
1: நெல்லை மாவட்டம் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் இதில் கவனம் செலுத்தி கரடிகளை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் பாபநாசம் அணவன் குடியிருப்பு கோட்டைவளைப்பட்டி பசுக்களை விடை உள்ளிட்ட பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் மட்டுமின்றி அகசியர்பட்டி உள்ளிட்ட வெகு தொலைவில் உள்ள கிராமங்களிலும் இரவு நேரங்களில் கரடிகள் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இப்பகுதியில் மட்டும் சுமார் 15க்கும் மேற்பட்ட கரடிகள் சுற்றித் திரிவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் பாபநாசம் மலை அடிவார பகுதியில் கரடிகள் ஜோடியாகவும் தனித்தனியாகவும் வீதிகளில் சர்வ சாதாரணமாக உலா வருகின்றன. இதன்படி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அம்பாசமுத்திரம் அருகே உள்ள டானா கழிப்பார் விலையில் பல இடங்களில் கரடிகள் விழா வந்துள்ளன. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகும் நிலையில் தற்போது வரை வனத்துறையினர் சார்பாக இந்த கரடிகளை பிடிக்க எங்கும் எவ்வித கூண்டும் வைக்கப்படவில்லை. பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கரடியை பிடித்து வனப்பகுதிக்குள் பாதுகாப்பாக விட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தொடர்ந்து கரடி ஊர்பகுதிக்குள் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்கள் மீது உரிய காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு விஷு மகாஜன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவில் 3 நாள் தெப்பத் திருவிழா இன்று நிறைவடைந்தது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் ரோஹித் புத்தீனா, நிதின் நாங்பாங்கன், பா மெய்தே ஐனா, பர்ஷாந்த், ஹர்ஷ்வர்தன், ஜீனா தேவ், சுஷாந்த் ஜயானி ஆகியோர் இப்பதக்கங்களை வென்றனர். இப்பிரிவில் இந்தியாவின் 6 பேர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி பட்டம் வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணையும் பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை இன்று சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:40.
4: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
8: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
9: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
10: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
3: இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
11: உங்கள் கடை காரைக்கால்.
12: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
12: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
11: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன்

0: மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: தொடர்புக்கு 8925936936.
2: நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் விளக்குகிறார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள். இப்ப அம்மாவுக்கு வந்து பிரெக்னன்சில வந்து டயபெட்டிஸ் வருது அப்படின்னா அந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது?
3: இல்ல, கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். அதாவது அம்மாவுக்கு வந்து பிளட் சுகர் வந்து கண்ட்ரோல்லே இருக்கு த்ரூ அவுட் த பிரெக்னன்சி டில் டெலிவரி, அவங்களுக்கு கண்ட்ரோல்லே இருக்குது பிளட் சுகர். அப்படின்னா அந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராது. இன்கேஸ் கண்ட்ரோல் இல்லாம இருக்கு, எப்போதுமே வந்து அந்த 300 எபோவ், 250 எபோவ் அதிகமாவே இருக்கு பிளட் சுகர், அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு ஒரு சில பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுல காமனா பார்த்தோம்னா சில குழந்தைங்களுக்கு தலை பெருசா மேக்ரோசோமியான்னு சொல்லுவோம், இந்த மாதிரி டிசார்டர்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: குழந்தையோட weight கூட இன்கிரீஸ் ஆயிடும் அப்படினு சொல்றாங்க.
3: ஆமா ஆமா ஆமா ஆமா. பிக் பேபி. சோ அதுவுமே வந்து இந்த அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் பிரெக்னன்சில இருக்கிறதுனால வருது. சோ அத பிரிவென்ட் பண்ணனும்னா நம்ம வந்து அவங்க த்ரூ அவுட் தி அந்த பிரெக்னன்சி வந்து அவங்க இன்சுலின் வந்து கரெக்ட்டா டைம்க்கு எடுத்துக்கணும், அவங்க டயட்டும் கரெக்ட்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாதான் அது கரெக்ட்டா இருக்கும்.
2: அந்த பிரெக்னன்சில அந்த டயபெட்டிஸ் வர்றதுக்கு வந்து இந்த பிரெக்னெண்டா இருக்கிற விமனோட ஜென்ரேஷன்ல, அதாவது அவங்க அம்மா அப்பாவுக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா, இல்ல எல்லாருக்குமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவங்க வந்து கவனமா தான் இருக்கணுமா டாக்டர்?
3: அது ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ டைப் 2 டயபெட்டிஸே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் சொல்லுவாங்க, அதாவது அவங்க பேரண்ட்ஸ்க்கு இருந்தது அப்படின்னா அவங்க டாட்டர்ஸ்க்கு சன்க்கோ வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். பட் ஆனால் வராமல் தடுக்க முடியாதுன்னு கிடையாது. ஸோ அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பேரண்ட்ஸுக்கு இருக்குன்னா அவங்களோட குழந்தைங்க வந்து ஒரு 30 இயர்ஸ், இப்போலாம் வந்து 20 இயர்ஸ்லேயே வந்துடுது. ஸோ அதனால் 20 இயர்ஸ்லேருந்தே கொஞ்சம் அந்த ஃபுட் ஹேபிட்ஸை வந்து கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா வராமல் கண்டிப்பாக 100% தடுக்கலாம். கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்க்கும் அதே தான். சில பேருக்கு வந்து டைப் 2 டயபெட்டிஸ் இருந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னு லேபிள் பண்ண மாட்டோம், டைப் 2 டயபெட்டிஸ் இன் ப்ரெக்னென்சி. அவங்களுக்கு வந்து மேபி ஆஃப்டர் டெலிவரி அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும், அது முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்பா அம்மாவுக்கு இல்லாதவங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
2: இப்போ இந்த டயபெட்டிஸ் அப்படின்றதே வந்து பொதுவாக இப்போ பேரண்ட்ஸுக்கு இருக்குது அப்படின்னா அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதானே டாக்டர்?
3: டைப் 2 டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் அதாவது ரெண்டு பேரண்ட்ல ஒரு பேரண்ட்டுக்கு மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த சைல்டு வந்து 30 இயர்ஸ் கிட்ட வரும்போது 50% சான்சஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே வந்து ரெண்டு பேரண்ட்ஸுக்குமே இருக்குது அப்படின்னா தே ஹாவ் 80% சான்சஸ் டயபெட்டிஸ் வர்றதுக்கு அப்படின்னு. ஆனால் இந்த 80% சான்சஸுமே ப்ரிவென்டபிள், தடுக்கலாம். ப்ராப்பர் டயட்டு, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இது எல்லாமே அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே இருக்குதுன்னு தெரிஞ்சு அவங்க ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்லேருந்து ரொம்ப கவனமாக இருக்காங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 100% வராமல் தடுக்கலாம்.
2: சரிங்க டாக்டர், இந்த சர்க்கரை நோய்க்கான அறிகுறிகள் என்னென்ன இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
3: இப்போ சர்க்கரை நோய் அறிகுறிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு த்ரூ அவுட் தெரிய ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும், எந்த வேலையும் பார்க்க முடியாது, பாடி பெயின் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது மாசத்துக்கே 3 கிலோ 4 கிலோ அப்படி குறைஞ்சிட்டு இருக்கும். ஓரளவுக்கு கிராஜுவலாக குறையது இல்லாமல் சடனாக ஒரு வெயிட் லாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும், சில பேருக்கு வந்து தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும், யூரின் அடிக்கடி போகிறதுனாலயே தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு பசி அதிகமாக இருக்கும், பாலிஃபேஜியான்னு சொல்லுவோம், அளவுக்கு அதிகமான பசி இருக்கும், அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க, இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கும். அதிகமாக சாப்பிட்டா ஜென்ரலாக வெயிட் கெயின் ஆகும், பட் இவங்களுக்கு வந்து அதிகமாக சாப்பிட்டாலுமே வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ். சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் விளக்கம் தந்தார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள்.
4: கேட்டது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
5: உங்கள் கடை காரைக்கால்
6: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:46.

0: இசைத்துறிகை.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: திருச்சி சாரதாஸ். நாகப்பட்டினம்
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
7: என்ன சுனாமியா?
6: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? Fantastic Water Park, மன்னார்குடி.
8: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
9: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
8: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
9: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
8: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
9: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: இசைத்துறிகை நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் ஷான் ரோல்டான் ஷைந்தவி குரல்களில், டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திலிருந்து.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சொல் அமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். நாளை மாலை 5:00 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம்.
6: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
10: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
11: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
12: டிகிரி, டிப்ளமா, ITI, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்
11: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
13: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
14: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
13: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
14: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
13: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
15: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
16: என்ன சுனாமியா?
15: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல், வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70 மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: இசை துறையில் இனி கேட்கலாம் அறிவியல் நேரம். ரோபோட்டிக்

0: அறுவை சிகிச்சை. 2026 அறுவை சிகிச்சை அறைகளில் டாவின்சி போன்ற ரோபோக்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளது. இவை மருத்துவர்களுக்கு உதவியாக இருந்து மிக துல்லியமான அறுவை சிகிச்சைகளை செய்ய உதவுகின்றன. இரத்த அழுத்தம் மற்றும் சிறுநீரகம். சிறுநீரக நரம்புகளை குறிவைத்து செய்யப்படும் ரீனல் டினர்வேஷன் ROEN என்று சொல்லக்கூடிய இந்த சிகிச்சை மூலம் மருந்து மாத்திரைகள் இல்லாமலேயே உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் புதிய தொழில்நுட்பத்திற்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அறிவியல் நேரம் கேட்டீர்கள்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
8: PSR தங்க மாளிகை,
9: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்,
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
11: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
12: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
13: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
10: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
14: குளுகுளு வாட்டர் பறந்தாச்சு, வாங்க கோடையை ஜாலியா கொண்டாடலாம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
15: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: நேர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. வானலையில் இதுவரை வலம் வந்தது இசை தூரிகை. ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 7 மணி.
16: ஆல் இண்டியா ரேடியோ. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.

0: காந்திஜி பெயர் கொண்ட ஒத்துழையாமை இயக்கம் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி பெற்றதா தாயே?
1: மகனே சிவா, காந்தி முன்னர் சத்தியாகிரக போராட்டத்தை எப்படி திடீர் என்று நிறுத்தினானோ அப்படியே இந்த ஒத்துழையாமை இயக்கத்தையும் நிறுத்தினான். அஹிம்சை வழியில் போராட நினைத்தவனுக்கு மக்கள் மேற்கொண்ட வன்முறைகளால் ஆங்கிலேயர்கள் பதிலுக்கு கடுமையான அடக்குமுறைகளை ஏவிவிட்டு மேலும் மேலும் துன்பம் கொடுக்கிறார்களே என்ற கவலை அவனுக்கு. இந்து முஸ்லிம் ஒற்றுமையை உறுதி செய்து கொண்டு அதன் பின்னர் ஆங்கில ஆட்சியோடு மோத வேண்டும் என்ற எண்ணத்தில் கிலாபத் இயக்கத்தை தீவிரமாக ஆதரித்தான் காந்தி. அதனால் முஸ்லிம்கள் காந்தி தொடங்கிய ரௌலட் சட்டத்திற்கு ஆதரவு அளித்தார்கள். 1920 மார்ச் 10 கிலாபத் மாநாடு பின்பற்றுவதற்கான செயல் திட்டம் பற்றிய அறிக்கையை வெளியிட்டான் காந்தி. அந்த அறிக்கையில் தான் முதன் முதலாக தனது ஒத்துழையாமை இயக்கம் குறித்த திட்டத்தை வெளியிட்டான். காந்தியின் அறிக்கை அடிப்படையில் தான் கிலாபத் மாநாடு நியமித்த குழு ஒத்துழையாமை திட்டத்தை பற்றிய தனது அறிக்கையை சமர்ப்பித்தது.

அந்த முக்கிய திட்டத்தை பற்றி முடிவெடுக்க சிறப்பு காங்கிரஸ் லாலா லஜ்பத் ராய் தலைமையில் கல்கத்தாவில் கூடியது. அதில் தீர்மானத்தை காந்தி முன்மொழிய டாக்டர் கிச்னு வழிமொழிந்தான். மோதிலால் நேருவும் அலி சகோதரர்களும் தீர்மானத்தை ஆதரித்தார்கள். சி.ஆர். தாஸ், பிபின் சந்திரபால், மதன் மோகன் மாளவியா போன்றோர் தீர்மானத்தை கடுமையாக எதிர்த்தார்கள். அதை 1920 நாகபுரி காங்கிரஸ் அங்கீகரித்தது. அதன் மூலம் காந்தியும் அகில இந்திய ஒத்துழையாமை இயக்கத்தின் தலைவராக அங்கீகரிக்கப்பட்டான். காந்தியின் இந்த ஒத்துழையாமை தீர்மானம் 2 அம்ச திட்டத்தை அங்கீகரித்தது. 1 எதிர்மறை திட்டம், மற்றது நேர்மறையான உடன்பாட்டு திட்டம். சட்டமன்ற, நீதிமன்ற, கல்வி நிலைய, போலீஸ், இராணுவ புறக்கணிப்பு, விதேசி பொருள் விலக்கம், வரி கொடுக்கக்கூடாது ஆகியவை எதிர்மறை திட்டத்தில் சேரும். சுதேசி, கதர் நூற்றல், நெய்தலை ஊக்குவித்தல், தீண்டாமை நீக்கம் மூலம் சமுதாய சமத்துவம், இந்து முஸ்லிம் ஒற்றுமை ஆகியவை நேர்மறை திட்டத்தில் அடங்கும். ஒருபுறம் அரசியல் நடவடிக்கைகள் மூலம் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட நேரத்தில் இந்திய சட்டமன்றங்கள் அரசியல் தூய்மையை கெடுக்கும் களங்கப்பட்ட அமைப்புகள் என்று கருதினான் காந்தி. எனவே தான் சட்டமன்றங்களை புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதனால் சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் போட்டியிட வேண்டாம், போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு யாரும் வாக்களிக்க வேண்டாம் என்றெல்லாம் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. காங்கிரஸ் மற்றும் ஹிலாஃபத் இயக்க தலைவர்கள் சட்டமன்ற புறக்கணிப்புக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டார்கள். பஞ்சாப், பம்பாய், பீகார், ஐக்கிய மாகாணங்கள், மத்திய மாகாணம் இவற்றில் சட்டமன்ற புறக்கணிப்பு பிரச்சாரம் பலன் தந்தது. பல இடங்களில் வாக்குப்பெட்டிகள் காலியாகவே இருந்தன. ஆனால் காங்கிரஸ் கட்டுப்பாட்டை மீறி மிதவாதிகளும் லிபரல் கட்சியினரும் தேர்தலில் போட்டியிட்டார்கள். ஒத்துழையாமை இயக்கத்தின் எதிர்மறை திட்டப்படி நீதிமன்றங்கள் புறக்கணிக்கப்பட்டன. போலீஸ், இராணுவம், கல்விக்கூடம், விதேசி துணிகள் ஆகியவற்றையும் புறக்கணித்தார்கள். நீதிமன்றங்களே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் எச்சங்கள் என்றான் காந்தி. எனவே நீதிமன்றங்களை புறக்கணித்து மக்கள் தங்கள் வழக்குகளை பஞ்சாயத்து மன்றங்களின் மூலம் தீர்த்து கொண்டால் ஆங்கிலேய ஆதிக்கத்தை தாங்கிக் கொண்டிருக்கும் தூண்களில் ஒன்று விழுந்துவிடும் என்று கருதினான். அதன்படி நூற்றுக்கணக்கான வழக்குரைஞர்கள் தங்களது தொழிலை துறந்தார்கள். புகழ்பெற்ற வழக்குரைஞர்களாக திகழ்ந்த லாலா லஜ்பத் ராய், சி. ராஜகோபாலாச்சாரியார், டி. பிரகாசம் போன்றோர் வக்கீல் தொழிலை விடுத்தார்கள். வக்கீல் வேலையை துறந்ததால் துன்புற்றவர்களுக்கு உதவ சேட் ஜம்னாலால் பஜாஜ் நிதி சேர்த்து கொடுத்தான். வழக்குகள் பல பஞ்சாயத்து நீதிமன்றங்களில் தீர்த்து கொள்ளப்பட்டன. அதன் மூலம் அரசாங்கத்தின் முத்திரை வருவாய் கணிசமாக குறைந்தது. அதுபோல அரசாங்க கல்வி கூடங்களில் கல்வி கற்பது பாவம் என்று கூறினான் காந்தி. ஆங்கில கல்வி நஞ்சு கலந்த பால் என்று வர்ணித்தான். காந்தியின் கட்டளையால் மாணவர்கள் பலர் கல்லூரியை விட்டு வெளியேறி ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்தார்கள். அரசாங்க பள்ளிகள் மூடி கிடந்தன. மாணவர்களின் வேலை நிறுத்தத்தால் காசி ஹிந்து பல்கலைக்கழகம் செயலிழந்தது. சி.ஆர். தாஸ், அபுல் கலாம் ஆசாத் போன்றோரின் பிரச்சாரத்தால் வங்காளத்தில் அரசாங்க கல்விக்கூடங்கள் மூடப்பட்டன. 4 மாதங்களில் 100 தேசிய பள்ளிகள் நாடெங்கும் திறக்கப்பட்டன.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தற்போதைய சூழல் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த 7 வேண்டுகோள்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுயசார்பு இந்தியாவை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதை சுட்டிக்காட்டி பிரதமர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளதாக கூறினார். பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைப்பது, வீட்டிலிருந்து பணிபுரிய முன்னுரிமை அளிப்பது, அடுத்த ஒராண்டுக்கு தங்கத்தை வாங்குவதை

இருப்பது, இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளிப்பது, வெளிநாட்டு பயணங்களையும் ஓராண்டிற்கு தவிர்ப்பது, வெளிநாட்டு பொருட்கள் மற்றும் சமையல் எண்ணெயின் பயன்பாட்டை குறைப்பது போன்ற வேண்டுகோள்களை பிரதமர் விடுத்துள்ளதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். சோதனைச் சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சோதனைச் சாவடி ஒன்றில் அதிநவீன வசதியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வாகனங்கள் சோதனைச் சாவடிகளில் தடையின்றி செல்ல இயலும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் 285 கோடி ரூபாய் மதிப்பிலான பெட்ரோலிய பொருட்கள் சேமிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொழில்துறையினரும் ஆராய்ச்சியாளர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். மும்பை IIT வளாகத்தில் கரியமில வாயு வெளியேற்றம் தொடர்பான அதிநவீன சோதனைக் கூடம் தொடங்கி வைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் இது முக்கியமான மைல்கல்லாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் ஆராய்ச்சிப் பணிகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டிருப்பதையும் திரு தர்மேந்திர பிரதான் சுட்டிக்காட்டியுள்ளார். மருந்தியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பத் துறைகளில் கூடுதல் ஆராய்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கால்நடைகளுக்கான மருத்துவ வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மருந்து உற்பத்தியில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் அவர் கூறினார். கோவிட் பாதிப்பு காலத்தில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆராய்ச்சிப் பணிகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகளில் 174 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதியும் 34 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 350 இருந்தது என்றும் தற்போது இது 200,000 கூடுதலாக அதிகரித்துள்ளது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா, தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும், கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கு ஏற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மேற்குவங்கத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் வேலி அமைப்பதற்கான நிலத்தின் உரிமையை எல்லை பாதுகாப்பு படைக்கு வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற முதலாவது அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்த நில மாற்ற நடவடிக்கைகள் இன்று தொடங்கி அடுத்த 45 நாட்களுக்குள் நிறைவடையும் என்று முதலமைச்சர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார். இதேபோல் மேற்கு வங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை தொடங்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். பீகாரில் பொதுமக்களின் குறைகளை களைவதற்கென இணையதளம் மற்றும் கட்டணமில்லா தொலைபேசி சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தொடங்கி வைத்தார். பட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இந்த சேவைகளை தொடங்கி வைத்ததாக பீகார் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றில் பெறப்படும் புகார் மனுக்கள் மீது 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் காலதாமதம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை மறுநாள் பதவியேற்க உள்ளது. முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி பதவியேற்கிறார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், புதுச்சேரி பிஜேபி பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான டாக்டர் மன்சுக் மாண்டவியா மற்றும் பலர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் நக

0: நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறும் என்று அம்மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 105 நகராட்சிகளுக்கு இந்த தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் வாக்கு எண்ணிக்கை 29ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சிட்டோர்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட ஸ்வாட் மாவட்டத்தின் சுற்றுலா தலம் அருகே சென்று கொண்டிருந்த வேன் பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று போர்ச்சுகல் அமைச்சர் திரு ஸ்வான் ட்ரூயி ஃபெரேரா தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஒப்பந்தத்திற்கு தொடக்கத்திலிருந்தே போர்ச்சுகல் ஆதரவு அளித்து வந்ததை சுட்டிக்காட்டினார். இந்தியா விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக உலக அளவில் இந்தியா பொருளாதாரத்தில் வலிமை மிக்க சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் போர்ச்சுகல் அமைச்சர் கூறினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங் அழைப்பை ஏற்று அவர் இப்பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைக்கிடையே இரு தலைவர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பிலிப்பைன்ஸ் துணை அதிபர் திருமதி சாரா டியூட்ரேட் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 255 உறுப்பினர்களும் எதிராக 26 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது, நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டது போன்ற புகார்களின் அடிப்படையில் இந்த பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. 118 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்திலும், 113 புள்ளிகளுடன் நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும், 109 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா 3வது இடத்திலும் உள்ளன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-16, 21-18 என்ற செட்கணக்கில் பிரேசிலின் ஜூலியானா வியானா வியாராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 7:25.
2: திருச்சி சாரதாஸ்.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
4: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
7: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
6: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணங்கியுள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்கள் பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
8: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
9: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
10: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
11: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
12: 105 ஆண்டுகால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து

0: பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: இனி கேட்கலாம் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
5: உழவர்களுக்கு
6: சுப்பாக்கா, நம்ம ராமு அண்ணன் லாரி லாரியா செம்மறி ஆடு இறக்குனாங்களே, அந்த ஆடுலாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கா அவங்க வீட்டுல?
7: அதெல்லாம் அண்ணன் அருமையா வளர்த்துட்டு இருக்காங்க. இறைச்சிக்காக தீவிர முறையில செம்மறி கிடா குட்டிங்களை வளர்க்கறாங்க. பராமரிப்பும் கூட பார்த்து பார்த்து பண்றாங்க.
6: சுபாக்கா, அன்னைக்கு செம்மறி ஆடு பத்தியும் அதனோட கொட்டகை பத்தியும் அந்த குட்டியை எப்படி தேர்ந்தெடுக்கிற முறைய பத்தி சொன்னீங்க. இறைச்சிக்காக வளர்க்குற குட்டியெல்லாம் நல்லா கொலு கொலுன்னு வளர்றதுக்கு என்ன தீவனம் கொடுப்பாங்கன்னு உங்ககிட்ட கேட்டேன், அப்புறம் சொல்றேன்னு சொன்னீங்க. அதை இப்ப சொல்றீங்களா?
7: நானே மறந்துட்டேன் பூங்கொடி. சொல்றேன், இறைச்சிக்காக வளர்க்கப்படுற இந்த கெடா குட்டிங்கெல்லாம் குறுகிய காலத்திலே அதிக லாபம் பெறணும்னா அடர்த்தீவனத்தோட பங்கு ரொம்ப முக்கியம் பூங்கொடி. அதனால 3 மாத செம்மறியாடு குட்டிக்கு அடர்த்தீவனத்தை ஒரு நாளைக்கு 200 கிராம் அப்படிங்கிற அளவுல தொடங்கி 15 நாளைக்கு ஒரு தடவை 100 கிராம் அடர்த்தீவனத்தை அதிகரிக்கணும். இப்படி 7 மாதம் முடியறதுக்குள்ள 700 கிராம் சாப்பிட்ற அளவுக்கு அந்த குட்டிங்க நல்லா வளர்ந்துடும். இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா கவனிச்சுக்கணும், இந்த அசிட்டோசிஸ் அப்படிங்கிற வயிறுப்பூசம் வராம முன்னெச்சரிக்கையா பாத்துக்கணுமா பூங்கொடி.
6: பசந்தீவனங்கா?
7: அது இல்லாம எப்படி? இந்த பசந்தீவனங்களான பயிர் வகை, புல்லு வகை, தானிய வகை, மர வகை தீவனங்க இதெல்லாத்தையும் ஒரு நாளைக்கு 3 கிலோ அப்படிங்கிற அளவுல தொடங்கி 7 மாத இறுதியில 5 கிலோ அப்படிங்கிற அளவுல நம்ம கொடுக்கலாம். பசந்தீவனத்துல பொதுவா புரதம், தாது உப்பு, விட்டமின் இதெல்லாம் அதிகமா இருக்கு. இதனால குட்டிங்க வேகமா வளர்றதுக்கு உதவி பண்ணும். அது மட்டும் இல்ல பொங்கடி, தானியம் 3 பங்குன்னா புல்லு வகை பசந்தீவனங்களோட பயிர் வகை தீவனம் 1 பங்கு அப்படிங்கிற அளவுல கலந்து கொடுக்கறதுனால ஆடுங்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே ஒரு சேர சமச்சீரா கிடைச்சிருமா.
6: நான் கூட கேள்விப்பட்டிருக்க சுபாக்கா, இந்த பசந்தீவனத்தெல்லாம் சின்ன சின்னதா வெட்டி கொடுக்கறதுனால ஆட்டுக்குட்டிங்களுக்கு செரிமானம் சீக்கிரமா ஆகிடுமா. அது மட்டும் இல்லாம ஆட்டுக்குட்டி தீவன சாப்பிடுறத ஆர்வத்தோட சாப்பிடுமா.
7: சரியா சொல்ற பூங்கொடி. முக்கியமான விஷயம், பசுந்தீவனம் விரயமாவத தடுக்கலாம். இந்த உலர் தீவனங்களான சீனி அவரை பொட்டு, சோள நாற்று தட்டை இதெல்லாம் கிடைக்கிற சமயத்துல 100 குட்டிங்களுக்கு 20 கிலோ அப்படிங்கிற அளவுல வாங்கி நம்ம குட்டிங்களுக்கு கொடுக்கலாம். இந்த கடலை கொடி, கொள்ளு கொடி இதெல்லாம் கிடைச்சா கூட உலர் தீவனமா மாற்றி கொடுக்கலாம். இந்த அகத்தி, சுபாபுளு, கல்யாண முருங்கை, கொடுக்காப்புள்ளி இந்த மாதிரி மர வகை தீவனங்களை கொடுக்கலாம். இந்த கொடுக்காப்புள்ளி மரத்தை உயிர் வேலியா பண்ணையை சுற்றி அமைச்சிட்டோம்னு வச்சுக்கேன், வேலிக்கு வேலியும் ஆச்சு, மர வகை தீவனம் கிடைச்ச மாதிரியும் ஆச்சு.
6: அப்போ தாதுப்பு கலவலாம்
7: 2-5 கிராம் அப்படிங்கிற அளவுல தீவனத்துல கலந்து கொடுக்கணும்.
6: சுபாக்கா, இதுவே நம்ம அதிகமா தீவனம் கொடுத்தா இந்த ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் பூச்சி வச்சிடறதா வயித்துக்குள்ள?
7: அதுக்குதான் பூங்கொடி, செம்மறி ஆடு பண்ணைக்கு வந்த 1-2 நாள்லயே கட்டாயம் குடற்புழு நீக்க மருந்த குடுத்துடணும். 6 வார இடைவெளியில புற ஒட்டுண்ணிகளுக்கான மருந்தையும் கால்நடை மருத்துவரோட ஆலோசனைப்படி குடுத்துடணும். அப்புறம் இந்த துள்ளுமாரி நோய்க்கான தடுப்பூசி, ஆட்கொல்லி நோய்க்கான தடுப்பூசி இதெல்லாம் கட்டாயம் போட்டுடணும்.
6: அக்கா, ஆட்டுக்கு வயிறுப்பூசம் வரும்னு சொன்னீங்க, அது எப்படி வராம பாதுகாக்கலாம்?
7: தீவன முறை பராமரிப்பிலேயே அதிக மாவு சத்து அடங்கின தீவனத்தை தொடர்ந்து ஆடுங்களுக்கு கொடுக்கறத நிறுத்தணும். இந்த மாதிரி மாவு சத்து அடங்கின தீவனத்தை அதிகமா கொடுத்தா வயிறுப்பூசம் வருமா.
6: ஓ, இப்படியெல்லாம் செம்மறி ஆட்டை பராமரிச்சா நல்ல இறைச்சிக்கு தயாராகும் சொல்றீங்க.
7: ஆமா பூங்குடி, வாயன் அப்படியே பேசிக்கிட்டே போய் ராமண்ணா வீட்டு பண்ணையை பத்திரம்லாம்.

0: கேட்டது உழவர்களுக்கு.
1: கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது
5: காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
6: உழவர் அரங்கம்.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்துக்கான வளம். ONGC
1: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
2: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க என்ன எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு?
1: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
2: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
1: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
2: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
1: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
3: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
1: அப்போ ONGC நல்லதும் கொடுத்தது நமக்காக கொடுக்குது.
0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: சுபாக்கா, என்ன உங்க வீட்டுல புதுசா கோழி வாங்கிருக்கீங்களா? கோழி கூட கவுத்து கிடக்குது.
5: ஆமா பொங்குடி, நல்ல முட்டை இடுற கோழியா வாங்கி வளர்க்கலான்னு இருக்கேன். விசாரிச்சு பார்த்தா ஒரு ஒரு கோழியும் எவ்வளவு விலை சொல்றாங்க.
4: அப்போ நாட்டுக்கோழின்னா உங்களுக்கு சும்மா தருவாங்களா என்ன?
5: ஏன் பொங்குடி, உங்க வீட்டுல முட்டை இடுற கோழி இருந்தா எனக்கு ஒண்ணு கூட.
4: சுபாக்கா, நான் நாட்டுக்கோழி தான் வளர்த்துட்டு வரேன், ஆனா முட்டை விடுற பருவத்துல எந்த கோழியுமே இல்ல.
5: ஓ அப்படியா? சரி பொங்குடி, நாட்டுக்கோழிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு விலை விக்குது?
4: ஓ, அப்ப நாட்டுக்கோழியை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா?
5: தெரியாது பூங்குடி.
4: என்ன சுபாக்கா இப்படி சொல்றீங்க? இன்னைக்கு கூட நம்ம விவசாய நிகழ்ச்சியில நாட்டுக்கோழி வளர்ப்பில் வெற்றி பாதன்னு நாகப்பட்டினம் மாவட்டம் தேத்தாக்குடிக்கே பன்னீர்செல்வம் அப்படின்றவங்க பேச இருக்கிறாங்களாம்.
5: ஓ அப்படியா? சரி, அப்ப நிகழ்ச்சியை கேட்டு நாட்டுக்கோழியோட சிறப்பியல்பு, நாட்டுக்கோழியை எப்படி வளர்க்கணும் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன்.
4: வணக்கம் நேர்களே, உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த விவசாய நிகழ்ச்சியில நம்மள சந்திக்க ஒரு விவசாயி வந்திருக்காங்க, அவங்கள இப்ப சந்திக்கலாம். வணக்கம் ஐயா.
6: வணக்கம் மேடம்.
4: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க ஐயா.
6: நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா தேத்தாக்குடி தெற்கு கிராமத்துல வந்திருக்கேன். என்னுடைய பெயர் பன்னீர்செல்வம்.
4: ஐயா, நீங்க நாட்டுக்கோழி வளர்ப்புல வந்து சிறந்து விளங்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். நீங்க எந்த நாட்டுக்கோழியை தேர்ந்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கீங்க ஐயா?
6: கஜா புயலுக்கு பிறகுதான் கோழி வளர்க்க ஆரம்பிச்சேன். வேதாரண்யம் பகுதி மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. எங்களுடைய வளநாடு இயற்கை வேளாண்மை கூட்டமைப்பின் சார்பில் அன்றைக்கு இருந்த நபார்டு AGM பிரபாகரன் அவர்களை கூப்பிட்டு நாங்க பேச வச்சோம். அவர்கிட்ட சொன்னோம், வேதாரண்யம் பகுதி மிகவும் பின்தங்கி போயிருக்கு, இந்த கஜா புயல எங்களுக்கு ஏதாவது வாழ்வாதார நபார்டு மூலம் பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிட்டோம். அடுத்த நாளே அவர் எங்க ஏரியா வந்து சுத்தி பார்த்துட்டு, சரி இப்போதைக்கு உங்களுக்கு அர்ஜென்டா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா கோழி வளவுங்க, அதுக்கான ஏற்பாட்டை நாங்க பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நாகப்பட்டினத்தில் இருக்கிற வேளாண்மை கால்நடை உதவி ஆராய்ச்சி மையத்திலிருந்து டாக்டர் சுரேஷ் அவர்களை கூப்பிட்டு எங்கள்கிட்ட ஒரு 50 விவசாயிகளை தேர்ந்தெடுத்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. 15 நாள் ட்ரைனிங் கொடுத்து எங்களுக்கு வந்து கோழி குஞ்சு தேவையான வளர்ப்புக்கு தேவையான ஆரம்பத்துக்கு தேவையான கூண்டு தண்ணீர் தொட்டி அனைத்தையும் கொடுத்தாங்க. கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தினாங்க. அதில் ஆரம்பிச்சது தான் என்னுடைய கோழி வளர்ப்பு. அன்றைக்கு அவங்க கொடுத்த

அது கிராமப்பிரியாங்கிற இனம். அந்த கிராமப்பிரியா இனத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருடத்திற்கு குறைந்தபட்சம் 240 முட்டைகளிடும். ஒரு 100 தாய்க்கோழிகளை வச்சுக்கிட்டாலே ஒரு குடும்பத்துக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஒரு புருஷன் முள்ளாட்டி ரெண்டு பிள்ளைங்கள் காலம் ஓட்டுற அளவுக்கு ஒரு ஜீவாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான இனம். அது இல்லாமல் இப்போ எங்களுக்கு அவங்க சொன்னது வந்து பெரிய பண்ணை முறை வளர்ப்பெல்லாம் இல்லைம்மா. எங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுத்தது ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்மணி அதை கடைபிடித்து வளர்த்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு எளிமையான தொழில்நுட்பங்கள்.

0: வச்சு இந்த கோழி குஞ்சை வளர்க்க ஆரம்பிச்சோம்.
1: அரசாங்கமே உங்களுக்கு
0: எல்லாமே ஏ டு செட் கவர்மெண்ட் கொடுத்தது. நாளடைவில் வர்றபோது அது ஈல்டு கொஞ்சம் நல்லா வர்ற மாதிரி இருந்து, அப்போ நான் அபாடி ஏஜிஎம்கிட்ட சொன்னேன், சார் இது கொஞ்சம் பரவாயில்ல போல் இருக்கு, எனக்கும் வயசாகி போச்சு, இது இன்னும் பெருசாக ஒர்க் பண்ண முடியாது, இந்த கோழி இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வளர்க்குறது ஏதோ ஐடியா சொல்லுங்கள் சார்னு. அப்போ தான் எனக்கு வங்கி மூலம் 1 லட்சம் ரூபா கடன் வாங்கி கொடுத்தாரு. பக்காவான ஷெட் ஒன்று போட்டு இன்னும் கொஞ்சம் கோழிகளை வாங்கி வளர்க்க ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் அந்த கிராமப்பிரியா கோழியை நான் ரொம்ப சிறப்பான முறையில் நடத்திக்கிட்டு இருக்கிறேன்.
1: இப்போது கிராமப்பிரியா கோழியோட முக்கிய தன்மைகள்லாம் என்ன?
0: நிறைய முட்டையிடும், அது இறைச்சிக்காக விற்கலாம். நல்ல கோழி பார்க்கறது, நல்ல வெயிட்டும் இருக்கும், நல்ல ருசியா இருக்கும், எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை மிக தரமா இருக்கும், 40 கிராம்லேருந்து 50 கிராம் 55 கிராம் வரைக்கும் முட்டையினுடைய வெயிட் இருக்கும்.
1: வாத்து முட்டை அளவுக்கு பெருசாக இருக்கும்,
0: கொஞ்சம் சின்னது, கோழி முட்டையில கொஞ்சம் பெரிய அளவுல இருக்கும். அதே மாதிரி இந்த கோழிகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் மேடம், அடையே இருக்காது. ஒரு வருடத்துக்கு 740 முட்டை போடுதுனா 365 நாள் பாக்கினாலும் என்ன பண்ணலாம் பாக்கினாலும் ரெஸ்ட் எடுக்குமே தவிர அடையெல்லாம் இருக்காது. அழகா ஒரு 10 கோழி வளர்த்தீங்கன்னா ரெகுலரா உங்களுக்கு 7 முட்டை 8 முட்டை கிடைச்சிட்டு இருக்கும். அப்போ உங்களுக்கு லாபம் தானே, அந்த வகையில் எடுக்கும். இப்ப வந்து ஒரு நாள் குஞ்சு எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. குஞ்சு கொடுக்குற இன்னைக்கு நாங்க அந்த குஞ்சுக்கு வந்து வெந்நீர்ல 1 லிட்டர் தண்ணிக்கு 10 ml ஒரு லிவர் டானிக், 2 ml ஆன்டிபயோட்டிக், இதை கலந்து தண்ணிக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கணும் கோழிக்கு. இது வந்து ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி கொடுக்கணும். ஒரு 15 நாளைக்கு வரைக்கும் அந்த கோழிக்கு வந்து நீங்க 20 கோழி வளர்க்கணும், 20 வாட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு கோழிக்கு 1 வாட்டுன்னு சொல்லுவாங்க வெப்பம், புரடின்னு சொல்றது அது. அது நான் ஒரு 60 வாட் பல்ப்பை கட்டி உங்கட்டோம்னா அந்த சூட்டில் அது இருந்துவிடும். நல்ல ஒரு கூண்டுகளை வச்சு 60 வாட் பல்ப்பை போட்டிங்கன்னா அந்த சூட்டில் தேவைப்படுறப்ப அந்த சூட்டில் வந்து படுத்துக்கணும், தேவைப்படாதப்ப வெளியே போயிடும். அதனால பேப்பர் போட்டு அது தீமானத்தை போட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கணும். அந்த அளவுக்கு அந்த கோழி குஞ்சு ஒரு 15 நாளைக்கு பராமரிக்கணும்.
1: இந்த பராமரிப்புல நீங்க உங்களுக்கு கொடுத்த பயிற்சி மூலமா தான் கத்துக்கிட்டீங்க?
0: 15 நாள் பயிற்சி. அப்போ வந்து கீழே பேப்பர் போட்டு அதில் தீவனத்தை போடுறோம். முதல்ல வந்து ஸ்டார்டருங்கிற தீவனம் போடணும், குஞ்சுகளுக்குள்ள தீவனம் போடணும். ஒரு நாளைக்கு முதல் வாரத்துக்கு 10 கிராம் தீவனம் போடணும் மேடம். 7வது நாள் அந்த குஞ்சு ஒரு குஞ்சா பிடிச்சி அதில் F1 ஒரு சொட்டு மருந்து விற்கிது. அந்த F1 சொட்டு மருந்து ஒவ்வொரு சொட்டு கண்ணில் போட்டு விட்ற வேண்டியது. 2வது வாரத்துக்கு வந்து அந்த கோழி குஞ்சுக்கெல்லாம் ஒரு குஞ்சுக்கு 20 கிராம் வீதம் அந்த தீவனம் போடணும். 14வது நாள் அந்த குஞ்சுக்கு IBD ஒரு சொட்டு மருந்து இருக்கு, விலையெல்லாம் ரொம்ப கம்மி, 30 ரூபா 40 ரூபா தான். அந்த IBD சொட்டு மருந்து வாங்கி ஒவ்வொரு சொட்டு கண்ணில் போட்டுருங்க. 4வது வாரம் 40 கிராம் தீவனம் போடுறீங்க. 4 வாரம் முடிஞ்சோடனே 28வது நாள் லசோட்டாங்கிற சொட்டு மருந்து வாங்குறீங்க, அதை கண்ணில் ஒவ்வொரு சொட்டு போடுறீங்க, போட்டு கொண்டு விட்டுறீங்க. அப்புறம் வந்து பேப்பரில் போட்டு தட்டில் வச்சிடுறீங்க, அதுக்கு ரவுண்டாக தட்டு இருக்கும்ல கோழிக்கு, அதில் வச்சிடுறீங்க. நல்லா அழகாக விளையாண்டுக்கிட்டு அழகாக சாப்பிட்டுக்கிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் இருக்கும், பொழுது போகலன்னா போய் அங்கே உட்காந்துருந்தீங்கன்னா ஒரு நல்லா அழகாக விளையாண்டுட்டு இருக்கோம், அப்போ சாப்பிடும். அதுக்கு பிறகு 56வது நாள் R2B ஒரு இன்ஜெக்ஷன், அதை வாங்கி ஒரு கோழிக்கு 1/2 ml. அதே ரெண்டு இருக்கு, R2B ஒன்று, R2VK ஒன்று. R2VK வாங்கினீங்கன்னா ரெக்கையில் போடணும், அதை R2B வாங்கினீங்கன்னா சப்பையில் போடணும். இப்போ நான்லாம் சப்பையெல்லாம் போடுறேன், R2B தான் வாங்குறேன், இன்ஜெக்ஷன் போட்டுற வேண்டியது. 56வது நாள் போட்டோடனே பிறகு அந்த கூண்டுலேருந்து எடுத்து அதை கீழே தரையில் விட்டுறலாம். அப்போ குஞ்சு ஓரளவு வலுவாயிடும், உங்களுக்கு வந்து காக்கா குருவியெல்லாம் பிடிக்காது.
1: அப்போ எத்தனை கிராம் வெயிட்ல இருக்கும்?
0: 56வது நாள் கிட்டத்தட்ட 1/2 கிலோ தாண்டிடும் மேடம், 1/2 கிலோ வெயிட்டை தாண்டிடும். 56 நாளைக்கு மேலே 4 மாசம் வரைக்கும் அதுக்கு லேயர் குரோவருங்கிற தீவனம் கொடுக்கணும். 2 மாசத்துக்கு ஸ்டார்ட், அடுத்த 2 மாசம் லேயர் குரோவர். ஒரு நாளைக்கு 100 கிலோ தீவனம் கொடுக்கணும். 100 கோழி வளர்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 கிலோ, எனக்கெல்லாம் ஒரு நாள் மூட்டை பிரிச்சா 2 நாளைக்கு வராது மேடம், என்கிட்ட இப்போ 300 கோழி இருக்கு, ஒரு நாளைக்கு 30 கிலோ தீவனம் போடணும். என்ன தழையெல்லாம் ஆட்டுக்கு வெட்டியது கொட்டுற மாதிரி தான் வெட்டி விடாது கொட்டுவேன், கூடையில் அடிச்சு விடாது கொட்டினோம்ல கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. பில்லு மற்றதெல்லாம் நம்ம சொன்னது, தினமும் சாயந்தரம் நெல்லு போடுவேன். நெல்லு போடுறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா கோழிக்கு வந்து குழுப்படைக்காம நிறைய முட்டை போடுறதுக்காக நெல் போடுவேன். தினமும் அது கொட்டு விட்டீங்கன்னா ஒரு 10 நிமிடத்தில் பொறுக்கிட்டு போயிடும். 4 மாசம் முடிஞ்ச உடனே லேயர் மேஷங்கிற தீவனத்துக்கு மாறியணும் நீங்க. இதுக்கு இடையில வாரம் 2 முறையாவது நீங்க அந்த லிவர் டானிக் கலந்து வைக்கணும் தண்ணியில, இல்லைன்னா தீவனம் இருக்கிறது குறைஞ்சு போகும். ஒரு 3 மாதத்தில் அந்த கோழிக்கெல்லாம் குடற்புழு நீக்க மருந்து அவசியம் கொடுக்கணும். ஏன்னா சின்ன பச்சை பிள்ளைங்க எல்லாம் குடற்புழு வந்து நாடா புழு நிறையா வந்துடும், அதுக்கு வந்து பென்பண்டோசல் அல்பண்டோசல் அல்பு மாதிரி ஏதேனும் ஒரு குடற்புழு நீக்க மருந்து வாங்கி அது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 1/2 ml, ஒரு கோழிக்கு 1/2 ml வீதம், 100 கோழி இருக்குன்னா 50 ml கலந்து தண்ணியில் காலையில் வச்சுட்டிங்கன்னா எல்லாம் வந்து குடிச்சிடும், குடிச்சிட்டா வேற ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அந்த மாதிரி பண்ணிடணும். அதுக்கு மேலே 4 மாதத்துக்கு மேலே லேயர் மேஷங்கிற தீவனம். லேயர் மேஷங்கிற தீவனத்தை போட்டிங்கன்னா என்னுடைய வளர்ப்பு முறை நான் சொல்கிற மாதிரி நீங்களே நாளைக்கு ஒரு கோழி வாங்கிட்டு வீட்டில் வளர்த்தீங்கன்னா நீங்கள் 100 கோழி வளர்த்து
1: 120 வளர்த்தாங்கன்னா 50 கோழி வளர்த்தாங்க. 120வது நாள் ஒரு முட்டையாவது கோழி போடுறோம். என்னுடைய ஃபாஸ்ட் ரெக்கார்டு அதுதான் மேடம். ஏன்னா நான் வந்து கோழியை வந்து கோழியா வளர்க்க மாட்டேன், அது என்னுடைய பிள்ளைய மாதிரி பார்த்துக்கேன். என் வீட்டுக்காரவங்க அதை விட கம்மியா பாத்துவாங்க. அதனால 120வது நாள் எனக்கு ஃபர்ஸ்ட் முட்டை எடுத்துருவேன். அப்ப இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 100 கோழி குஞ்சு வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த 100 குஞ்சு வாங்குறப்போது உங்களுக்கு
0: ஒரு 9000 ரூபாய் ஆகுது. இன்னும் இவ்வளவு செலவு சொல்லிட்டாரு சார், செலவுல விட்டாரே நம்ம மாட்டி.

0: நினைப்பீங்க. நோவே இந்த 3 மாசத்துக்கு மேல அந்த சேவல்கள் கிட்டத்தட்ட 2 கிலோ நெருங்கின மேலும். இந்த சேவல் கோழி அதுல வந்து 100 கோழியில 50 சேவல் இருக்கும். 50 சேவல 2 கிலோ தாண்டிடும். அன்னைக்கு ஒரு சேவலுடைய விலை 600 எபோ.
1: கிராமப்பிரியா கோழி,
0: ஆமா, அதனுடைய வளர்ச்சி அப்படி இருக்கும். 3 மாசத்துல அது வந்து 2 கிலோ தாண்டிடும். அப்ப நீங்க 100 கோழி வாங்கினா 50 சேவல்ல ஒரு 10-40 சேவல் விற்றுடலாம். 40 சேவல் விற்கிறீங்க, என்னாச்சு? 24,000 நீங்க எடுத்து அங்கிட்டு வச்சிருக்கீங்க. தீவன எடுத்த செலவு சரியா போச்சா? அப்ப இருக்கிற பெட்ட கோழி புறா உங்களுக்கு மிச்சம். அப்ப இந்த பொட்டை கொடி 4 மாதத்துக்கு உள்ள ஒரு முட்டை உங்களுக்கு மிச்சம். 50 கோழி முட்டை போடுதுனா ஒரு நாளைக்கு 40 முட்டை போடும். இப்ப எனக்கு வந்து 100 கோழி இருக்கேன், ஒரு நாளைக்கு 70-80 முட்டை போடுது. அப்ப அது மிச்சம் தானே? அப்ப 70 கோழிக்கு நீங்க எவ்வளவு போடுறீங்க தீவனம்? ஆமா, 100 கோழிக்கு 10 கிலோ தீவனம் போடுறோம். 10 கிலோ தீவனம் என்னோட ஒரு தீவனம் 1 கிலோ வந்து 33 ரூபா. 10 கிலோ தீவனம் எவ்வளவு?
1: 330 ரூபா.
0: 70 முட்டையில போடுது உங்களுக்கு. 70 முட்டை 700 ரூபா விக்கிறீங்கல்ல, 330 ரூபா கிடைக்கல உங்க லாபம் தானே மேடம்? இது வந்து நிரந்தர வருமானம். அதையல்லாமல் நீங்க அடுத்த பேச்சு ஒரு கோழி வச்சிருப்பீங்க, அந்த பேச்சு கொஞ்சமா வளர்ந்துட்டு வரும். அப்ப இது ஒரு பக்கம் முட்டை போட்டுருக்கு, அந்த பேச்சுல இருந்து நீங்க சேவல விற்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த பொட்டை கோழி முட்டை போட வர்ற போது இந்த முட்டை போட்ட பழைய கோழியில ஒரு பக்கம் விற்பீங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்கம். கோழி வளர்ப்பு முறை எப்படி இருக்கணும்னா, 100 கோழி முட்டை போட்டுக்கிட்டு இருக்கணும், 100 கோழி குஞ்சில புரோட்டிங்ல இருக்கணும், 100 கோழி குளோரத்துல இருக்கணும், 300 கோழி 3 பேச்சுல இருக்கணும். அப்ப ரெகுலரா நீங்க ஒரு பக்கம் முட்டை வித்துக்கிட்டே இருப்பீங்க, ஒரு பக்கம் கேட்கறவங்களுக்கு கோழி. பெரிய கோழி எல்லாம் ஒரு கோழி 600-700 கொடுக்க போறீங்க.
1: தேர்ந்தெடுக்க
0: நோய்க்கு
1: தோல் நோய்களுக்கு
0: தோல் நோய்களுக்கு கோழிகளுக்கு அது ரொம்ப சிறந்த, அலர்ஜிக்கு ரொம்ப சிறந்த மருந்து. குப்பை மீன் உள்ள இருக்கு. எங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, கோழிகளுக்கு அம்மா வருதுன்னு அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க வீட்டு கோழிக்கு இது வரைக்கும் வந்தது இல்லை மேடம். ஏன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்க வீட்டு கோழிக்கு வேப்பிலையும் மஞ்சளும் அரைச்சு குழப்பி தண்ணியில கரைச்சா அதுதான் எங்க வீட்டு கோழிக்கு தண்ணீர். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்க வீட்டுல என் ஒய்ஃப் வந்து அதுக்கு மஞ்சளும் வேப்பிலையும் அரைச்சு வச்சிருவாங்க. அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு நாளைக்கு குப்பை மீனியை அரைச்சி தீவனத்துல கலந்து விட்டுருவாங்க. அதை இல்லாமல் ஆடாதுடை, துளசி, ஓமவல்லி இந்த இலைகள் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு காலைல வடிகட்டி கொண்டு கோழி வச்சுட்டு
1: குடிக்கிற தண்ணியில கலந்துருவீங்க.
0: ஒண்ணுமே வராது.
1: மழை காலத்துல இந்த முறைகள் தான் பண்ணிட்டு வரீங்க.
0: இது வரைக்கும் நான் மழை காலத்துல சளிக்கோ அம்மைக்கோ நான் வைத்தியம் பண்ணதே கிடையாது மேடம்.
1: 3 பேட்ச் வச்சிருக்கீங்க, அப்ப 3 கூடாரம் இருக்குங்களா?
0: ஆமா, ஒரு கொட்டா, அப்புறம் ஒரு சாய்ப்பு, அப்புறம் 2 இரும்பு குண்டு. இரும்பு குண்டெல்லாம் 10 கஞ்சில 2 இரும்பு குண்டு. அதுல 56 நாள் வரைக்கும் வளர்றதுக்கு, 56 ல இருந்து 120 நாள் வரைக்கும் வளர்றதுக்கு அந்த தஞ்சிக்கு 12 ஒரு பெரிய ஷெட் இருக்கு. லோன் வாங்கினேன்னு சொன்ன போட்டு ஷெட் இருக்கு. அதுல ஒரு பக்கம் சாய்ப்பு இழுத்துட்டேன். முட்டை போட ஆரம்பிச்சேன்னு பெரிய ஷெட்டுக்கு வந்துடும். கொட்டாய்க்கு முன்னால போர்ட்டிகோ எடுக்கிற மாதிரி ஷீட் தண்ணி இழுத்து விட்டுருக்கேன். அதுல மழைக்கெல்லாம் வந்து அதில் அடைஞ்சிடும். 4 பக்கம் வலை இருக்கு, வலை இழுத்து விட்டுருவேன். அது பண்ணல உள்ளே இருப்பாரு, உள்ளே சாப்பிடுவாரு, உள்ளே தண்ணி எடுப்பாரு, உள்ளே உட்காந்துருப்பாரு, நாங்களுமே உட்காந்துட்டு இருப்போம், எங்க மேல ஏறிட்டு விளையாண்டுட்டு இருப்பாரு. அழகான ஒரு பொழுதுபோக்கு. கூடாரம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா காத்தோட்டமா இருக்கணும். அதான் கூடாரத்தை சுத்தி 1-1.5 அடிக்கு மேல செவர் இருக்கக்கூடாது. செவத்துக்கு மேல கம்பி வளத வச்சு அடைக்கணும், நல்லா காத்தோட்டமா சிமெண்ட் போட்டு. அதுல வந்து தென்னை நார் கழிவுகளை கொட்டி ஆழ்குள முறையில் வளர்க்கறது மிக சிறப்பு.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லா தான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: பூங்கொடி, நிகழ்ச்சி ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. நாட்டுக்கோழி வளர்ப்பை வெற்றிகரமா செஞ்சுட்டு வர நாகப்பட்டினம் மாவட்டம் தேத்தாக்குடி கே பன்னீர்செல்வம் அவங்க கிராம பிரியான்கிற ஒரு நாட்டுக்கோழியை தான் தேர்ந்தெடுத்து வளர்க்க.

0: இருக்கிறாங்களாமே.
1: சுபாக்கா, இருக்கிற நாட்டுக்கோழியிலேயே கிராமப்புற கோழியை ஏன் தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டா, அந்த அளவுக்கு சிறப்பு இருக்குக்கா. ஏன், அந்த கோழி ஒரு வருஷத்துக்கு 240 முட்டை போடுமா, அதோட இறைச்சியுமே சுவையா இருக்குமா.
0: அப்ப நல்ல வருமானத்துக்கான வழின்னு சொல்லு.
1: சுபாக்கா, முக்கியமா இவங்க கோழிக்கு நோயே வந்தது இல்லையா, அப்படியே வந்தாலும் இவங்களே கை வைத்தியம் பண்ணி அவங்களே சரி பண்ணிடுவாங்களாம்.
0: பூங்கடி, நோய்கள் வராம இருக்க முன்னெச்சரிக்கையா பல விஷயங்கள் இவங்க செய்யறாங்க.
1: முக்கியமா கிராமப்பிரியா கோழி வளர்ப்புல கோழியை எப்படி பாதுகாக்கணும், கோழிக்கு என்னென்னலாம் தடுப்பூசி மருந்து போடுறாங்கன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க.
0: அதை தெளிவா நானும் கேட்டிருக்கேன் பூங்குடி, ஏன்னா அடுத்து நானும் வளர்க்க போறேன்ல.
1: அப்போ அடுத்த பகுதியும் கேட்கலாம் வாங்க.
2: அந்த கோழியை முட்டை போடுத்து வச்சுட்டு இந்த கோழியை கறிக்கு வித்துற வேண்டியதானே. கிலோ 300 ரூபாய் ஒரு கோழி வந்து 2 கிலோ 2.5 கிலோ இருக்கும். 600 700 வித்துற வேண்டியதானே. அப்ப அது ஒரு தனியா இங்க அதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க உங்க லாப கணக்குல இருக்கும். அந்த கோழி வளர்த்த செலவு உங்களுக்கு கொடுத்துட்டு, முட்டை போட்டு கொடுத்துட்டு, எல்லா செலவும் கொடுத்துட்டு அந்த கோழி விக்கிற காசு பூரா முழுக்க முழுக்க லாபம்.
1: வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு பேட்ச் வச்சிருக்கீங்க.
2: அதாவது முட்டை போடுற கோழி ஒரு பேட்ச் மேடம், முட்டை போடுற பக்குவத்துக்கு வளர்க்கறது இன்னொரு பேட்ச், இளங்குஞ்சு ஒரு பேட்ச். இந்த இளங்குஞ்சி வந்து முத்தி அது முட்டை போடுற பக்குவத்துக்கு வர்ற போது இந்த பேச்சுக்கு வந்துடும். முட்டை போடுறதுக்குன்னு வளர்க்குற கோழி வந்து முட்டை போடுற ஆரம்பிச்சுனா அது வந்து பெரிய கோழி கிட்ட வந்துடும். பெரிய கோழி அது கறிக்கு போடுது. அப்ப நமக்கு நிரந்தர வருமானம் வேணும் இல்ல.
1: ஆமா,
2: இப்ப 100 கோழி எனக்கு இன்னும் ஒரு மாதத்துல முட்டை போட ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு மாதத்துல முட்டை போட ஆரம்பிச்சோன்னு இந்த 100 கோழியை நான் வித்துருவேன்.
1: அடுத்த பேச்ச வரத்துக்குள்ள நீங்க விற்பனை செஞ்சிருவீங்க.
2: இது போட்டதான் இப்ப எனக்கு வருமானம் வேணும்ல. இந்த 100 கோழி முட்டை போட ஆரம்பிச்சோம்ல, இந்த 100 கோழி இன்னைக்கு வாட்ஸ்அப்ல கறி கோழி கிராமப்பிரிய பெட்ட கோழிகள் விற்பனை இன்னைக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விட்டா நாளிலிருந்து வந்துருவாங்களே விட்டால. மார்க்கெட்டிங் எல்லாம் ரொம்ப ஈஸி பண்ணுறது நமக்கு. எனக்கு கஸ்டமர் நிறைய. ஏன்னா கிராமப்பிரியா வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முறையா வளர்க்குற ஒரே ஆள் நான் தான். நாகப்பட்டினம் சுரேஷ் டாக்டர் என்ன பரிந்துரை பண்ணுவாரு, டிபார்ட்மெண்ட்டே என்ன பரிந்துரை பண்ணோம். நான் குஞ்சு வாங்குறதுல எங்கேருந்து வாங்குறேன்னா, ஓசூர்லேருந்து வாங்குறேன், கவர்மெண்ட் பண்ணிலேருந்து வாங்குறேன், திருவாரூர் போய் இது கால்நடை ஆராய்ச்சி பண்ணிலேருந்து நாங்கள் எடுத்துட்டு வரோம். போன 21ஆம் தேதி கூட 300 குஞ்சு எடுத்துட்டு வந்தேன். எடுத்து வந்து நான் 100 குஞ்சு வச்சுட்டு 200 குஞ்சு பிரைவேட் விவசாயிகள் கொடுத்துருக்கேன். என்னோட 2-3 பேர் வளர்க்க வச்சுக்கிறேன். என்னால் மெயின்டைன் பண்ண முடியாமல் கொடுக்க முடியல மக்களுக்கு மேடம். அதனால எனக்கு ஈக்குவலாக இன்னும் 2-3 பேர் வளர்க்கறதுக்கு தயார் பண்ணி அவங்களையும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து ஓசூரில் கால்நடை ஆராய்ச்சி மையம் இருக்குல்ல, ஹெட்டு, அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. குஞ்சு அடை வச்சுட்டு உங்களுக்கு எத்தனை குஞ்சு வேணும் ஆர்டர் பண்ணுங்கன்னு அங்கேயே கேட்பாங்க. அந்த மாதிரி நான் அந்த கால்நடை துறையில் எல்லா மேல்மட்டத்திலும் எனக்கு தொடர்பு இருக்குது. நான் மட்டும் பயனடைஞ்ச போதுன்னு நினைக்கிற பக்கம் எனக்கு எப்பவுமே கிடையாது. நமக்கு பிற்காலம் 4 பேர் பன்னிருந்தாலும் வாழ்ந்தோம், பன்னிருந்தாலும் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற பேர் வரணும். அதுக்காக நான் நிறைய பேருக்கு அதை டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்போ போன வாரம் கூட நான் ஒரு 3-4 பேருக்கு வாங்கி கொடுத்தேன்.
1: 300 கோழி குஞ்சுகள் வந்து ஓசூர்ல இருந்து இப்ப வாங்கி
2: அதே சமயத்தில் சில பேர் ஊர்ல வந்து 40 ரூபாய்க்கு குஞ்சு. நான் அப்படி கிடையாது. நீங்க எங்க ஏரியாவில் விசாரிச்சு சொல்லுவாங்க, அவர் பன்னீர் சார் வாங்கிட்டு வந்தாருன்னா அழிச்சிட்டு போய் வாங்கி கொடுப்பாரு, கரெக்டான ரேட்டுக்கு வாங்கி கொடுப்பாரு.

0: ஒன்று. 23 ரூபா தான் அங்கே திருவாரூரில் வந்து இறங்குது குஞ்சு. விளம்பல்ங்கிற இடத்துக்குல அவங்களுடைய ஆராய்ச்சி மையம் இருக்குது. விளம்பல் வந்து இறங்கும். காலையில் 7 மணி 4 o'clock போனோம். 4 o'clock போனோடனே உடனே பாக்ஸை பிரித்து உடனே கொடுத்துருவாங்க என்கிட்ட. உடனே விவசாயிட்டு இருந்தால் 100 குஞ்சு எடுத்துப்பா, 100 குஞ்சும் 3 பேர் எல்லாத்தையும் கொடுத்து விட்ருவாங்க. நீ என்ன அழிச்சிட்டு போவாங்க, அவங்க செலவில் அழிச்சிட்டு போய் வாங்கி கொடுத்துருவா, அழிச்சு வீட்டில் விட்ருவாங்க, அவ்வளோதான். அது மாதிரி நிறைய விவசாயிகள் வளர்த்துட்டு இருக்காங்க மேடம். என்னால் இன்றைய நிலைமைக்கு என்னால் குறைந்தபட்சம் 100 குடும்பங்கள் இந்த கோழி வளர்த்து லாபம் அடைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கு மேடம். 100 குடும்பங்கள் நல்ல லெவலில் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்குன்னா தினமும் 500 ரூபாய் 100 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் லாபம் எடுக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 குடும்பங்கள் நல்ல லெவல் லாபம் எடுத்துட்டு இருக்காங்க. திருவாரூர்லாம் எனக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. காரைக்காலில் இருக்காங்க, திருநள்ளாறில் இருக்காங்க, இப்படி வெளியெல்லாம் எனக்கு நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. அங்கேருந்து வந்து ஃபோன் பண்ணி பைக்லேயே வந்து முட்டை வாங்கிட்டு போவாங்க. நீங்கள் டிபார்ட்மெண்ட் கேட்டிங்கன்னா கிராமப்பிரியா பன்னீர் சொல்லணும், கிராமப்பிரியா அந்த அளவுக்கு எனக்கு டிபார்ட்மெண்ட் பெரிய. என்னுடைய இதை பற்றி ஒரு புக்கை போட்டிருக்காங்களா, நானும் பார்க்கல. மல்லியாங்கிற பொண்ணு வந்து திருவாரூர்லேருந்து ட்ரைனிங் வந்திருக்கு. அது சொன்னிச்சு, சார் உங்களை பற்றி புக்கில் போட்டிருக்கு, அந்த நம்பரை பார்த்து உங்களுக்கு அடிக்கிறேன், எப்படி சார் வளர்க்குறது, இங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுச்சு. அந்த அளவுக்கு டிபார்ட்மெண்ட்டில் என்னை பற்றி புக்கிலே போட்டிருக்காங்க. கிராமப்பிரியா என வந்து பன்னீர் சார் இப்படி வளர்க்குறாரு, அவருடைய தொழிலில் முன்னேற்றிருக்காரு, நிறைய பேருக்கு ஊக்கத்தை கொடுக்குறாருன்னு சொல்லி என்னை பற்றி புக்கில் இருக்கேன். நானும் பார்க்கல மேடம் புக்கை. படித்தவங்க என்று சொன்னாங்க கோழி வளர்ப்பை பற்றி, நீங்கள் நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட சந்தேகம் பட்டுன்னு சொல்லணும். யோசிச்சு சொல்றது வேலை இல்லை.
1: நீங்க
0: அவங்களுக்கு எல்லா அளவும் எடுத்து தீவனத்தெல்லாம் தனித்தனியாக எடுத்து, பெரிய கோழிக்கு உள்ளது, நடுத்தர கோழிக்கு உள்ளது, குஞ்சிக்கு உள்ளதுன்னு தீவனத்தெல்லாம் எடுத்து தனித்தனியாக வச்சுட்டு ஒன்று ஒன்று சீட்டு எழுதி போட்டு அப்படி தான் வந்தேன்.
1: இப்போ நீங்க இல்லைனா கூட உங்க வீட்டில்
0: எந்த பிரச்சனையும் இல்லை.
1: ஆட்களே இல்லைங்களா?
0: ஆட்கள்னா ஒரு நாளைக்கு ஒரு லேடிஸ் வந்தால் கூட ஒரு நாளைக்கு 350 ரூபா சம்பளம் கேட்கும்.
1: கூட சுத்தம் பண்றது கூட நீங்க ரெண்டு பேருமே சுத்தம் பண்ணிடுவீங்களா?
0: பெரிய கொண்டு சுத்தம் பண்ண முடியல, தினமும் கிண்டி விடுறதான். ஒரு கொட்டா மட்டும் கூட்டணும், ஒன்னு விட்டு ஒரு நாள் எங்க வீட்டில் கூட்டிடுவாங்க. என்னால் கூட்ட முடியாது, உட்காந்துட்டு கூட்டி வைப்பாங்க. நான் அந்த சாணியெல்லாம் அள்ளி கொண்டு போய் மாமனத்துக்கு குழி வச்சு கூட்டிடுவேன்.
1: எந்த வாடையும் வராது.
0: வாடையும் இருக்காது மேடம், எப்படி வாடை வரும்?
1: ஒரு முட்டை எவ்வளவு சார் குடுக்குறீங்க?
0: நான் 10 ரூபான்னு குடுக்குறேன் மேடம். என்னிட்ட வாங்கிட்டு போய் 12-15 விற்கிறாங்க. வேற வழி இல்லை, நாம விலை ஏத்தலாம், என்னிட்ட மார்க்கெட்டிங் போகாது.
1: முட்டையா இருக்கட்டும், கோழி இறைச்சியாக இருக்கட்டும், நீங்களே விற்பனை செய்யறீங்களா இல்ல அவங்கள வந்து எடுத்துப்பாங்களா?
0: இல்ல, வீட்டால வந்துருவாங்க. நான் கொண்டு போய் கொடுக்குற வேலையே கிடையாது. இருக்கிற வேலையில எங்க கொண்டு போறது? எனக்கு தினமும் குறைந்தபட்சம் 70-75 முட்டை. இன்னைக்கு 75 நாளைக்கு 150 முட்டை வந்து எடுத்து விடுவாங்க. அதே நான் வந்து டைரியில் எழுதி வச்சுட்டு இத்தனை தேதி வாங்கன்னு ஃபோன் பண்ணணுன்னு தான் வந்து எடுத்துக்கணும். முன்னாடி வந்தால் கொடுக்க மாட்டேன் முட்டை. ஏன்னா என்கிட்ட லிஸ்ட்டு இப்போ ஒரு வாரத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங் இருக்கும். இன்னைக்கு வந்து கத்திரிப்பழத்தில் உள்ள ஒரு பையனுக்கு 60 முட்டை தரேன்னு சொல்லியிருக்கிறேன். அவர் கரெக்டாக 1 மணிக்கு வந்து எடுத்துக்குவார். அதே மாதிரி நாளைக்கு யாருக்கு முட்டை டைரியை பார்த்தா தெரியும், கரெக்டாக டேட்டு போட்டு எழுதி வச்சிருவேன். கோழி சில வியாபாரிகள் வந்து சேவல் கோழி மொத்தமாக 30-40 நூறு வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதம் வந்து கன்னியாகுடிச்சின்னு ஒரு கோயில், ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. நைட்டு 12 மணிக்கு வந்து பாட்டு கொண்டு கூடி வருவாங்க, ஒரு 5 சேவல் கொடுக்க கூட்டி வருவாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? கோயிலுக்கு நம்மளை நம்பி வந்துட்டான், ஒன்று பண்ணையத்திலேருந்து ஒரு 5 சேவல் பிடிச்சி கொடுப்பேன், கேட்ட காசு கொடுத்துருவான். அந்த மாதிரி வருவாங்க. அதனால் மார்க்கெட்டிங்கில் பிரச்சனை இல்லை மேடம். ஆனால் பெரிய லெவலில் பண்ணால் பிரச்சனை வரும். நான் என்னுடைய லிமிட்டை தாண்ட மாட்டேன். அந்த லிமிட்டோடு போவேன். நமக்கும் போதுமான அளவுக்கு வருமானம் கிடைக்குது, அதனால் என் உயரத்தை தாண்ட மாட்டேலாம். ஆனால் என்னை பார்த்து நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க மேடம்.
1: இப்போ அடையெல்லாம் நீங்களே வைக்கிறது உண்டுங்களா?
0: இங்கப்பட்ட ரெண்டே இருக்கு. ஆனால் நான் வந்து ஒரு வழுத்து கொடுத்துருப்போம், ஓசூர்லேருந்து குஞ்சு வாங்கிடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வீரியம் வந்து குறையாமல் இருக்கு. நம்மகிட்ட வந்து அதிலே திருப்பி திருப்பி வைக்கிற போது கொஞ்சம் கொஞ்சம் வீரியம் குறையும் இல்லைங்களா? ஆனால் ஓசூரில் வாங்குற குஞ்சுனா அது வந்து அந்த ஒரிஜினல் பிரீடாக வருது இல்லை.
1: ஆமாம்.
0: அதனால நான் வழுத்து கொடுத்துருப்போம், ஓசூர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்க.
1: கோழி குஞ்சு அடவுலேருந்து எடுத்துகிட்டு வந்து ப்ரூடர் ஸ்டேஜ் சொல்லுவாங்கல்ல, அதில் எப்படி நீங்கள் கோழி குஞ்சுகளை பராமரிச்சுட்டு வரீங்க?
0: ப்ரூடர்னா நான் வந்து ஒரு 3 60 வால்ட் பல்ப் போட்டு வச்சுருக்கேன். 5x4 கூண்டு இருக்குது, அதுக்குள்ளே 3x4 60 வால்ட் பல்ப் எரியும். அதில் வந்து பேப்பர் போட்டு 1 டே குஞ்சு அதுக்குள்ளே விட்டுருவேன். 24 மணி நேரம் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், கரண்ட் இல்லைனாலும் இன்வெர்ட்டரில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதில் 15 நாள் வச்சுருப்பேன்.
1: சுமார் எத்தனை முட்டை வச்சுருப்பீங்க?
0: நான் 80 முட்டை வைப்போம் விட்டுருப்பு. 80 முட்டையில் வந்து 70-75 முட்டை வெடிக்கும். அது போதுமானது. அந்த லிமிட்டோட வச்சோம்னா அதில் 75 குஞ்சு வச்சோம்னா அந்த செட்டை விட்டு இங்கிட்டு வரப்போது அடுத்த குஞ்சு வச்சோம்னா 175 குஞ்சு வந்துடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போனோம்னா நமக்கு பராமரிக்கிற செலவும் கம்மி, கஷ்டமும் கம்மி. ரொம்ப குஞ்சு வச்சோம்னா ஒன்று ஒன்று மிரிச்சிக்கிட்ட குஞ்சு செத்துப்படும் மேடம். கொஞ்சம் கொஞ்சமாக கலக்க வச்சோம்னா அது நல்லாயிருக்கும், வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். நமக்கும்

0: பராமரிக்கிறது ஈஸியாக இருக்கும், விற்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரேடி ஆசைப்பட்டு ஒரு 200 குஞ்சு ஒரேடியாக உள்ளாந்து விட்டு அதில் 100 சேவலை வச்சுக்கிட்டு 100 சேவலை எப்படியே போயிட்டு வெயிட் ஏறிக்கிட்டு இருக்கும். அதனால மார்க்கெட்டிங் தகுந்த மாதிரி எந்த தொழிலும் பண்ணுறவன் தான் புத்திசாலியான விவசாயி.
1: வாழ்த்துக்கள் ஐயா, நீங்கள் சொல்கிறதுலே தெரியுது நீங்கள் எவ்வளோ ஆர்வமாகவும்
0: உண்மை உண்மை
1: எவ்வளோ ஈடுபாடுறோம். நீங்கள் இந்த கிராமப்பிரியா கோழியை வளர்த்துட்டு வரீங்க, அதுவும் கஜா புயலில் தொடங்கி இன்னைக்கு சிறந்து விளங்கிட்டு வரீங்க. நீங்கள் பேசுறதுலே தெரியுது. இப்போ கிராமப்பிரியா கோழி வளர்ப்பில் இறைச்சிக்காக கொடுக்குற கோழிகளை எவ்வளோக்கு விற்பனை செஞ்சு
0: கவனமாக அதே சமயம் பேராசை இல்லாமல் பண்ணணும். கிராமப்பிரியா கோழி நான் வந்து இதை கேட்கிற மக்களுக்கு என்ன சொல்லணும்னா, குடும்ப தலைவிகள் குறைந்தபட்சம் வீட்டுக்கு முன்னால பின்னால கொஞ்சம் இடம் இருக்கும், பின்னால வந்து ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா கூட ஒரு 25 கிராமப்பிரியா கோழி வளர்த்தா அந்த இடம் போதுமானது. அவங்க இந்த கடையில தீவனம் கூட வாங்கி போட வேண்டிய வீட்டில் மிஞ்சிற தானியங்கள் சோறு மற்றெல்லாம் மிஞ்சி பாருங்க, அதுகளை போட்டு சுகாதாரமா வளர்த்தா கொஞ்சம் கொஞ்சோண்டு தீவனம் வாங்கி போட்டுக்கிட்டு வளர்த்தா என்னுடைய ரேஷ் ஒரு படியாது 16 முட்டை போட்டாலும் 12 முட்டையாவது போடும், போட்டால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு 20 ரூபா தான் செலவாகும், பை 200 ரூபா மிச்சம் இருக்கும். அருமையாக வளர்க்கலாம், அவங்களே சம்பாரிச்சு அவங்களே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு.
1: கோழி வளர்ப்பில் ஈடுபட்டவங்களுக்கு ஆலோசனையும் நீங்கள் கொடுக்குறது
0: நிறைய கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ எனக்கு நிறைய ஃபோன்கள் வந்துகிட்டு இருக்கோம் அப்பப்போ. இது வந்து நான் பெண்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் கிராமப்பிரியாவை வளங்க. ஒரு 10 கோழி வளர்த்தா கூட ஒரு நாள் 8 முட்டை மேடம், 8 முட்டை 80 ரூபா. நீங்கள் செலவு பண்ணுறது 10 ரூபா செலவு பண்ணுவீங்க, 20 ரூபா செலவு பண்ணுவீங்க, 80 ரூபா 60 ரூபா மிச்சம் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிற அறிவுரை. அதனால அனைத்து மணி பண்ணால் உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த சந்தேகம்னா என்ன தொடர்பு கொள்ளலாம். கிராமப்பிரியா முட்டை வேணாலும் என்ன தொடர்பு கொண்டு நான் சொல்கிற டேட்டில் வந்து என்கிட்ட வாங்கிக்கலாம்.
1: கிராமப்பிரியா கோழி வளர்ப்பு குறித்து இன்றைய விவசாய நிகழ்ச்சியில பல தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற விவசாயிகள் அதுவும் இல்லத்த அரசிகள் உங்க தொடர்பு கொள்ள உங்க அலைபேசி எண் கொடுக்கலாமா? குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, நாகப்பட்டினம் மாவட்டம் தேத்தாக்குடி கே பன்னீர்செல்வம் ஐயா அலைபேசி எண் 9751144665. மீண்டும் ஒரு முறை 9751144665. மிக்க நன்றி ஐயா.
0: நன்றிம்மா.
1: சுபாக்கா, கிராமப்பிரியா கோழி வளர்க்கணும்னு சொல்றீங்கல்ல, முக்கியமா சிரமமே படாம சிக்கனமா கோழி வளர்க்கறதுக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் தேத்தாக்குடி கே பன்னீர்செல்வம் அவங்க பல விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும்.
2: ஆமா பொங்குடி, அந்த கோழி கொட்டகையோட அடியில கூட தேங்காய் கழிவுகளை தான் பயன்படுத்துறாங்களாமே.
1: அந்த கழிவுகளை கூட அவங்க இயற்கை முறையில் சாகுபடி பண்ணிட்டு வர அவங்க வயலுக்கு கொடுப்பாங்களாம்.
2: பூங்குடி, இந்த நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு இவங்களே பயிற்சிக்கு போய் பல விஷயங்களை கத்துக்கிட்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, இப்ப இவங்க பல பேருக்கு பயிற்சி கொடுத்து பல இல்லத்தரசிகளையும் இளைஞர்களையும் நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க.
1: விற்பனை கூட இவங்களே பண்ணிடுவாங்க போல இருக்குக்கா.
2: அந்த அளவு வாடிக்கையாளர்கள் இருக்காங்க பூங்குடி.
1: இப்படியெல்லாம் பாதுகாத்து பராமரிக்கிறதுனால தான் இவங்களோட கிராமப்பிரியா நாட்டுக்கோழி இவங்களுக்கு வெற்றி பாதையே தந்திருக்கு.
2: அப்படி சொல்லு.
3: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
4: உழவர் அரங்கம்.

நீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.

0: நாராயண ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
1: மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
1: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
1: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
0: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்.
1: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
9: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: காற்றில் வரும் கணம் நிகழ்ச்சியில உங்கள் உள்ளம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அழையுங்கள் 0436823123 அல்லது 2994 அல்லது 2995 இந்த எண்களில். இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம் ஃபேஸ்புக் பக்கத்தில், காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில். எந்த செயலையும் திட்டமிட்டு செய்வீர்களா அல்லது அந்த நேரத்தில் தோன்றுவதை செய்வீர்களா அப்படின்னு கேட்டிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை காரை பண்பலையின் ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். உங்கள் மனம் தொட்ட பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இனி முதல் நேர நாம சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: மீனத்துல இருந்து அமுதா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கோம் அமுதா, நீங்க நலமா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கோம் மேடம்.
5: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில இன்னைக்கு?
6: விக்ரம் படத்துல இருந்து ஏஞ்சோடி நெஞ்சப்படி பாட்டு கொடுங்க.
5: சரி, பாடல் கேட்கலாமா?
6: நன்றி மேடம்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியினை அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
1: அன்பு சகோதரிக்கு நேரம் வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாகராஜன்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: ஊரு விட்டு ஊர் வந்த படத்துல இருந்து சொர்க்கம் என்றாலும் அது நம்ம ஊரு போல வருமா?
0: சரி, பாடல் கண்டிப்பாக உங்களுக்காக உலாவரும். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் இன் உழவர்களுக்கு.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது.
4: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் போமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் போமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை, கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். நாளை மாலை 5:00 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம்.
6: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்,
7: 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு BSc டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
8: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
9: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
11: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நாகப்பட்டினம் EHS விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில மேட்டுப்பாளையம் நாகராஜன் கேட்ட பாடல் ஊரு விட்டு ஊரு வந்து படத்திலிருந்து இப்ப கேட்கலாம்.

0: உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
2: AI டேட்டா சயின்ஸ் BCOM BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும் ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொல்லுமாங்குடி.
3: இசையின் சரலாய் திசையெங்கும் வீசும் இது உங்கள் அபிமான பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: திருவாரூர் மாவட்டம் காட்டூர் சிவகுமார்.
3: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
4: பாடல் படம் காதலர் தினம் அமைஞ்சது மாப்பிள்ளை அமைஞ்சதுலயே அமைஞ்சிருக்க ஒரு பாட்டு இருக்கலாம் மேடம்.
3: சரி, கண்டிப்பா.
4: மாவட்ட நேயர்களுக்கும் உங்களுக்கும்
3: அனைவருக்காகவும் இதோ அந்த பாடல்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் ஃபேஸ்புக் பக்கத்தில். எந்த செயலையும் திட்டமிட்டு செய்வீர்களா அல்லது அந்த நேரத்தில் தோன்றுவதை செய்வீர்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். இதுவரையில் ஒரு 15 கமெண்ட்ஸ் வந்திருக்குது. யார் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அவரிக்காடு வித்யா வீரமணி, நான் எந்த செயலை செய்வது என்றாலும் திட்டமிட்டுத்தான் செய்வேன், மிகவும் யோசித்து நிறைய கால அவகாசம் எடுத்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்காங்க. அனப்பன்பேட்டை ஜோதி, எந்த செயலையும் பிளான் பண்ணி செய்வோம், இல்லாவிட்டால் செய்யும் வேலை சொதப்பி விடும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க, நான் எந்த செயல் செய்தாலும் திட்டமிட்டுத்தான் செய்வேன், சில நேரங்களில் தவிர்க்க முடியாத காரணத்தால் அந்த நேரத்தில் என்ன தோன்றுகிறதோ அதை செய்து விடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காட்டூர் சிவகுமார், ஆல்வேஸ் பிளான் பண்ணி தான் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ், எந்த செயலையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும், அதுதான் சாலச் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மேட்டுப்பாளையம் நாகராஜன், எந்த செயலையும் நிதானமாகவும் சிறப்பாகவும் செய்வதற்கு தேவை நேரம், கம்மியான நேரத்தில் அதிக வேலை செய்வது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி, எந்த ஒரு செயலையும் பதற்றம் அவசரம் இல்லாமல் நேர்த்தியாக செய்தால் அதனுடைய பலன் நமக்கு தரமானதாக இருக்கும். தேவையற்ற காலவிரயத்தை தவிர்த்து தெளிவான ஒரு முடிவை எடுக்கவும் திட்டமிட்டு செய்யும் செயல் ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும். எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்யவே நான் விரும்புவேன்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், நான் பிளானோடு தான் செய்வேன், என் வேலை வந்து வயரிங் பண்ணுறது, அதில் அதுக்கு வந்து வரைபடம் கண்டிப்பாக தேவை, அதனால் எந்த வேலையுமே வந்து பிளானோடு தான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புதுத்துறை சித்ரா தேவி செல்வகுமார், எப்போவுமே எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு திட்டம் போட்டு முடிவெடுக்கிறது நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெம்மேலி நந்தகுமார், நான் எந்த செயலை செய்தாலும் திட்டமிட்டு தான் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கேவிஎஸ் நகர் குத்தாலம்லேருந்து கிருஷ்ணமூர்த்தி, எதையும் திட்டமிட்டு செய்வதே வெற்றியை தரும், அவசரத்தில் எந்த நேரத்தில் செய்யப்படும் செயல்கள் முழு வெற்றியை தர வாய்ப்பில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தில்லை விலாளன் குத்தாலம்லேருந்து, எந்த செயலையும் திட்டமிட்டுத்தான் செய்வேன், சில சமயங்களில் தோன்றியதை போல் செய்ய கட்டாயமாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தில்லை ஸ்ரீனிவாசன், திட்டமிடல் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேட்டது சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்,
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்,
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால். இனி கேட்கலாம் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களின் காரை எக்ஸ்பிரஸ் 100.3. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
7: வரும் மே மாதம் 15 முதல் 23 வரை
1: மாபெரும் சிறப்பு செயின் மேலா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி
7: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எசரடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
7: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
8: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருள்

0: அளவுக்கு செய்கூலி சாதாரணம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
3: என்ன சுனாமியா?
2: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியில வர நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். சதலபதி மேலத்தறை மகேந்திரன் மேம்.
0: மகேந்திரன் சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
1: மேம்? வணக்கம். கால் சென்டர்ல மேம்.
0: கால் சென்டர்ல ஒர்க் பண்றீங்களா?
1: எஸ் மேம்.
0: சரி, ஓகே, சொல்லுங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்
1: மேம்? எனக்கு தம்பி படத்துல இருந்து பூவனத்தில் மரம் உண்டு, மரம் நிறைய பூ உண்டுன்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அழகான பாடல்.
0: சரி, கண்டிப்பாக
1: ரொம்ப ரம்மியமா இருக்கு மேம் அந்த பாடல் கேட்டு.
0: கண்டிப்பாக மகேந்திரனுக்காக அந்த பாடல் உலாவரும் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நன்றி.
1: நன்றி. நன்றி மேடம்.
2: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியில பூந்தோட்டம் மகேந்திரன் கேட்ட அந்த பாடல் தம்பி படத்திலேருந்து இப்ப கேட்கலாம்.

0: காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியில் இன்னையும் அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: ஜோதி, அண்ணப்பன்பேட்டை.
0: அண்ணப்பன்பேட்டை ஜோதி, சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வானத்தை போல் பாடல்
0: வேணும்.
1: எங்கள் வீட்டில் என்ன?
0: சரி, கண்டிப்பாக ஜோதிக்காக அந்த பாடல் உலாவரும். நன்றி.
1: நன்றி.
0: நேர்களை நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
4: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உணவும்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
11: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
14: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்.
15: 10வது மற்றும் 12வது பொது தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி, டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
14: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
16: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
17: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே.

மற்றும் திருச்சி காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியில் அன்னப்பன்பேட்டை ஜோதி கேட்ட பாடல் வானத்தை போல படத்திலிருந்து இப்ப கேட்கலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ஏழுமலையான் கல்வி நிறுவனம்.

0: இந்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
1: டிகிரி, டிப்ளமா, ITI, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
0: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.

0: கேட்டது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களின் காரை எக்ஸ்பிரஸ் 100.3. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
2: பெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
3: நாகப்பட்டினம் இஎச்எஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஎச்எஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
4: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. I'm Anuja Kumar with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi calls upon citizens to unite to ease burden on national resources, terms West Asia conflict one of decades biggest crises. Government assures no shortage of petroleum as the country holds 60 days stock of crude oil and natural gas and 45 days of LPG. Centre notifies implementation of Viksit Bharat G. Ramji Act from 1st of July. BJP leader Himanta Biswa Sarma set to take oath as Assam Chief Minister tomorrow, marking NDA's third consecutive term in the state. IMD forecasts heat wave conditions over Gujarat, central Maharashtra, Rajasthan and West Madhya Pradesh tomorrow. And in cricket, India retained top spot in men's ODI team rankings. And now the news in detail. Prime Minister Narendra Modi today called upon the citizens to unite to ease burden on national resources, terming the West Asia conflict one of decade's biggest crises. The Prime Minister was addressing the gathering after inaugurating the Sardar Dham Hostel at Vadodara in Gujarat.
5: पिछले कुछ वर्षों में दुनिया लगातार अस्थिर परिस्थितियों से गुजर रही है. पहले कोरोना का संकट, फिर वैश्विक आर्थिक चुनौतियां और अब पश्चिम एशिया में बढ़ता तनाव. अगर कोरोना महामारी इस सदी का सबसे बड़ा संकट थी तो पश्चिम एशिया में युद्ध से बनी परिस्थितियां इस दशक के बड़े संकटों में से एक है. ऐसे समय में देश को जन भागीदारी की शक्ति की बहुत बड़ी आवश्यकता है. आज जरूरत है कि हम सब मिलकर अपना दायित्व निभाएं, देश के संसाधनों पर पड़ने वाले बोझ को कम करें.
4: Prime Minister Modi said the government is making continuous efforts to ensure that this situation has the minimal possible impact on the people of the country. The Prime Minister reiterated his 7-point appeal to tackle the adverse impact of West Asia crisis. These include reducing fuel consumption, prioritizing work from home wherever possible, avoiding foreign travel for a year, and adopting Swadeshi products. He has also urged the citizens to move towards natural farming and avoiding unnecessary gold purchases.
5: Petrol, diesel ka upyog kam karein.

மலாய் நாடு என்று இந்த நாளில் நாம் குறிப்பிடும் தீபகற்பம் அந்த காலத்திலே ஸ்ரீவிஜய நாடு என்ற பெயரால் பிரசித்தி பெற்று இருந்தது. அதனை சைலேந்திர வம்சத்தார், அதில் வந்த மகரத்வஜன் சூடாமணிவர்மன் என்ற மன்னன் மிகவும் கீர்த்தி பெற்று ஆண்டு கொண்டிருந்தான். அவனை பற்றி ஆனைமங்கலத்து செப்பேடுகள் விரித்து பேசுகின்றன. அத்தகைய பேரரசரின் மகன் மார விஜயோத்துங்கவர்மன் என்பவன் தன் தந்தையின் திருநாமம் நின்று நிலவும்படியாக மேருமலையை ஒத்த சூடாமணி விகாரத்தை நாகைப்பட்டினத்தில் கட்டினான் என்று அந்த செப்பேடுகள் கூறுகின்றன. கடாரத்து அரசனாகிய மர விஜயோத்துங்கன் நாகைப்பட்டினத்துக்கு வந்து புத்த விகாரத்தை கட்டுவானேன் என்று நேயர்கள் நினைக்கலாம், கேட்கலாம். சோழ வளநாட்டுடன் நீடித்த வர்த்தக தொடர்பு கொண்டிருந்த அயல் நாடுகளில் ஒன்று ஸ்ரீவிஜய நாடு. அந்த நாட்டு பிரஜைகள் பலர் நாகைப்பட்டினத்துக்கு வந்து நிரந்தரமாகவே குடியேறியிருந்தார்கள். வேறு பலர் அடிக்கடி வந்து திரும்பினார்கள். கடாரத்து அரசனும் அவனுடைய குடிகளும் புத்த மதத்தைச் சார்ந்தவர்கள். அவர்கள் புத்தரை வழிபடுவதற்கு வசதியா இருக்கட்டும் என்றுதான் அந்த மன்னன் நாகைப்பட்டினத்தில் சூடாமணி விகாரத்தை கட்டினான். புத்த மதத்தின் தாயகம் பாரத தேசமாயிற்றே என்ற காரணமும் அவன் மனத்திலே இருக்கலாம். தமிழகத்து மன்னர்கள் எந்த காலத்திலும் சமய சமரசத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள். ஆகையால் அவர்கள் நாகைப்பட்டினத்தில் சூடாமணி விகாரம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கொடுத்தது மட்டுமா, அவ்வப்போது அந்த புத்தர் கோயிலுக்கு நிபந்தங்களும் இறையிலி நிலங்களும் அளித்து உதவினார்கள். இந்த கதை நடந்த காலத்திற்கு பிற்காலத்தில் ராஜராஜ சோழன் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு ஆனைமங்கலம் கிராமத்தையும் அதைச் சேர்ந்த பல ஊர்களையும் முற்றூட்ட

அதாவது எந்தவித வரியும் விதிக்கப்படாத இறையிலி நிலமாக தானமாக அளித்தான். இந்த நிலதானத்தை ராஜராஜனுடைய குமாரன் சரித்திர புகழ் பெற்ற ராஜேந்திர சோழன் செப்பேடுகளில் எழுத்துவித்து உறுதிப்படுத்தினான். இவைதான் ஆனைமங்கல செப்பேடுகள் என்று கூறப்படுகின்றன. மொத்தம் 21 செப்பேட்டு இதழ்கள், ஒவ்வொன்றும் 14 அங்குல நீளமும் 5 அங்குல அகலமும் உள்ளனவாய் ஒரு பெரிய செப்பு வளையத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்த செப்பேடுகள் சமீப காலத்தில் கப்பல் ஏறி கடல் கடந்து ஐரோப்பாவில் ஹாலந்து தேசத்தில் உள்ள லெய்டன் என்னும் நகரத்தின் காட்சி சாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையினால் இந்த செப்பேடுகளை லெய்டன் சாசனம் என்றும் சில சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுவதுண்டு. விஜயாலய சோழரின் காலத்திலிருந்து சோழ மன்னர்கள் சிவபக்தியில் திளைத்தவர்களாயிருந்தார்கள். ஆதித்த சோழரும் பராந்தக சோழரும் கண்டராதித்தரும் சைவப்பற்று மிக்கவர்கள். பற்பல சிவாலய திருப்பணிகள் செய்வித்தார்கள். என்றாலும் அவர்கள் பிற மதங்களை துவேஷிக்கவில்லை. தங்கள் ராஜ்யத்தில் வாழும் பிரஜைகள் எந்தெந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாயினும் அவர்களையும் அவர்களுடைய மதங்களையும் நடுநிலைமை தவறாமல் பராமரித்தார்கள். சுந்தர சோழ சக்கரவர்த்தி தமது முன்னோர்களைக் காட்டிலும் சில படிகள் முன் சென்றார். புத்த பள்ளிகளுக்கு விசேஷ சலுகைகள் அளித்தார். இதனால் சோழ சாம்ராஜ்யத்தில் அந்த சமயம் வாழ்ந்திருந்த பௌத்தர்கள் அனைவரும் மிக்க உற்சாகம் கொண்டிருந்தார்கள். இலங்கையில் அருள்மொழிவர்மர் இடிந்து போன புத்த விகாரங்களை புதுப்பிக்கும்படி ஏற்பாடு செய்தது அவர்களுடைய உற்சாகத்தை மேலும் அதிகமாக்கியிருந்தது. அப்படியெல்லாம் இருக்க இன்று அந்த பெயர் பெற்ற சூடாமணி விகாரத்தில் நேர்ந்த குழப்பத்துக்கு காரணம் என்ன? பிக்ஷுக்கள் நிலை கொள்ளாமல் அங்குமிங்கும் பரபரப்பாக ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? சூடாமணி விகாரத்தின் வாசற்புறத்தில் என்ன அவ்வளவு இறைச்சலும் கூச்சலும்? நல்லது, நாமும் சேந்தன் அமுதனை பின்பற்றி சென்று பார்ப்போம். சேந்தன் அமுதனும் மற்ற இருவரும் கால்வாயின் வழியாக படகை செலுத்திக் கொண்டு சூடாமணி விகாரத்தின் உட்பகுதிக்கே வந்துவிட்டதாக சொன்னோம். அங்கே ஒருவரையும் காணாமையால் சேந்தன் அமுதன் தட்டுத்தடுமாறி வழி தேடிக் கொண்டு விகாரத்தின் வாசற்பக்கம் போய் சேர்ந்தான். அங்கேதான் பொதுமக்கள் வந்து வழிபடுவதற்குரிய புத்தர் பெருமானின் சைத்யம் என்னும் கோயில் இருந்தது. பக்தர்கள் பலர் அந்த காலை நேரத்தில் தாமரை மலர்களும் செண்பகப் பூக்களும் மற்ற பூஜை திரவியங்களும் நிறைந்த தட்டுக்களை ஏந்தி கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் வந்த காரியத்தை அவர்கள் மறந்துவிட்டதாக தோன்றியது. சைத்யத்தில் ஏறுவதற்குரிய படிகளில் புத்த பிக்ஷுக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை நோக்கி கீழே நின்றவன் ஒருவன் ஏதோ சொல்லிக் கொண்டிருப்பதை சேந்தன் அமுதன் கண்டான். பிக்ஷுக்கள் சிலருடைய கண்களில் கண்ணீர் ததும்பி நிற்பதையும் பார்த்தான். கீழே நின்ற பக்தர்களில் பலர் வழக்கப்படி சாது சாது என்று கோஷிப்பதற்கு பதிலாக ஆஹா, அடடா, ஐயோ என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பதையும் கவனித்தான். அருகில் நெருங்கிச் சென்று சிறிது நேரம் கேட்ட பின்னர் விஷயம் இன்னதென்று தெரிந்தது. பிக்ஷுக்களிடம் பேசிக் கொண்டிருந்தவன் பார்த்திபேந்திரனுடைய கப்பலிலே இருந்த மாலுமிகளில் ஒருவன். கப்பல் முதல் நாள் இரவு நாகைப்பட்டினத்துக்கு வந்துவிட்டது. மாலுமிகள் கரையிலே இறங்கியதும் இளவரசரை கடல் கொண்டு விட்டது என்ற செய்தியை சிலரிடம் சொல்ல அது நகரமெங்கும் பரவிவிட்டது. அந்த செய்தி உண்மைதானா என்று அறிய அதிகாலையில் அந்த மாலுமிகளில் ஒருவனை சூடாமணி விகாரத்தின் பிரதம பிக்ஷு அழைத்து வரச் செய்தார். அவன்தான் அறிந்ததை அறிந்தபடி கூறினான். சுழற்காற்று அடித்தபோது இளவரசர் கடலிலே குதித்தவர் திரும்பி வரவே இல்லை என்று துயரக் குரலிலே சொன்னான். அப்போது அந்த கூட்டத்திலே விம்மி அழும் குரல்கள் பல எழுந்தன. பிரதம பிக்ஷுவின் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக பெருகி தாரை தாரையாக வழிந்தது. அவர் குனிந்த தலை நிமிராமல் படிகளில் ஏறிச் சென்று சைத்தியத்தை தாண்டி விகாரத்துக்குள் பிரவேசித்தார். மற்ற பிக்ஷுக்களும் அவரை தொடர்ந்து சென்றார்கள். சேந்தன் அமுதனும் அவர்களோடு வந்ததை ஒருவரும் கவனிக்கவில்லை. பிரதம பிக்ஷு மற்றவர்களை பார்த்து சொன்னார், புத்த பகவானின் கருணை இப்படியாயிருந்தது. பற்பல மனக்கோட்டைகள் கட்டி கொண்டிருந்தேனே. சக்கரவர்த்தியை பார்க்க சமீபத்திலே தஞ்சாவூருக்கு போயிருந்தேன். பாருங்கள், அந்த சமயம் இலங்கையில் அருள்மொழிவர்மரின் அற்புத செயல்களை பற்றி கூறினேன். அதையெல்லாம் இளைய பிராட்டி குந்தவை தேவியும் கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு என்னை தனியாக வரவழைத்து இந்த விகாரத்தையொட்டி ஆதுர சாலை ஒன்று ஏற்படுத்த வேண்டும் என்று அதற்கு தேவையான நிபந்தனைகள் அளிப்பதாகவும் கூறினார். அது மட்டுமா ஆச்சாரியரே? நாட்டில் பலவாறு பேச்சுக்கள் நடந்து கொண்டு

இருப்பதை கேட்டிருப்பீர்கள். ஒருவேளை இளவரசர் சூடாமணி விகாரத்தில் சில நாள் விருந்தாளியாக இருக்கும்படி நேரும், அவரை வைத்து பாதுகாக்க முடியுமா என்று குந்தவை பிராட்டி கேட்டார். தேவி, அத்தகைய பேறு எங்களுக்கு கிடைத்தால் கண்ணை இமைகாப்பது போல வைத்து பாதுகாப்போம் என்று கூறினேன். என்ன பயன்? இளவரசரா கடலில் முழுகினார்? இந்த நாட்டிலுள்ள நல்லவர்களின் மனோரதமெல்லாம் முழுகிவிட்டதே! சோழ சாம்ராஜ்யமே முழுகிவிட்டதே! சமுத்திரராஜன் இவ்வளவு பெருங்கொடுமையை செய்ய எப்படி துணிந்தான்? அக்கொடியவனை கேட்பார் இல்லையா? மற்ற பிக்ஷுக்கள் அனைவரும் மௌனமாக கண்ணீர் பெருக்கினார்கள். தலைமை பிக்ஷு பேசி நிறுத்தியதும் சிறிது நேரம் அங்கே மௌனம் குடிகொண்டிருந்தது. சேந்தன் அமுதன் அதுதான் சமயம் என்று புத்த பிக்ஷுக்களிடையே புகுந்து ஆச்சாரியாரை அணுக எத்தனித்தான். உடனே அவனை பலர் தடுத்தார்கள். இவன் யார்? இங்கே எப்படி வந்தான்? என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். ஐயா, அடியேன் பெயர் சேந்தன் அமுதன், தஞ்சையைச் சேர்ந்தவன். உங்கள் தலைவரிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றான். சொல், சொல் என்றார்கள் பலர். அவனுடைய தயக்கத்தை பார்த்துவிட்டு ஆச்சாரியர், இவர்களுக்கு தெரியக்கூடாத ரகசியம் ஒன்றுமில்லை, சொல் என்றார். ஐயா, நோயாளி ஒருவரை அழைத்து வந்திருக்கிறேன். அது யார் நோயாளி? என்ன நோய்? எங்கே விட்டிருக்கிறாய்? விகாரத்தில் நடுமுற்றத்தில் விட்டிருக்கிறேன். எப்படி அங்கே வந்தாய்? கால்வாய் வழியாக. நோயாளியை படகில் கொண்டு வந்தேன். நடுக்கும் குளர்காய்ச்சல். தாங்கள் உடனே, பகவானே, நடுக்கும் சுரம் தொற்றும் நோயாயிற்றே, இங்கே ஏன் அந்த நோயாளியை அழைத்து வந்தாய்? அதிலும் நல்ல சமயம் பார்த்து. ஆச்சாரியா, அசோக சக்கரவர்த்தி புத்த மதத்தினர் என்று இதுகாரும் நினைத்திருந்தேன். இப்போது இல்லை என்று தெரிகிறது. அது ஏன் அப்படி கூறுகிறாய்? அசோக ஸ்தம்பம் ஒன்றை நான் காஞ்சிக்கு அருகில் பார்த்தேன். அதில் நோயாளிக்கு சிகிச்சை செய்வதை முதன்மையான தர்மமாகச் சொல்லியிருக்கிறது. நீங்களோ இப்படி விரட்டி அடிக்கிறீர்கள் என்றான் அமுதன்.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: நேர்களே, வந்தியத்தேவனை தேடி வந்த பழுவேட்டரையரின் ஆட்கள் நந்தவனத்தை பாழாக்கிட்டு போனதாலேயோ, அப்புறம் கத்தி குத்துப்பட்ட கந்தமரனை கண்டதாலேயோ சற்றும் பதறாம இயங்கினாங்க சேந்தநமுதனின் தாயார். இப்ப சூடாமணி விகாரத்துல நேர்ந்த குழப்பத்தால நிதானத்தை இழந்த தலைமை பிக்ஷு, நடுக்கு ஜுரம், தொற்று நோய் ஆச்சே, இங்கேயும் அழைச்சுக்கிட்டு வந்தேன்னு கேட்கிறார். வியப்படைஞ்ச சேந்தநமுதன் எவ்வளவு நாசூக்கா அவருடைய கடமையை சுட்டி காட்டுறான்ங்கிறத பார்த்தோம். சோகமற்ற நிலைதானே அசோகம், அதனால அசோக சக்கரவர்த்தியை நினைவூட்டுறான். புத்தர் பிறந்த சாக்கியர் குடி நாகமரபை சார்ந்தது. ஆராய்ச்சியாளர்களின் இந்த கருத்தை சிந்திக்கும் போது பல சுவையான தகவல்களையும் கவனிக்கிறோம். பௌத்தர்களின் புண்ணிய நகரங்கள்ல ஒண்ணு நாகை. ஆதி விகாரைகள்னு குறிப்பிடப்படுற பல விகாரைகளில அசோகர் கட்டின பதரத்திட்ட விகாரை முக்கியத்துவம் வாய்ந்தது. நாக நகரம்னும் பெயர் கொண்ட நாகப்பட்டினத்துல உள்ள புத்தன் கோட்டம்ங்கிற பகுதி பௌத்தர் தொடர்புக்கு சான்றா விளங்குது. நாகை அடுத்த புத்தகுடிங்கிற சிற்றூரின் பேரும் இதை உறுதிப்படுத்துது. பண்டைய புராணங்கள்ல நாகை அமைந்திருந்த பகுதி சுந்தர அரண்யம்னு குறிப்பிடப்படுது. பெருமாளை ஆதிசேஷன் வழிபட்ட தலம். நாகன் பட்டினம் நாகப்பட்டினம் ஆயிடுச்சு. 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு. திருமங்கை ஆழ்வார் மங்களா சாசனம் பெற்றது. நிகாமான்னு இந்த ஊரை குறிப்பிட்டாங்க பண்டைய கிரேக்கர். ஆனை மங்கலம் நாகைக்கு வடமேற்கே 18 கிலோமீட்டர், வெட்டாற்றங்கரையில இருக்கிற சிற்றூர். பாடல் பெற்ற தலமான கீவளூருங்கிற கீழ்வேளூருக்கு வடக்கே மிக அருகிலேயே இருக்குது ஆனை மங்கலம். பொதுவா ஹாலந்துன்னு குறிப்பிடப்பட்டாலும் அந்த நாட்டின் அதிகாரப்பூர்வமான பேரு த நெதர்லண்ட்ஸ், அதாவது நெதர்லாந்து. ஹாலந்து அந்த நாட்டில் உள்ள சில பகுதிகளைத்தான் குறிக்கும். நெதர்லாந்தின் தலைநகரம் ஆம்ஸ்டர்டம். இதற்கு தென்மேற்கு ஏறத்தாழ 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது லைடன் நகரம். இங்குள்ள அருங்காட்சியகம் உலக புகழ் வாய்ந்தது. இங்கேதான் லைடன் சாசனம்ங்கிற பேர்ல ஆனைமங்கல செப்பேடுகளை 21 பெரிய ஏடுகளாகவும் 3 சிறிய ஏடுகளாகவும் வச்சிருக்காங்க. சைத்தியம் புத்தர் கோவில் வழிபாட்டு கூடம் தளின்னு குறிப்பிடப்படுது. விகாரம் புத்தர் கோவிலும் பிக்ஷுக்கள் தங்கும் இடமும் இணைந்த அமைப்பு. மடாலயம் அல்லது பள்ளின்னு சொல்லத்தகும் விகாரம் கல்வி கற்பதற்கான அறைகளையும் கொண்டிருந்தது. பிற்காலத்துல உருவானது.

0: சைத்தியத்துக்கு ஸ்தூபி உண்டு, விகாரத்துக்கு கிடையாது. நல்லது, அடுத்த பகுதியில் சந்திக்கலாமா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: PSR தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
10: என்ன சுனாமியா?
9: ஆமாங்க, நம்ம ஃபேன்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபேன்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபேன்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
11: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
12: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
13: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
14: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
15: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
16: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
15: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
16: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
15: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.

இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் புலமை பித்தனின் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் நீங்கள் கேட்டவை.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்.
3: 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி, டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
2: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
7: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
8: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
9: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
10: வானலையில் தேனலையாய் ஒலித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் சாதனை.

0: நேர்லே நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன்நெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அனில் பாஸ்தா, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல்.
4: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
6: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
7: பாபரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
8: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
10: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
11: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
14: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
15: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
16: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
17: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் கவிஞர் புலமை பித்தனின் வரிகளில் ஊழா வந்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சங்கர் கணேஷ் இசையில் SP பாலசுப்ரமணியம் குரலில் அம்மா பிள்ளை.
18: இனிய தென்றலே, இனிய தென்றலே, இரு கைகள் வீசிவா, இரு கைகள் வீசிவா.

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
4: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.

0: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: டிப்ளமா டிகிரி கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
3: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
4: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
3: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
4: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
5: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் நாக் A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
8: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
9: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
10: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
0: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் வரும் நிறைவான புலமை பித்தனின் வரிகளில் வந்த பாடலில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், இளையராஜா இசையில் காக்கி சட்டை.

0: கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 9:56.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம். காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
5: எல்கேஜி முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
4: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
9: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
10: तुम रिपोर्ट्स लाई हो ना?
11: नहीं, मुझे लगा तुम लाए हो.
10: तुम हो ही भुलक्कड़.
11: भूल बस इतनी है कि तुमसे शादी कर
9: ली. लड़िए मत, जानिए आभा के बारे में.
11: आभा?
9: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
0: இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள், கிரீனெட், ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
12: உங்கள் கடை நாகப்பட்டினம்,
13: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
12: கோர்ஸ் வேலி வலை, மளிகை சாமான்கள் அனைத்து மொத்த விலைக்கு வாங்கிட
13: உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருக்காலையாரூர் திருவாரூர்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
14: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ICU பிரிவு, எலும்பியல், லேப்ரஸ்கோபி, டயாலிசிஸ், எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
15: இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.

0: வணக்கம். சில நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்காது. நமக்கு என்ன தேவையோ அது நம் கண்முன்னாலே இருக்கிறது. அதை வாய்ப்பு என்று கண்டுபிடிப்பவர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள். வாய்ப்பு என்று தெரியாதவர்கள் தோற்றுவிடுகிறார்கள். வாய்ப்பு என்பது எல்லோர் முன்பும் நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறது. நடமாடாத இடமே இல்லை என்று சொல்லலாம். வாய்ப்புகளை எப்படி கண்டுபிடிப்பது என்றால் அதற்கு ஓர் உதாரணம். பொறியியல் கல்லூரியில் படித்த ஏழை மாணவன் ஒருவன் புத்தகங்களை விலை கொடுத்து வாங்க முடியாததால் வாடகைக்கு புத்தகங்களை வாங்கி படிக்கலாம் என்று திட்டமிட்டான். அதை செயல்படுத்தினான். நம்மை போலவே எத்தனையோ பேர் வாடகைக்கு புத்தகங்களை வாங்கி படிக்கிறார்களே, இவற்றை யார் நமக்கு வாங்கி கொடுக்கிறார்கள், அதனால் அவர்களுக்கு என்ன லாபம் கிடைக்கிறது என்று சிந்திக்கத் தொடங்கினான். அதன் விளைவாக 3ஆம் ஆண்டு படிக்கும் போதே தானே சொந்தமாக ஒரு வாடகை புத்தக நிலையத்தை தொடங்கினான். 4ஆம் ஆண்டு படிக்கும்போது அதனை இன்னும் விரிவுபடுத்தினான். படிப்பு முடிந்த பிறகும் வாடகை புத்தக நிலையத்தை நடத்த விரும்பினான். பொறியியல் வேலைக்கு போகாமல் இருக்கிறானே என்று குடும்பமே அவனை எதிர்த்தது. எம்வி புக் என்கின்ற ஒன்றை ஆரம்பித்தான். வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று நம்புவது சுலபம். எல்லாம் கெட்டுப்போய்விட்டது என்று படி போடுவது மிகவும் சுலபம். இன்றைக்கு இருக்கிற பல அற்புதமான தொழில் வாய்ப்புகள் எல்லாம் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இல்லாதவை, 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாதவை. உலகம் வளர்கிற வேகத்தில், மக்களும் சந்தையும் பெருகுகின்ற வேகத்தில் எவ்வளவு சின்ன விஷயங்களையும் பெரிய சந்தையாக நம்மால் மாற்ற முடியும். சரியான திட்டமிடுதலால் நமது திறமையை அதன் உச்சத்திற்கு கொண்டு சென்றால் அதன் பரப்பளவு விரிவடையும். அது மிகப்பெரிய பலனை நமக்கு தரும். சாதாரணமாக நம்மிடம் இருக்கும் திறமையை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றினால் வாழ்வில் எத்தகைய உயரத்தையும் நம்மால் அடைய முடியும். ஒரு தொழிலின் திட்டம் என்று சொல்லப்படுவது ஒருவருடைய மனத்தின் திட்பமே, அதாவது மனதின் உறுதியே ஆகும். எண்ணியவர் எண்ணியபடி செயலாற்றுவதில் உறுதி உடையவராக இருக்க பெற்றால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர் என்பதனை. வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்றைய எல்லாம் பிற. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகுப்பெறின் என்ற குறட்பாக்கள் விளக்குகின்றன. ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்னால் மிகச்சரியாக திட்டமிடுவோம், அதில் வெற்றியும் காண்போம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை நாகப்பட்டினம்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள்,
3: கோர்ஸ் வேலிவலை மளிகை சாமான்கள் அனைத்து மொத்த விலைக்கு வாங்கிட
4: உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருக்காலையாரூர் திருவாரூர்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷனின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
1: குளு குளு வாட்டர் பார்க் வந்தாச்சு, வாங்க கோடிய ஜாலியா கொண்டாடலாம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
2: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
3: என்ன சுனாமியா?
2: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்

0: குடில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
2: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
3: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
2: டிஎம்இ, ட்ரிபிள் இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
3: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
7: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
8: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
9: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
10: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
8: வரும் மே மாதம் 13-17 வரை.
10: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி,
8: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
10: வைரநகைகள் ₹7,000 ஆரம்பம்.
8: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
10: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
1: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் பாரதிதாசனின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி சுசீலாவின் குரலில் பஞ்சவர்ண கிளி.

0: தங்க மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில். ஆசை முகம்.

0: நேர்லே நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமராஜ்.

0: நாச்சி ஜுவல்ஸினின் சொல்லாமது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உணவும்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
5: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
7: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
10: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7
9: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எசரடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
10: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
9: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: இரவின் நாதமாய் ஒழித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி சுசீலா குரலில், 1000 ஒருவன்.

0: கொடினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. BE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கண்ணதாசனின் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரல்களில், இதய கமலம்.

இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் வேதாவின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரல்களில் வல்லவனுக்கு வல்லவன்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், கொல்லுமாங்குடி, மயிலாடுதுறை, ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷனின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்
1: மன்னார்குடி.
2: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
3: என்ன சுனாமியா?
2: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கொல்லுமாங்குடி, மயிலாடுதுறை, ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
4: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
5: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்.
4: 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி, டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
5: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
8: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
12: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
13: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
14: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் குரலில் கலங்கரை விளக்கம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
7: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
6: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
7: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
6: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
7: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
8: காலத்தை வென்ற காவிய கானங்களோடு உலா வந்து கொண்டிருக்கும் இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். வாலியின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா குரல்களில் பூஜைக்கு வந்த மலர்.

0: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: நேற்றே நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும்
5: பாட்டு.
4: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அம்முது. தரமான தார்பாய்கள், கிரீன் நெட் ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடையினாகப்பட்டினம்.
8: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அனில் பாஸ்தா, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல்.
9: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
10: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
11: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
12: பாபரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
13: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
14: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
15: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை
16: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.

இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கண்ணதாசனின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரல்களில், சாந்தி படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
3: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: டிப்ளமா டிகிரி கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. இரவின் நாதமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும்
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்.
5: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
5: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் KV மகாதேவன் இசையில் TM சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் தாழம்பூ.

0: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல் கண்ணதாசனின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் பறக்கும் பாவை.

0: கேட்டது காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அனில் பாஸ்தா, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க. வழங்குபவர் ER இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சொல் அமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் குழந்தை வித்யாசன். 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 அனில் பாஸ்தா, கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூலின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் VE ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 9:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி தொடரில் மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற அதிகாரி ER சுகுமார் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 10:00 சிந்தனை அரங்கம். 11:00 வணக்கம் தோழி. 12:00 FM எக்ஸ்பிரஸ். 12:10 கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூலின் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். 12:55 பன்னிசை. 1:00 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் மூலிகை சாகுபடி. காரைக்கால் அத்திப்படிகை ஜி குருமூர்த்தி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக். அனுபவம் அற்புதம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற டி சம்பந்தம் அவர்களுடன் நேர்முகம். 3:00 அனில் பாஸ்தாவின் LSE. 3:30 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் LSE. 4:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் ஊருமுறவும். சீர்காழி பணமங்கலத்திலிருந்து நேரலையாக. 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊருமுறவும். மாலை 5:00 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 காலையோசை. 5:30 விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் மாடு வளர்ப்பு அனுபவங்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தூர் தையல் நாயகி அவர்களுடன் நேர்முகம். 8:00 அனில் பாஸ்தாவின் காற்றில் வரும் கானம். 8:30 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மரு.

நாயகம் அவர்கள். 10 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இரவு மலரும், 10:30 கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் இரவு மலரும், 11 மணிக்கு காற்றலை நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். கேட்டது நாளை நமது நிலையம் ஒளிபரப்பவுள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு. காற்றலையில் நாளை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.